பி சுசீலா குழுவினர் குரல்களில் நாம் ரசித்தது சாந்தி நிலையம் படப்பாடல். நேரம் 5:35. திரை இசையில் இறை பாடல்களை தாங்கி வலம் வந்து கொண்டிருக்கிறது எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது. இனி TM சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல், படம் நீலமலை.

5:44:35 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி மின்சார கனவு பட பாடல், அனுராதா ஸ்ரீராம் குரலில்.

0: அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மெகஹெர்ட்ஸ், 1197 கிலோஹெர்ட்ஸில் நமது காலை நேர நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 25 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபப வருடம் ஆடி மாதம் 31 தேதி, ஆகஸ்ட் 16 நாள் ஞாயிற்றுக்கிழமை. உதித்த இந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுது அனைவருக்கும் நலம் தரும் நல்ல பொழுதாக அமைய இறைவனை வேண்டி நமது நிலைய நிகழ்ச்சிகளை இனிதே தொடங்குவோம். இனி கேட்கலாம் குரல் அமுதம்.
1: எனை துணையர் ஆயினும் என்ன தினை துணையும் தேரான் பிறனில் புகழ்.
2: திணையளவு கூட எண்ணி பார்க்காமல் காம ஆசையோடு இன்னொருவன் வீட்டுக்குள் நுழைகிறவன் எவ்வளவு சிறப்புடையவனாக இருந்தாலும் என்ன பயன்? குறள் எண் 144, அதிகாரம் பிறனில் விளையாமை.
1: எனை துணையராயினும் என்ன தினை துணையும் தேரான் பிறனில் புகழ்.
2: திணையளவு கூட எண்ணி பார்க்காமல் காம ஆசையோடு இன்னொருவன் வீட்டுக்குள் நுழைகிறவன் எவ்வளவு சிறப்பு உடையவனாக இருந்தாலும் என்ன பயன்? குறள் எண் 144, அதிகாரம் பிறனில் விளையாமை.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் 6 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலா கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு மாணவர்களின் பங்களிப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டின் முன்னேற்றத்திற்காக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மற்றும் சமூக சேவையில் ஈடுபடுத்தி கொண்டுள்ள தன்னார்வலர்களுக்கு மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். திருவொற்றியூர் அரசு பள்ளி மாணவர் ஒருவர் சக மாணவர்களால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நாடு சுதந்திரமடைந்து 80 ஆண்டுகளில் பல்வேறு சவால்களை கடந்து வந்துள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள அம்ரித் உதயன் பூங்கா பொதுமக்கள் பார்வைக்காக இன்று திறக்கப்படுகிறது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான MI-17 ரக ஹெலிகாப்டர் பாகிஸ்தான் இராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் கூறியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் ஆடித்தேரோட்டம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தூய்மை இயக்கம் போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிராக ஆட்சியர் தலைமையில் அப்பகுதி மக்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். ஈரோடு மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைகளை கருத்தில் கொண்டு பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி வெற்றி பெற்றது. புனேயில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் கர்நாடகா, பீகார், மிசோரம், அசாம், குஜராத், தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் டையூ அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

92.6. நேர்களினி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும் இன்று இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சியும் அதற்கான நேரத்தையும் அறியலாம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரையினை வழங்குகிறார் இதே கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் துளி வழங்குவோர் பவுர் சத்திரம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குவர் பி.ஆர். பீட்டர் சந்திரசேகரன் அவர்கள். 7:00 வணக்கம் பரணி தொடக்கமாக தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம். ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் திருவருள் லத்தீப் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குவர் தூத்துக்குடி சி. பத்மாவதி அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் சமையலில் ருசி கைமணமா பக்குவமா. 10:02 சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறையால் பிரத்யேகமாக முன்னெடுக்கப்படும் நிதி உதவி பெறும் நிகழ்ச்சி. 10:17 மனம் விரும்புதே நேர் விருப்ப பாடல்கள். 11:00 அஞ்சல் பெட்டி எண் 111 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதே நேரலை நிகழ்ச்சியில் யாருக்கும் தெரியாமல் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன ஆசை அல்லது லட்சியம் என்ன. 1:00 நலம்தானா நிகழ்ச்சியில் முதுகு தண்டுவட பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் முதுகு தண்டுவட மருத்துவ நிபுணர் டாக்டர் சேகர் அவர்கள். தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் குடலில் உருவாகும் பிரச்சனைகளும் நமது அலட்சியமும். 2:00 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். பிற்பகல் 3:02 மணித்திரைநாடு நிகழ்ச்சியில் இன்று கொடைக்கானல் மலை இயற்கை விவசாயம் பற்றிய தகவல் அறியலாம். 4:02 பொதிய தும்பி 5:02 அருமொழிகள் 6:02 பக்தி மாலை 6:30 சேவை செய்திகள் 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 அறிவியல் தகவல்கள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி அதில் அங்கக வேளாண்மையில் மண் வளத்தை அதிகரிப்பதற்கான தொழில்நுட்பங்கள் குறித்து உரையினை வழங்குகிறார் வாகைகுளம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ஏ. முருகன் அவர்கள். தொடர்ந்து பனையிலிருந்து கிடைக்கும் பொருட்களில் மதிப்பு கூட்டுதலும் சந்தைப்படுத்துதலும் குறித்து நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கிள்ளிகுளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம். ஐ. மணிவண்ணன் அவர்கள்.

இன்றிரவு 8:05 இளம் காற்று நிகழ்ச்சியில் வாராந்திர நடப்பு நிகழ்வுகள். 9 மணிக்கு இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் என்று இலக்கியங்கள் கூறும் நாவடக்கம், 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தொலைபேசி வழி நேயர்கள் தங்கள் விருப்பத்தை கேட்டு பாடல் கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது இன்று இனி நமது நிலையத்தில் இடம்பெறும் நிகழ்ச்சிகளும் அதற்கான நேரத்தையும் அறிந்தீர்கள். நிகழ்ச்சியும் நேர்வமாக

நேர்களே, நமது நிலையம் வழங்கும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேளுங்கள். கேட்பதோடு மட்டுமல்லாமல் நிகழ்ச்சிகள் குறித்த உங்களது கருத்துக்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: அடுத்தறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.
2: நிறைய பேர் பஞ்சபூதம்னா என்னது, அஞ்சு பூதமா அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம முன்னால் வைக்கிறாங்க. நிறைய பேருக்கு இந்த பூதம் என்கின்ற வார்த்தைக்கு ஒரு பயங்கரமானது என்று மட்டுமே நினைத்திருக்கிறார்களே ஒழிய, அது நம்மை காப்பது, நமக்கு உற்சாகம் தருவது, நமக்கு நல்லதை தருவது என நினைப்பதில்லை. அதனுடைய விளைவாக பஞ்சபூதங்களை நாம் வணங்குவதும் இல்லை, காப்பதும் இல்லை. அதனால தான் சேக்கிழார் பெருமான் 63 நாயன்மார்களுடைய கதையையும் தொகுத்தார். தொகுத்து எடுத்துட்டு காப்பு செயல் எழுதுறதுக்கு உட்கார்ந்தபோது அவருக்கு வார்த்தைகள் வசப்படவில்லை. உடனே கண்ணீர் விட்டு இறைவன்கிட்ட வேண்டினார், இறைவா என்னால் காப்பு செயலுக்கு வார்த்தைகள் வசப்படவில்லையே என்றபோது இறைவன் உலகெல்லாம் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்து கொடுத்தார். நிறைய பேருக்கு என்ன நினைக்கிறாங்க, இது வந்து பக்தர்களுக்கு கொடுத்தது, சேக்கிழாரனுடைய தொண்டுக்கு கொடுத்தது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, அந்த பாடலை படிக்கிற போது ஒரு புதிய விஞ்ஞானம், ஒரு புதிய யுத்தி நமக்கு புலப்படுகிறது. சேக்கிழார் பெருமானுக்கிட்ட உலகெல்லாம் என்கின்ற வார்த்தையை வைத்து கொண்டு அவர் எழுதுகிற பாடலை பார்க்கிற போது நமக்கு வியப்பாகவும் விந்தையாகவும் இருக்கிறது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நில உலாவிய நீர்மழி வேணியன், அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் அப்படிங்கிற ஒரு அற்புத பாடல் வருகிறது. இந்த பாடலை படிச்சுட்டு சேக்கிழார் அப்படியே உற்சாகத்தில் மெய்சிலிர்த்து போகிறார். காரணம் என்னன்னா, இந்த 4 வரிகளுக்குள்ளார 5 பஞ்சபூதங்கள் வந்து விடுகிறது. இப்போ இளைய தலைமுறைகளுக்கு அடுத்து பஞ்சபூதம்னா என்னான்னு இப்போ தெரியணும். இந்த பாடலை படித்தா 5 பஞ்சபூதங்கள் வந்துவிடும். நீர், நிலம், காற்று, ஆகாயம், தீ, இந்த 5 தான் இந்த பஞ்சபூதங்கள். இந்த 4 வரியில் இந்த பஞ்சபூதங்கள் வருது. இதை எழுதின உடனே ஏன் சேக்கிழார் மகிழ்ந்தார், நாம் ஏன் இன்றைக்கி ஆராய்ச்சி பூர்வமாக இந்த பாடலை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, இறைவன் உலகெல்லாம் உணர்ந்துங்கிற பாடலை சேக்கிழாருக்கோ ஒரு சமயத்துக்கோ எடுத்து கொடுக்கவில்லை. உலகத்தில் இருக்கிற அத்தனை அரங்கத்திற்கும் நிலம், நீர், காற்று, ஆகாயம், தீ, வெப்பம், இதை நீ காக்க வேண்டும். இப்படி காத்தாதான் இயற்கை சீற்றங்கள், மழை, வெள்ளம், புயல் என்கின்ற அச்சுறுத்தல் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. மண் சரிவு, தீ குழம்பு வெளிவருது. இது மாதிரி சூழலுக்கு காரணம் இந்த இயற்கை தந்த பஞ்சபூதங்களை இந்த உலகெங்கும் இருக்கிற மானுட சமூகம் மறந்துவிட்டது. அதைக்கு

0: அல்லது துன்பத்தை கொடுத்ததனுடைய விளைவாக இன்றைக்கு பல்வேறு இன்னல்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். பருவ மாற்றம் வருகிறது, திடீரென புயல் அடிக்கிறது, திடீரென வெப்பமயம் அதிகமாகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதை இறைவன் சிந்தித்து உலகெல்லாம் இருக்கிற மக்களுக்கு சொல்வதற்காகத்தான் இந்த வரியை எடுத்து கொடுத்தார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவனாகிய இறைவன் கொடுத்த இந்த அஞ்சு பஞ்சபூதங்களையும் நாம் காக்க வேண்டும். நீரை மாசுபடுத்தக்கூடாது. இந்த பூமியை நாம் அதிக ஆழம் எடுத்து அதை பயன்படுத்துவதில் கவனமாக இருக்க வேண்டும். அதை போல நம் சுற்றி இருக்கிற பஞ்சபூதங்களை நாம் காக்கிற எண்ணம் வந்துவிட்டால் நமக்கு உயர்வு வரும், உன்னதம் பிறக்கும், நல்லவை நடக்கும். அப்படி நடக்க வேண்டுமானால் நம்மை சுற்றி இருக்கிற இயற்கையை காக்க வேண்டும். இயற்கையை காத்தால் இனிமை பிறக்கும், வளங்கள் சூழும், வாட்டங்கள் தீரும், நன்மைகள் கிடைக்கும், நானிலமே நம் மகிழ்ச்சியை ஆழ்த்தும். அப்படி மாற்றுவதற்கு இயற்கையை நேசியுங்கள். நம்மை சுற்றி இருக்கிற பஞ்சபூதங்களை அறிவியல் முறைப்படி காத்து நில்லுங்கள் என்பதே இன்றைய செய்தியாக அமைகிறது.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்கள் இனிய கேட்கலாம் இனிய ஸ்வர ராகங்கள், இனிய பாடல்களை வழங்க வரும் இந்நேரம் வணக்கப்பூக்கள். எண்ணங்கள் மனதில் இருந்தே தோன்றும், மனமே முதன்மையானது, மனமே எண்ணங்களை வழி நடத்துகின்றன. ஒருவர் எந்த சூழ்நிலையில் பேசினாலும் அந்த நன்மைகள் அவரை நிழல் போல தொடரும். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய பாடல்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 வணக்கப் பூக்கள். ஒரு நாளில் தோன்றி மறையும் பூக்களால் மனம் வீச முடியும் என்றால் தோற்றம் மறைவு நிலை கொண்ட மனிதனாலும் பிறருக்கு நன்மை செய்ய முடியும்.
1: மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
0: நிகழ்ச்சியில் இனி மகாநதி சோபனா அவர்கள் பாடிய பாடல்.

15 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

நேரம் 6:31. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. பெரிய குடை மழைக்காலத்தில் நம்மை மழை துளியிலிருந்து பாதுகாப்பதைப் போல தர்மத்தை பயிற்சி செய்பவர்களை தர்மம் பாதுகாக்கும். நிகழ்ச்சியில் இனி சௌமியா அவர்கள் பாடிய பாடல்.

0: 45 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: இன்று காலை 10:02 சட்ட மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம்.
2: நேரம் 6:35. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 வணக்கப்பூக்கள். வெறுப்பினை அன்பாலும் தீமையை நன்மையாலும் கருமித்தனத்தை தானத்தாலும் பொய்யை மெய்யினாலும் வெல்பவர்கள் வாழ்க்கையிலும் வெல்வார்கள். நிகழ்ச்சியில் இனி ஹேமா ஜான் அவர்கள் பாடிய பாடல்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: வருடங்களாக சைபால்
2: நமது வெற்றியில் திருப்தியும் மகிழ்ச்சியும் கொள்வது போலவே மற்றவரின் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கண்டு திருப்தி கொள்ள வேண்டும். நிகழ்ச்சியின் நிறைவாக எம் ஹனிஃபா குழுவினரோடு பாடிய பாடல்.

0: உலகின் மத்தியிலே அமைந்திருக்கிறது அந்நாடு. உலக முழுமைக்கும் அறிவொளி தர வேண்டிய அந்த அரபு நாடே அந்தகாரத்தில் ஆழ்ந்துவிட்டது. நள்ளிரவிலே களமுடைந்து நடுக்கடலிலே அகப்பட்டுக் கொண்ட கப்பலோட்டிகளைப் போல மக்கள் தத்தளிக்கின்றனர். திடீரென்று இந்த இருள் போக்கும் கலங்கரை விளக்கமாக பேரொளி ஒன்று பிறக்கிறது. மாநிலத்தின் நடுநகரா மக்காவிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவதரித்து விட்டார்கள்.
1: மாநிலத்தின் மார்பிடமாம் மக்கா நகர் மீதெழுந்த மாநிலத்தின் மணி விளக்கே மாசகற்றும் நாயகமே.
0: மக்கமா நகரிலே அன்பின் ஊற்றாக அறவாழ்வின் சின்னமாக பெண்மைக்கு அணிகலனாக வாழ்ந்து வந்தார்கள் அன்னை ஆமீனா பிராட்டியார். அத்தகைய பெருமாட்டியாரின் மைந்தராக தூய வாழ்வுடைய அப்துல்லாவின் அருண் செல்வராக
1: அப்துல்லா செல்வமென ஆமீனார்.

பிறக்கும் முன்னரே தந்தை இழந்த பெருமானார் 6 வயதிலே தம் தாயையும் இழந்து விடுகிறார்கள். பாட்டனாரின் பரிவிலும் பெரிய தந்தையின் காவலிலும் வளர்ந்து நேர்மைக்கும் நற்பண்புகளுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாய் விளங்கி வந்த நாயகம் அவர்கள் ஹதிஜா எனும் பெருஞ்செல்வியின் வாணிபத்துறையிலே சில நாட்கள் பணியாற்றினார்கள். இந்த சின்னாட்களை பொன்னாட்கள் எனக் கண்ட ஹதிஜா பிராட்டியார் பெருமானாரின் புனித பண்புகளால் ஈர்க்கப்பட்டு அவர்களையே மனமுடித்துக் கொள்கிறார்கள்.

0: ஆனால் உலகம் அவதி இருவதைக் கண்ட அண்ணலார் இல்லற வாழ்விலேயே இன்பம் துய்த்துக் கொண்டிருக்க விரும்பவில்லை. ஈராவண்ணம் மலைக்குகைக்கு சென்று இறைவனை நினைந்துருகி இரவு பகலாய் சிந்தித்தார்கள், வணங்கினார்கள். இறுதியில் அருளொளி பேரொளி பெறுகிறது. பெருமானார் இறைவன் திருவருளால் திருவேதத்தை பெறலானார்கள்.
1: மலை மீது

0: ஒளித்தந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்களை இனி கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான தகவல், இது வயலில் விழும் ஒலிக்கரி.

0: ரேடியோ தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: விவசாய கழிவுகளை தீயிட்டு கொளுத்துவதால் ஏற்படும் காற்று மாசு, ரசாயன உரங்களால் மலடாகும் விளைநிலங்கள், பருவமழை பொய்ப்பால் ஏற்படும் கடுமையான வறட்சி, இவை அனைத்தும் இன்றைய விவசாயிகளின் முதன்மை சவால்களாக உருவெடுத்துள்ளன. இவற்றுக்கெல்லாம் மிக குறைந்த செலவில் நிரந்தர தீர்வாக அமைவதுதான் உயிர்கறி தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்தை பற்றி மிக ஆழமாகவும் அதன் தயாரிப்பு மற்றும் பயன்பாட்டு முறைகளை பற்றியும் பார்க்கலாம். சாதாரண அடுப்புக்கரியை விட உயிர்கறி முற்றிலும் மாறுபட்டது. பயிர் எச்சங்களை ஆக்சிஜன் இல்லாத சூழலில் வெளிப்படுத்துவதால் அதில் உள்ள மரப்பொருள் சிதைந்து வெறும் நிலையான கார்பன் மட்டுமே எஞ்சுகிறது. உயிர்கறியை விவசாயிகளே தங்களது சொந்த நிலத்தில் மிக எளிதாக தயாரிக்க முடியும். நிலத்தில் தலைகீழ் கூம்பு வடிவில் அல்லது சதுர வடிவில் 4 அடி ஆழம், 4 அடி அகலம் கொண்ட குழியை வெட்ட வேண்டும். கூம்பு வடிவம் காற்று உள்ளே நுழைவதை கட்டுப்படுத்த உதவும். குழியின் அடியில் காய்ந்த இலைகள், சிறு குச்சிகளை வைத்து நெருப்பு மூட்ட வேண்டும். நெருப்பு நன்றாக பிடித்தவுடன் அதன் மேல் விவசாய கழிவுகளான நெல் உமி, கரும்பு சக்கை, தென்னை மட்டை, பருத்தி குச்சிகள் அடுக்கடுக்காக போட வேண்டும்.

0: கழிவுகள் எரியும் போது வெள்ளை நிற புகை வராமல் நீல நிற புகை வரும் வரை காத்திருக்க வேண்டும். புகை நீளமாக மாறும்போது ஆக்சிஜன் தீர்ந்துவிட்டது என்று அர்த்தம். மேல் அடுக்கு கரியாக மாறியதும் அடுத்த அடுக்கை போட வேண்டும். குழி நிரம்பும் வரை இதை செய்ய வேண்டும். இறுதியாக கழிவுகள் சாம்பலாக மாறுவதற்குள் அதன் மீது தண்ணீரை தெளித்தோ அல்லது ஈரமான மண்ணை போட்டு காற்று புகாதவாறு மூடியோ நெருப்பை அணைக்க வேண்டும். பழைய 200 லிட்டர் இரும்பு பீப்பாயை எடுத்து அதன் அடிப்பகுதியில் சிறிய காற்று துளைகளை இட்டு பீப்பாயினுள் கழிவுகளை இறுக்கமாக நிரப்பி மேற்பகுதியில் நெருப்பு மூட்ட வேண்டும். நெருப்பு மேலிருந்து கீழ் நோக்கி எரியும். கழிவுகள் அனைத்தும் கரியானதும் பீப்பாயை ஒரு மூடி கொண்டு காற்று புகாமல் மூடி 2 மணி நேரம் ஆறவிட வேண்டும். உயிர்கறியை தயாரித்தவுடன் அதை அப்படியே நேரடியாக நிலத்தில் இடக்கூடாது. ஏனெனில் அது மண்ணில் உள்ள ஈரம் மற்றும் சத்துக்களை தானே உறிஞ்சு கொண்டு தற்காலிகமாக பயிர்களுக்கு சத்து குறைபாட்டை ஏற்படுத்திவிடும். எனவே அதை ஊட்டமேற்றம் செய்ய வேண்டும். அதற்கு கறியை நன்கு தூளாக உடைத்து 1 பங்கு உயிர்கறியுடன் 3 பங்கு தொழு உரம் அல்லது மண்புழு உரம் கலக்க வேண்டும். இந்த கலவையுடன் அமுத கரைசல், ஜீவாமிர்தம் அல்லது பஞ்சகவ்யா போன்ற திரவங்களை ஊற்றி லேசான ஈரப்பதத்துடன் 2 வாரங்கள் நிழலில் வைக்க வேண்டும். இந்த 14 நாட்களில் உயிர்கறியின் நுண்துளைகளுக்குள் கோடிக்கணக்கான நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளும் ஊட்டச்சத்துக்களும் குடியேறிவிடும். இப்போது இது நிலத்தில் இட தயாராக உள்ளது. உயிர்கறியை நிலத்தில் இடுவதால் மண்ணில் உள்ள மண்புழுக்கள் மற்றும் நன்மை செய்யும் பூஞ்சைகளின் எண்ணிக்கை 200% வரை அதிகரிக்கிறது. உரங்கள் நீரில் அடித்துச் செல்லப்படுவது 50% வரை தடுக்கப்படுகிறது. நெல் மற்றும் தானியங்களில் தூர்கள் அதிகமாக வெளிவரும். வறட்சியை தாங்கி வளரும் திறன் மேம்படுவதால் கதிர்பிடிக்கும் பருவத்தில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டாலும் மகசூல் பாதிப்பதில்லை. பருத்தி மற்றும் கரும்பு பயிர்களில் வேர்கள் ஆழமாக ஊடுருவி சென்று சத்துக்களை உறிஞ்சுகின்றன. கரும்பில் சர்க்கரை சத்து அதிகரிப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. தோட்டக்கலை பயிர்களான தக்காளி, மிளகாய், கத்தரி போன்ற பயிர்களில் மண்ணின் ஈரப்பதம் தொடர்ந்து கிடைப்பதால் பூக்கள் உதிர்வது குறைந்து காய்களின் அளவு மற்றும் தரம் கூடுகிறது. வழக்கமான விவசாயத்தில் ஒவ்வொரு வருடமும் உரம் மற்றும் தண்ணீருக்கான செலவு அதிகரித்துக் கொண்டே செல்லும். ஆனால் உயிர்கறி மண்ணில் சிதைவடைய குறைந்தது 500 முதல் 1000 ஆண்டுகள் ஆகும். எனவே ஒருமுறை நிலத்தில் முதலீடு செய்தால் அடுத்த பல தலைமுறைகளுக்கு அதன் பலன் நீடிக்கும். ரசாயன உரங்களின் தேவை பாதியாக குறைவதால் விவசாயிகளின் நிகர லாபம் கணிசமாக உயர்கிறது. பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதில் உயிர்கறி உலக அளவில் பெரும் பங்கு வகிக்கிறது. மரங்களும் தாவரங்களும் மக்கும் போது அவற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு மீண்டும் காற்றில் கலந்துவிடுகிறது. ஆனால் அவற்றை உயிர்கறியாக மாற்றும் போது அந்த கார்பன் காற்றில் கலக்காமல் மண்ணுக்குள் 100 ஆண்டுகளுக்கு சிறைப்பிடிக்கப்படுகிறது. வருங்காலத்தில் உயிர்கறியை பயன்படுத்தும் இந்திய விவசாயிகளுக்கு கார்பன் கிரெடிட் மூலமாக பன்னாட்டு நிறுவனங்களிடமிருந்து கூடுதல் வருமானம் நேரடியாக கிடைப்பதற்கான திட்டங்கள் தற்போது துவக்கப்பட்டு வருகின்றன. இது விவசாயிகளுக்கு ஒரு மாற்று வருவாயாக அமையும். ரசாயன உரங்களாலும் தீவிர சாகுபடி முறைகளாலும் மலடாகி வரும் நமது தமிழ்நாட்டு விளைநிலங்களை மீட்டெடுக்க இது ஒரு மிகச்சிறந்த மற்றும் செலவில்லாத இயற்கை ஆயுதம் ஆகும். வாழையில் பூஞ்சான நோய்களை தடுக்க முதலில் ஆரோக்கியமான வாழை கன்றுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். நோய் தாக்கப்பட்ட இலைகளை உடனடியாக தோப்பிலிருந்து அகற்றிவிட வேண்டும். இல்லையெனில் அது மற்ற இலைகளுக்கும் பரவும் திறன் கொண்டது. அடுத்த செயல்முறையாக ஆரோக்கியமான வாழைக்கன்றை தேர்ந்தெடுத்து வேர்பகுதிகளை அகற்றி கீழ்ப்பகுதியிலிருந்து 15 சென்டிமீட்டர் அளவு வெட்டி மாட்டுச்சாணம் மற்றும் நீர் கலந்த கரைசலில் அதை நனைத்து எடுக்க வேண்டும். பின்னர் கார்போபியூரான் 3G குறுணை மருந்து ஒரு வாழைக்கன்றுக்கு 40 கிராம் என்ற அளவில் தூவிவிட்டு பின்னர் நடவு செய்ய வேண்டும். இதன் மூலம் வேரழுகள், பூஞ்சை நோய் மற்றும் நூற்புழுக்களை தடுக்கலாம்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 83 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 66 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக

0: ஆறு ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
2: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
3: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 22 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 30% முதல் 59% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ்.

0: நேரம் 6:55. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேயர்களை இனி கேட்கலாம் சூழல் காப்பது சுகம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார்.
2: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஹரிணி. தென்காசி மாவட்டம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி 8 படிக்கிறேன். பனைமரம் தமிழ்நாட்டில் மாநில மரமாக அறியப்படுகிறது. இது தமிழர்களின் பாரம்பரியம், பொருளாதாரம் மற்றும் சுழலியலுடன் நெருக்கமாக பின்னி பிணைந்துள்ள ஒரு அற்புதமான மரம். தன்னைத்தானே கொடுக்கும் மரம் என்று போற்றப்படும் பனைமரம் அதன் ஒவ்வொரு பகுதியும் மனித வாழ்வுக்கு பயன்படும் வகையில் அமைந்துள்ளது. பனைமரம் மிகவும் வலிமையான நீண்ட ஆயுள் கொண்ட மரம். இது 100 மேல் வாழும் திறன் கொண்டது. அதன் தண்டு நேராகவும் உயரமாகவும் வளரும். இலைகள் விசிறி வடிவில் இருப்பதால் பனை என்று அழைக்கப்படுகிறது. இந்த மரம் குறைந்த நீர் தேவைப்படும் வறட்சியை தாங்கும் தன்மை கொண்டது. மணல், களிமண் மற்றும் வளமற்ற நிலைகளிலும் செழித்து வளரும். உணவு மற்றும் பானங்கள் பனங்கிழங்கு, நுங்கு, ஓலை குறுத்து, பனம்பழம் ஆகியவை சத்தான உணவுகள்.
1: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
2: என்னுடைய பெயர் ஹரிணி.
1: இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் PR பீட்டர் சந்திரசேகரன் அவர்கள்.
3: இனிய காலை வணக்கம். நாளைய பூமி. இயற்கையே மனிதனின் முதல் ஆசிரியர். ஒரு பள்ளியில் ஆசிரியர் மாணவர்களிடம் ஒரு சிறிய விதையை கொடுத்து இதை கவனமாக நட்டு வளருங்கள் என்றார். பல ஆண்டுகள் கழித்து அந்த பள்ளியில் மீண்டும் ஒன்று கூடல் நடைபெற்றது. அப்போது ஒரு மாணவர் ஆசிரியரை தனது வீட்டுக்கு அழைத்துச் சென்றார். வீட்டின் வாசலில் பெரிய ஆலமரம் ஒன்று நிழல் தந்து கொண்டிருந்தது. அந்த மாணவர் சிரித்தபடி சொன்னார், ஆசிரியரே, நீங்கள் கொடுத்த அந்த சிறிய விதைதான் இன்று இந்த பெரிய மரமாக வளர்ந்து எங்கள் குடும்பத்திற்கும் பறவைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் நிழல் தருகிறது என்றார் மாணவர். ஆசிரியர் அமைதியாக பதிலளித்தார், அன்று நீ நட்டது ஒரு விதையல்ல, அது தலைமுறையின் எதிர்காலம் என்றார். இந்த கதையைப் போலவே நாம் இன்று செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் நாளைய பூமியின் வடிவத்தை நிர்ணயிக்கிறது. இன்றைய செயல் நாளைய பூமி. ஆம் நண்பர்களே, ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். நாம் தினமும் சுவாசிக்கும் காற்று, குடிக்கும் தண்ணீர், உண்ணும் உணவு, நடக்கும் பாதையின் மண், இவை அனைத்தும் இயற்கையின் அன்பளிப்புகள். ஆனால் நாம் அந்த அன்பளிப்பை எப்படி திருப்பிக்

இருக்கிறோம். ஒரு மரத்தை வெட்டுகிறோம், ஒரு ஆற்றை மாசுபடுத்துகிறோம், ஒரு பிளாஸ்டிக் பையை அலட்சியமாக வீதியில் வீசுகிறோம், ஒரு துளி தண்ணீரை வீணாக்குகிறோம். இந்த சிறிய செயல்கள்தான் நாளைய பெரிய பிரச்சனைகளாக மாறுகின்றன. துளி துளியாக சேர்ந்ததே பெருவெள்ளம். அதேபோல் துளி துளியாக செய்யப்படும் நல்ல செயல்கள்தான் பசுமையான பூமியை உருவாக்கும். நாம் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் மரங்களின் பங்களிப்பு இருக்கின்றது. ஒரு வளர்ந்த மரம் ஆண்டுதோறும் கணிசமான அளவு கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி உயிர்களுக்கு தேவையான ஆக்சிஜனை வெளியிடுகிறது. அதனால் நாம் ஒரு மரத்தை நடும்போது, ஒரு செடியை வளர்க்கும் போது, நாம் வெறும் தாவரத்தை வளர்ப்பதில்லை, எதிர்காலத்திற்கான மூச்சை வளர்க்கிறோம். இன்று உலகம் எதிர்கொள்ளும் மிக பெரிய சவால்களில் ஒன்று பருவநிலை மாற்றம். வெப்ப அலைகள், கடும் மழை, வறட்சி, கடல்மட்ட உயர்வு, இவை அனைத்தும் தனித்தனி நிகழ்வுகள் அல்ல, இயற்கை நமக்கு அனுப்பும் எச்சரிக்கை செய்திகள். இயற்கை ஒருபோதும்

0: உள்ளத்தை வளர்ப்பதில்லை, எதிர்காலத்திற்கான மூச்சை வளர்க்கிறோம். இன்று உலகம் எதிர்கொள்ளும் மிக பெரிய சவால்களில் ஒன்று பருவநிலை மாற்றம். வெப்ப அலைகள், கடும் மழை, வறட்சி, கடல்மட்ட உயர்வு, இவை அனைத்தும் தனித்தனி நிகழ்வுகள் அல்ல, இயற்கை நமக்கு அனுப்பும் எச்சரிக்கை செய்திகள். இயற்கை ஒருபோதும் திடீரென கோபப்படுவதில்லை. அது முதலில் எச்சரிக்கும், பிறகுதான் தன் கோபத்தின் விளைவுகளை காட்டும். மீண்டும் நாளை மற்றொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நேயர்களே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது சூழல் ஒளி, வழங்கினார் பி ஆர் பீட்டர் சந்திரசேகரன் அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள். இனி கேட்கலாம் வணக்கம் பரணி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பான நாள் தான். இன்றைய நாளில் நாம் என்ன ஒரு விஷயம் வந்து புதுமையாக கற்றுக்குறோம், புதுமையாக செய்கிறோம், புதுமையாக அடுத்தவங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல அந்த நாள் வந்து நிறைவாகுது. இனி வரக்கூடிய அடுத்த 6 நாட்கள் வந்து என்னென்ன செய்யலாம், என்னென்ன நேரத்தில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற திட்டமிடற்கான ஒரு நாளாகவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். ஓய்வு நாள், நிறைய பேரை பார்க்குற நாள், நிறைய விஷயங்களை பகிர்ற நாள், நிறைய விஷயங்களுக்கு திட்டம் போட்டு நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய நாளாக இருக்கும். இதை ஓய்வு நாள்னு சொல்லக்கூடாது, 6 நாளுக்கான ஒரு முடிவு நாள், ஒரு தொடக்க நாள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் சிறப்பாக அமையும் போது ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லையா? அதே போல் உங்கள் கூட சேர்ந்தவங்களுக்கும் ஒரு விஷயம் வந்து நடக்கும் போது, ஒரு விஷயம் செய்யும் போது அவங்க வந்து அதை சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். அவங்களுக்கு அது சிறப்பாக நடக்கும் போது, உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும் போது எவ்வளோ மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வருமோ, அதே போல் அடுத்தவங்களுக்கு நடக்கும் போதும் நீங்கள் வந்து சந்தோஷப்படணும். அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான் பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சந்தோஷமாக அமையட்டும் சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை வந்து ஆரம்பிச்சிடலாம். வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் நாம் தொழில் தொடங்குவோம், அதுதான் தொடக்க நிகழ்ச்சியாக கொடுப்போம் இல்லையா. இந்த நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள்.
2: பல மாநிலத்தவர்கள் அங்கேயே தங்கி சாப்பிட்டு கடுமையாக உழைப்பார்கள். வருகிற மண்ணை இறக்குவது, தண்ணீர் விட்டு செய்வது, காய வைப்பது, அதன் பிறகு லாரிகள் வந்தால் அவற்றை லோடு ஏற்றி அனுப்புவது என்று அனைத்து வேலைகளையும் செய்யக்கூடிய நல்ல இளைஞர்கள் இருந்தால்தான் விரைவாக வேலை முடியும். எனவே அந்த ஊழியர்களுக்கு தேவையான அனைத்தையும் சரியாக செய்ய வேண்டும். மேலும் நிறைய கான்ட்ராக்டர்கள் இருக்கிறார்கள், அரசாங்க கான்ட்ராக்டர்கள், தனியாருக்கு வீடு கட்டி கொடுப்பவர்கள், வீடு இடம் வீடு கட்டி கொடுக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்காரர்களுடைய பழக்கம் கொடுக்க வேண்டும். அப்படியானால்தான் உடனுக்குடன் பணம் வரும். இந்த துறையிலே யாருக்காவது நீங்கள் கடன் கொடுத்து விட்டால் உடனே அதை வாங்க இயலாது. எனவே அனுபவப்பட்டவர்கள் சொல்கிறார்கள், எனவே அவ்வப்போது எவ்வளோ வேண்டுமோ வாங்கி கொள்ளுங்கள், இவ்வளோ ரூபாய் ஆகும் என்று நீங்கள் குறைந்த லாபத்திற்கு அவர்களுக்கு கொடுத்து உடனுக்குடன் பணத்தை வாங்க வேண்டும். ஏனென்றால் அன்றாட உங்களுக்கு பணம் வந்தால்தான் மூலப்பொருட்கள் வாங்க, எரிப்பதற்கு தேவையான விறகுகள் வாங்க, ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க, இப்படி நிறைய செலவு இருக்கிறது. அதேபோல் காலப்போக்கில் அந்த கடன் வாங்கும்போது கூட நீங்கள் ஒரு மண் ஏற்றி கொண்டு வரக்கூடிய ஒரு லாரி உங்களுக்கு இருந்தால் உங்களுடைய மூலப்பொருளையும் போய் எடுத்து வரலாம், வாங்கி வரலாம். நீங்கள் உடனுக்குடன் ஃபோன் செய்கிறார்கள், அரை லோடு வேண்டும், ஒரு லோடு வேண்டும் என்று. அவர்களுக்கு நீங்களே கொண்டு போய் டெலிவரி கொடுத்து அதற்கும் கட்டணம் பெற்றுக்கொள்ளலாம். மிக அருமையான லாபகரமான தொழில், நம்முடைய தென் மாவட்டங்களுக்கு ஏற்ற தொழில்.

0: இதை தொடங்கி முன்னேறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தொழில் தொடங்குவோம் நிகழ்ச்சியை வழங்கியவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். அன்னாருக்கு நெல்லை பண்பலை 102.6 சார்பாக நன்றி. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்து பாடல் கேட்கலாம், தங்கலான். இது படத்தோட பேரு. உமா தேவி அவங்க வரிகளில், ஜி வி பிரகாஷ் அவங்க இசையில, சிந்தூரி விஷால் பாடியிருக்காங்க இதோ பாடல்.

கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. வணக்கம் பரணி. நிகழ்ச்சியில் அடுத்து தமிழே அமுதே உரை வழங்குவர் கள்ளிடைக்குறிச்சி திருவருள் லத்தீஃப் அவர்கள்.

0: வணக்கம். திருவருள் லத்தீஃப், கல்லிடைக்குறிச்சி. நான் திருக்குறளை பற்றி அரிய செய்திகளை குறள்களின் பொருள் விளக்கமும் கதைகளும் சொல்வதற்கு இடையே சொல்ல விளைகிறேன். திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறளில் முதல் பெயர் முப்பால். திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் 133. திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் 9. திருக்குறளில் அறத்துப்பாலில் உள்ள குறள்பாக்கள் மொத்தம் 380. திருக்குறளில் பொருட்பாலில் உள்ள குறட்பாக்கள் மொத்தம் 700. திருக்குறளில் இன்பத்துப்பாலில் உள்ள குறட்பாக்கள் மொத்தம் 250. திருக்குறளில் உள்ள மொத்த குறள்பாக்கள் 1330. திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 42,194. இப்பொழுது நடுவுநிலைமை அதிகாரத்தில் ஒரு குறள் சொல்வதற்கு முன் அது சார்ந்த ஒரு வரலாற்று தொடர்புடைய ஒரு கதையை சொல்ல விரும்புகின்றேன். சந்திரகுப்த மௌரியரின் முதன்மை அமைச்சராகவும் அரசியல் ஆலோசகராகவும் இருந்தவர் சாணக்கியர். சந்திரகுப்தரின் ஆட்சி காலத்தில் மெகஸ்தனிஸ் என்ற கிரேக்க நாட்டு தூதுவர் தலைநகர் பாடலிபுத்திரத்திற்கு வருகை தந்தார் என்பது நாம் படித்தது வரலாற்று நிகழ்ச்சி. சாணக்கியருடன் நன்கு அறிமுகமானவர். பின்னர் சில காலம் தலைநகரில் தங்கியிருந்தார். ஒரு நாள் இரவு நேரத்தில் சாணக்கியரை சந்திக்க அவரது வீட்டிற்கு சென்றார் மெகஸ்தனிஸ். அப்போது சாணக்கியர் ஆட்சி சம்பந்தப்பட்ட ஓலைச் சுவடிகளை புரட்டி கொண்டிருந்தார். ஒரு மூலையில் தீப ஒளி பிரகாசித்து கொண்டிருந்தது. மெகஸ்தனிஸ் உள்ளே நுழைந்தவுடன் அந்த விளக்கை அணைத்துவிட்டு சாணக்கியர் வேறு ஒரு தீபத்தை ஏற்றினார். இதை கண்டதும் மெகஸ்தனிஸ் பெரும் வியப்படைந்தார். சாணக்கியரிடம், ஐயா, ஏன் ஒரு விளக்கை அணைத்துவிட்டு மற்றொரு விளக்கை ஏற்றினீர்? இதன் அர்த்தம் என்னவோ என்றார் மெகஸ்தனிஸ். அதற்கு சாணக்கியர், நீர் வரும் வரை எரிந்த தீபம் அரசாங்க பணி நிமித்தம் நிர்வாக வேலைகளுக்காக அரசு செலவில் ஏற்பட்டது. இப்போது நாம் சந்திப்பது அரசு பணியன்று. நீவீர் எனது விருந்தாளி. ஆகவே இஃது எனது செலவில் எரிக்கப்படும் தீபம். ஆகையால் தான் இதை ஏற்றினேன் என்றார். இது சாணக்கியரின் குணதிசயங்களை எடுத்துக்காட்டும் ஒரு நிகழ்வு. தன்னலங்கருதாத தகமையாளராக இருந்து அரசு பணி இது, சுய வாழ்வு இது என்று வரம்பு காட்டிய மாமனிதன். ஒருவர் தகுதியுள்ளவர் அல்லது தகுதி இல்லாதவர் என்பதை அவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழ் அல்லது பழியால் அறியலாம் என்பதைத்தான் இங்கே நான் ஒரு குறளில் உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். தக்கார் தகவியலர் என்பர் அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்பது குறள். அதாவது 114வது குறள் இது. தக்கார் தகவியலர் என்பது நடுநிலைமை உள்ளவர், நடுநிலைமை இல்லாதவர் என்பது. அவரவர் எச்சத்தால் காணப்படும், அதாவது அவர்களின் பின்னால் உள்ள மிச்சங்களால் கண்டுகொள்ளலாம். ஒருவன் நடுநிலைமை உள்ளவன் என்பதை அவனுடைய பின்னால் உள்ள வரலாறு வரையும் என்பது இந்த குறளின் கருத்து. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தமிழே அமுதே. உரை வழங்கியவர் கல்லிடைக்குறிச்சி திருவருள் லத்தீஃப் அவர்கள். அன்னாருக்கு நெல்லை பண்பலை 102.6 சார்பாக நன்றி. வணக்கம். பரணி நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம்

0: 35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: வணக்க மரணி நிகழ்ச்சியில இப்போ ஒரு தகவல் தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டில் கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், முதிர் கன்னிகள் உள்ளிட்டோர் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகளை களைந்து

0: அவர்கள் வாழ்வதற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க, கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, சுய உதவி குழுக்கள் அமைப்பது, தொழில் பயிற்சிகள் வழங்குதல் போன்ற தேவையான திட்டங்களை வகுத்து சமூகத்தில் பாதுகாப்போட சிறப்பான முறையில் வாழ்கிறதுக்கு தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் வந்து செயல்பட்டுட்டு வருது இல்லையா. இதில் வந்து பெண்கள் வந்து கட்டாயம் பதிவு பண்ணணும். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வலைதளத்தில் பதிவு மேற்கொள்ளாமல் இருக்கக்கூடியவங்க நீங்கள் பதிவு மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களோட விவரங்களை www.tnbidowelfareboard.tn.gov.in, திரும்பவும் சொல்கிறேன், www.tnbidowelfareboard.tn.gov.in அப்படிங்கிற வலைதளத்தில் நீங்கள் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லனா மாவட்ட சமூக நல அலுவலகம், மணிமுத்தாறு வளாக முதல் தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், திருநெல்வேலி அப்படிங்கிற முகவரியில் நீங்கள் போய் பதிவு பண்ணலாம். தொலைபேசி எண்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன், 04-462-257-6267. திரும்பவும் சொல்கிறேன், 04-462-257-6267 இந்த தொலைபேசி எண்களில் நீங்கள் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் அப்படின்னு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி டெக், AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்து ஆங்கிலம் அறிவோம் வழங்குவர் தூத்துக்குடி சி பத்மாவதி அவர்கள்.
1: வணக்கம். டென்சஸ், அதாவது காலங்கள். டென்சஸ் ஆர் ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் தட் ஷோ த டைம் ஆஃப் அண்ட் ஆக்ஷன் ஆர் ஸ்டேட். அதாவது டென்சஸ்னால் என்னதுன்னா, நம்ம செய்யக்கூடிய இந்த செயல் அதை பொறுத்து அந்த செயல் எந்த காலத்தில் செய்யப்பட்டது அப்படிங்கிறத பிரித்து பார்க்குறது தான் டென்சஸ். இப்போ தமிழில் பார்த்திங்கன்னா காலங்கள்னு சொல்கிறோம். மொத்தம் காலங்கள் எத்தனை வகைப்படும்? மூன்று வகைப்படும். நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். அதே தான் நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறோம்னா, ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். இப்போ நேற்று இப்போ நடந்துட்டுருக்குது ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்கிறோம். நேற்று முடிஞ்சு போனது, நேற்றுன்னு இல்லை, முடிவுற்ற காலம், அது இறந்த காலம். முடிவுற்ற செயல்கள் நடந்தது இறந்த காலத்தில் வருது. இனி நடக்க போகிறத ஃப்யூச்சர் டென்ஸ்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு இன்றைக்கி எடுத்துக்கலாம். இதை ஒவ்வொரு இந்த ஒவ்வொரு டென்ஸுக்குமே நாலு வகையான வெர்ப் டென்சஸ் இருக்குது. இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு வகையாக இருக்குது. என்னெல்லாம்? சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் ப்ரெசன்ட் எப்போ அந்த வெர்பு, இந்த வெர்பில் சிம்பிள் ப்ரெசன்ட்ல எப்போல்லாம் நம்ம அப்ளை பண்ணணும்னா, ஃபேக்ட்ஸ், ஹேபிட்ஸ், ருட்டீன்ஸ், தினமும் நம்ம செய்யக்கூடிய ஒரு செயலாக இருக்கலாம். இப்போ வந்து சூரியன் தினமும் உதிக்குது, அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இந்த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட்னு சொல்கிறோம். அது தினம் செய்யக்கூடியது. ஐ ட்ரிங்க் காஃபி டெய்லி. ஐ லைக் பனானா. இந்த மாதிரி நம்ம தினமும் செய்யக்கூடிய ஒரு ருட்டீனா அந்த அந்த மாதிரி ஒரு செயல்களுக்கு தான் நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ சப்ஜெக்ட் ப்ரோனோன் அப்படின்னு என்னன்னா, ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட். எந்த ஒரு சப்ஜெக்டுக்குமே இது நான் இப்போ சொன்ன அந்த ஏழு வார்த்தைகள் தான் ப்ரோனோன் தான் வரும். சரியா? இப்போ வந்து அந்த

அதை பற்றி நம்ம பிறகு படிக்கலாம். அந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுன் பற்றி இப்போ அதுக்கு இந்த ப்ரெசன்ட் பண்ணி எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம். உதாரணமாக நம்ம நடக்கிறோம், அதுக்கு ஆங்கிலத்தில் என்னது வாக், வாக் என்பது நடக்கிறதை குறிக்குது. அதை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட்ல எப்படி அப்ளை பண்ணலாம்? ஐ வாக், நான் நடக்கிறேன். யூ வாக், வி வாக், தே வாக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே ஹீ ஷீ இட், இந்த மூணு வந்துச்சுன்னா வாக்ஸ், வாக் கூட ஒரு எஸ் சேர்த்து போடணும். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இதுக்கு பதிலாக இன்னொரு வேர்ப் போச்சுக்கலாம், ரைட், ஐ ரைட், யூ ரைட், வி ரைட், தே ரைட், ஹீ ரைட்ஸ், ஷீ ரைட்ஸ், இட் ரைட்ஸ். இட்ஸ் ரைட்ஸ்ன்னு பொதுவாக சொல்லலாம். ஹீ ஷீ இட் வந்துச்சுன்னா அந்த வார்த்தை அந்த வேர்பு கூட ஒரு எஸ் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி சொல்கிறேன். இந்த தினமும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், சாப்பிட்றது, தூங்குறது, ஐ கோ டு ஸ்கூல் டெய்லி, இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணிக்கணும்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது ஆங்கிலம் அறிவோம். வழங்கியவர் தூத்துக்குடி சி பிரபாவதி அவர்கள். அன்னாருக்கு நெல்லை பண்பலை 102.6 சார்பாக நன்றி.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTECH, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்ததா மாஸ்டர். இது படத்தோட பேர் விக்னேஷ் சிவன். அவங்க வரிகளில் அனிருத், அவங்க இசையில் யுவன் சங்கர் ராஜா, இசையமைப்பாளர். அவங்க பாடின பாடல் இதோ.

0: வணக்கம். பரணி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் சரியா 7:30 ஆயிடுச்சு. இப்போ ஒரு தகவல் தெரிஞ்சுக்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் மானூர் வட்டம் பிராஞ்சேரி கிராமத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் மக்கள் தொடர்பு முகாம் செப்டம்பர் 9 அதாவது 9 9வது மாதம் அடுத்த மாதம் வந்து நடைபெற இருக்கு. அதற்கு முன்னோடியாக 8 வெங்கடாசலபுரம் சமுதாய நலக்கூடத்தில் வச்சு மக்கள் தொடர்பு முகாம், அந்த முகாமுக்கு முன்னால் மக்கள் கிட்ட வந்து மனுக்கள் பெறப்படும். 10 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலி தனித்துறை ஆட்சியர், பழங்குடியினர் நல அலுவலர் மற்றும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலர் இவங்க எல்லாமே அந்த குழுக்களாக வருவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் மனுக்கள் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகாம் நிறைவு பெற்ற பின்பு அந்த கிராமத்து மக்கள் கிட்ட தேவையான அடிப்படை வசதிகள் என்னென்ன அப்படிங்கிறத அவங்க வந்து கேட்பாங்க, ஆய்வும் செய்வாங்க. இந்த முகாம் நடக்க போகுது. அதுக்கு முன்னால் மக்கள் கிட்ட மனுக்களும் பெறப்போகிறாங்க. எங்கே அப்படின்னா வெங்கடாசலபுரம் சமுதாய நலக்கூடத்தில் 18 அதாவது 18 காலை 10 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் இந்த முகாம் வந்து நடைபெறும். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவைகள்ங்கிறத மனுக்களாக வந்து கொடுத்து பயன்பெறலாம். இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்து ஜெய் பி, இது படத்தோட பேர். ராஜ முருகன் அவங்க வரிகளில், பிரதீப் குமார் அவங்க பாடியிருக்காங்க, ஷான் ரோல்டன் அவங்க இசையில.
1: தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும்

0: 35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: உலகமே நமக்கு தான், நீ கூட இருந்துட்டான், சொர்க்கமே தொடக்குதான், கூட நடந்துட்டான்.
2: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
3: நேர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 3:02 மணி திருநாடு நிகழ்ச்சியில் கொடைக்கானல் மலை இயற்கை விவசாயம் குறித்த நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறாங்க. 4:02 கேம் ஷோ பொதிகை தும்பி இருக்கு. 5:02 குட்டீஸ் பங்கேற்கும் அருமமொழிகள். இன்று இரவு 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இலக்கியங்கள் கூறும் நாவடக்கம். இன்று காலை 10:02 சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறையால் பிரத்யேகமாக முன்னெடுக்கப்படும் நிதி உதவி பெறும் நிகழ்ச்சி. 10:17 நேர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடல்களை மனம் பிரமுதை நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்த பைரவா, இது படத்தோட பேர். வைரமுத்து வரிகளில் பிரியதர்ஷினி பாடியிருக்காங்க, அனந்து விஜய் அவங்க கூட. சந்தோஷ் நாராயணன் இசையில் பாடல் இதோ.

0: இன்று காலை 10:02 சட்ட மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

7:41 கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. வணக்கம் பரணி. நிகழ்ச்சியில் அடுத்து இன்றைக்கு காய்கறிகள் பழங்கள் சந்தை நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். கிலோவிற்கு என்னென்ன விலைகள் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். தக்காளி கிலோவிற்கு 27, கத்தரிக்காய் 50, வெண்டைக்காய் 30, புடலங்காய் 20, சுரைக்காய் 12, பீர்க்கங்காய் 40, பூசணிக்காய் 18, தடியங்காய் 16, அவரைக்காய் 75, கொத்தவரை 30, பச்சை மிளகாய் 48, முருங்கைக்காய் 25, சின்ன வெங்காயம் 75, காரமணி 20, கோவைக்காய் 65, தேங்காய் பெரிய ரகம் 63, நடுத்தரம் 62, வாழைக்காய் 30 கிலோவிற்கு வாழைப்பூ 1.15, வாழைத்தண்டு 1.10, வாழையிலை 5.20, கீரைக்கட்டு 1.15, மல்லித்தலை கிலோவிற்கு 45, புதினா 55, கருவேப்பிலை 30, வெள்ளரி சாம்பார் ரகம் 10 கிலோவிற்கு, இஞ்சி கிலோவிற்கு 190, மாங்காய் 80, நார்த்தங்காய் 30, முள்ளங்கி 35, உருளைக்கிழங்கு 27, ரிங் பீன்ஸ் 100, சௌச்சௌ 36, பீட்ரூட் கம்பம் ரகம் 48, காலிஃப்ளவர் 50 கிலோவிற்கு, குடைமிளகாய் 55, பஜ்ஜி மிளகாய் 75, வெள்ளைப்பூண்டு நாட்டு ரகம் 280, பட்டர் பீன்ஸ் 120, சோயாபீன்ஸ் 120, பச்சை பட்டாணி கிலோவிற்கு 180, சேம்பு பெரிய ரகம் 55, சேனைக்கிழங்கு 45, சீனிக்கிழங்கு 55, பனங்கிழங்கு 60. பழங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாழைப்பழம் செவ்வாழை கிலோவிற்கு 100, ஏலக்கி 90, மட்டி 80, கற்பூரவள்ளி 60, கோழிக்கோடு 60, நாட்டு வாழைப்பழம் 60. எலுமிச்சை பழம் 90 கிலோவிற்கு, ஆப்பிள் 260. அன்னாசி 70-60, மாதுளை 200-180, கொய்யா சிவப்பு 80, வெள்ளை 60 கிலோவிற்கு, சப்போட்டா 50-40, பப்பாளி 40-35, நெல்லிக்காய் 50-40, திராட்சை பன்னீரகம் 120-110, சாத்துக்குடி 80-70, கிருணிப்பழம் 50, சீத்தாப்பழம் 100-80, கமலா ஆரஞ்சு மால்டரகம் 160, தர்பூசணி 30-25, மாம்பழம் செந்தூரம் 80, சப்பட்டை 100, பஞ்சவர்ணம் 80, இமாம் பசந்த் 150, பங்கனப்பள்ளி 80, நீலம் 60. இதெல்லாம் மாம்பழத்தோட வகைகள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலைகளில் இருக்குது. பொதுவாக அந்த வேலைக்கு போகிற நேரங்களில் நம்ம பொதுவாக இந்த ஆரோக்கியமான உணவுகளை வந்து எடுத்துக்க மாட்டோம். அவசரமாக

0: சாப்பிட முடியும், எதை சாப்பிட்டா வந்து ஜீரணமாகுமோ அந்த மாதிரி தான் வந்து எடுத்துப்போம். ஆனால் இந்த விடுமுறை நாட்களில் நமக்கு தேவையானதை விருப்பப்பட்டதை எந்தெந்த நேரத்தில் எடுத்தால் சரியாக வரும் அப்படிங்கிறத இந்த ஒரு நாள்லையாவது ஜூஸ் குடிக்கிறதாகட்டும் அல்ல ஏதாவது ஒரு காய் வகைகளை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகம் சேர்த்து சாப்பிட்றதாகட்டும் சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே கிடைக்கும். எப்போவுமே சொல்கிறது தான், சத்துக்களை வந்து நாம் எடுத்துக்கூடிய உணவில் தான் வந்து எடுத்துக்கணுமே ஒழிய சத்துக்காக மாத்திரையை வந்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலை வந்து உருவாகக்கூடாது. பெண்களுக்கு எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து சத்துக்கள் வந்து அதிகமாக தேவைப்படும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவங்களுக்கு போதுமான சத்து உணவில் இருந்து கிடைச்சா கூட அடுத்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு அதிகமான சத்து தேவைப்படுறப்போ அது இல்லைன்னா சத்துக்கு பதிலாக மாத்திரையை தான் எடுக்க சொல்லுவாங்க. அதை உங்களுக்கு இருக்கக்கூடிய இளமை காலங்களிலே நீங்கள் உணவின் மூலமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உடலுக்கும் ஆரோக்கியம், மருத்துவ செலவும் குறைவு. நிகழ்ச்சியில் அடுத்து புலி, இது படத்தோட பேர். தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் சின்மய அனிதா சந்தோஷ் கார்த்திகேயன் பாடியிருக்காங்க வைரமுத்து வரிகளில். பாடலுக்கு முன்பாக
1: மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4964.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்
3: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTECH, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
4: கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி. பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். இன்று நண்பகல் 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சியில இன்னைக்கு நீங்க என்ன தலைப்புல பேச போறீங்கன்னா, யாருக்கும் தெரியாமல் உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஆசை அல்லது லட்சியம் என்ன அப்படிங்கறது குறித்து தான் நிகழ்ச்சியில எடுத்துருக்க. இது படத்தோட பேரு. யுகபாரதி வரிகள்ல டி. இமானவர்களின் இசையில நந்தினி ஸ்ரீஹர் பாடியிருக்காங்க. யுகபாரதி அவர்கள் அவங்களுடைய மக, அவங்க வந்து கண் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் இருக்கப்போ அவங்க பொண்ணை நினச்சி எழுதின ஒரு அழகான பாடல். அவங்க பொண்ணை நினச்சி அந்த வரிகளை வந்து கோர்த்திருப்பாங்க. அது எப்படி இருக்குன்னு நீங்களே கேட்டு பாருங்கள்.

0: சைவாலின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: வணக்கம். பரணி நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவாக தென்மேற்கு பருவக்காற்று, இது படத்தோட பேரு. விஜய் பிரகாஷ், ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்காங்க இதோ பாடல்.

0: ஒலித்தந்தை இனிய பாடலோடு நிறைவு பெற்றது. வணக்கம் பர்ணி. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு மாணவர்களின் பங்களிப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்.

0: இன்னைக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு மாணவர்களின் பங்களிப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டின் முன்னேற்றத்திற்காக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மற்றும் சமூக சேவையில் ஈடுபடுத்தி கொண்டுள்ள தன்னார்வலர்களுக்கு மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். திருவொற்றியூர் அரசு பள்ளி மாணவர் ஒருவர் சக மாணவர்களால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நாடு சுதந்திரமடைந்து 80 ஆண்டுகளில் பல்வேறு சவால்களை கடந்து வந்துள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சேலத்திலிருந்து கொச்சி, ஐதராபாத், பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு விமான சேவையை உறுதி செய்யும் வகையில் உடான் திட்டத்தை மேலும் 7 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டுமென்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள அம்ரித் உதயன் பூங்கா பொதுமக்கள் பார்வைக்காக இன்று திறக்கப்படுகிறது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான MI-17 ரக ஹெலிகாப்டர் பாகிஸ்தான் இராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் கூறியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி திருக்கோவிலில் ஆடி தேரோட்டம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தூய்மை இயக்கம் போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிராக ஆட்சியர் தலைமையில் அப்பகுதி மக்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். ஈரோடு மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைகளை கருத்தில் கொண்டு பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி வெற்றி பெற்றது. புனேயில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் கர்நாடகா, பீகார், மிசோரம், அசாம், குஜராத், தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் டையூ அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நடைபெறுகிறது.
2: வழக்கு என்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள்.
3: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இந்த வருவாய்த்துறையினர் பயன்படுத்தும் கணக்கு புத்தகங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கிராம கணக்கு புத்தகங்கள் என்பது ஒரு வருவாய்த்துறையினர் பொதுமக்களுக்காக அவர்களுடைய நலன்களுக்காக பேணி வரக்கூடிய ஒரு புத்தகங்கள். இதில் நம்ம வந்து கிராம கணக்கு எண் 12 வரைக்கும் கேட்டு மகிழ்ந்திருக்கிறோம். இப்பொழுது கிராம கணக்கு எண் 19 பற்றி பார்க்கலாம். இந்த கிராம கணக்கு எண் 19 வந்து பிறப்பு பதிவு, இறப்பு பதிவு, ஒரு சிசு இறந்து பிறந்தது அது பற்றிய பதிவுகள் ஆகியவைகள் இந்த கிராம கணக்கு எண் 19 இடம்பெற்றிருக்கும். இந்த பதிவுகள் ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரையிலான ஒரு ஆண்டுக்குரிய பதிவுகளை பராமரிக்கும் பதிவு கணக்கு ஆகும். கிராமத்தில் நிகழும் பிறப்பு இறப்புகளை கிராம நிர்வாக அலுவலரால் குறித்துரைக்கப்பட்ட படிவத்தில் ஒவ்வொரு மாதமும் மாதத்தின் 3 நாள் வட்டாட்சியரிடம் இந்த புத்தகத்தை சமர்ப்பிக்க வேண்டும். இதுதான் கிராம கணக்கு எண் 19. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராம கணக்கு எண் வந்து 19-3. இந்த பதிவேட்டில் கிராமங்களில் உள்ள கால்நடை

0: பறவைகளின் இயற்கை மரணம் அல்லாமல் வியாதி, விசக்கடி, கொடிய விலங்குகளால் அடித்து கொல்லப்படுதல் போன்ற காரணங்களினால் ஏற்படும் கால்நடைகள் மரணம் குறித்த விவரங்கள் இந்த பதிவேட்டில் பதியப்படும். கிராம கணக்கு எண் 19D. இந்த புத்தகம் வந்து ஊராட்சிக்கு உட்பட்ட வருவாய் கிராமங்களில் உள்ள பிறப்பு மற்றும் இறப்புகளை பதிவு செய்யும் புத்தகமாகும். கிராமங்களில் உள்ள குழந்தைகளுக்கு அம்மை நோய் தடுப்பூசி குத்தப்பட்டு அம்மை நோய்க்கு எதிராக பாதுகாப்பு பெறும் மற்றும் அம்மை நோய் தடுப்பூசி பாதுகாப்பு பெற்றிராத குழந்தைகள் பற்றிய விவரங்கள் இதில் பதிவு செய்யப்படும். இதுதான் கிராம கணக்கு எண் 19D. கிராம கணக்கு எண் 20. இதனை மழை கணக்கு பதிவேடு என்று அழைப்பார்கள். கிராமத்தில் பெய்யும் மழையின் அளவை பதிவு செய்யப்படும் ஒரு பதிவேடு ஆகும். இந்த பதிவு ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் தொடங்கி மார்ச் மாதம் முடிய கிராமத்தில் பெய்த மழையின் அளவை பதிவு செய்யும் மழை கணக்கு பதிவேடாகும். இதன் மூலம் விவசாயத்தின் வளர்ச்சி மற்றும் வீழ்ச்சியை துல்லியமாக அறிய முடியும். கிராம கணக்கு எண் 21. ஒரு கிராமத்தில் இருக்கும் விவசாய கருவிகள், விவசாயத்திற்கு பயன்படும் கால்நடைகள், விவசாய பயன்பாட்டிற்கு அல்லாத கால்நடைகள் போன்றவற்றை குறித்து பதிவுகள் மேற்கொள்ளப்படும் ஒரு பதிவேடு இந்த கிராம கணக்கு எண் 21 ஆகும். இந்த கணக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மேற்கொள்ளப்படும். இதன் மூலம் கிராமத்தின் வளர்ச்சி அல்லது வளர்ச்சி விகித குறைவை கண்டறிந்து அதற்கு நிவாரணம் மேற்கொள்ள இயலும். அடுத்ததாக இறுதியாக நாம் பார்க்கக்கூடியது கிராம கணக்கு எண் 24. இதனை கனிம பதிவேடு என்று கூறுவார்கள். கனிம பதிவேடு, கிராமத்தில் வெட்டியெடுக்கப்படும் கனிம வளங்கள் குறித்து ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை உள்ள ஓராண்டு காலத்திற்கு பதிவு செய்யப்படும் ஒரு கணக்கு புத்தகம். இது கிராமத்தின் கனிம வளங்கள் சுரண்டப்படுதலை கணிக்கும் ஒரு புத்தகமாக கருதப்படுகிறது. இது வந்து கிராம கணக்கு எண் 24. இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருந்தாலும் 24 புத்தகங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். வருவாய் நிலையான எண் 173 குடிமக்கள் கிராம கணக்குகளை பார்வையிடுதல் பற்றி கூறுகிறது. அதன்படி குடிமக்கள் கட்டணமின்றி கிராம நிர்வாக அலுவலர் வசமுள்ள சில கணக்குகளையும் ஆவணங்களையும் பார்வையிடுவதற்கு அவற்றில் உள்ள பதிவுகளில் இருந்து தங்களுக்கு பற்றிய விவரம் அல்லது தங்களது நிலத்தை பொறுத்தவரை என்ன குறிப்புகள் இருக்கிறதோ அதை எடுத்துக்கொள்வதற்கும் அனுமதிக்கப்படுவார்கள். அது என்னன்னு பார்த்தா நிலையான ஆ பதிவேடு மற்றும் ஆ பதிவேடுகள், ஆ பதிவேடு மற்றும் ஆ பதிவேடு, அடங்கல், நில அளவை தரைப்படங்கள், நில அளவை சுவடிகள் ஆகியவைகள் ஆகும். இந்த கிராம கணக்குகளை பொறுத்தவர்களில் இந்த சலுகை நடப்பு பசலி ஆண்டிற்கும் அதற்கு முந்தைய பசலி ஆண்டிற்குறதை மட்டுமே பார்ப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கிராம நிர்வாக அலுவலரால் மேற்கொண்ட 24 கணக்குகள் தவிர சில முக்கியமான பதிவேடுகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அது என்ன என்கிறதை ஓரளவு மேலோட்டமாக பார்த்து விடலாம். 1, நில அளவை பதிவேடு. 2, தடையாணை பதிவேடு, மீன்வள பதிவேடு, புள்ளி விவர பதிவேடு, நன்சை புன்சை கழிவு பதிவேடு, வீட்டு மனை பட்டா பதிவேடு, சமுதாய நிலங்களை காட்டும் பதிவேடு, கோயில் புறம்போக்கை காட்டும் பதிவேடு, வேளாண்மை வருமான வரி பதிவேடு, சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்த பதிவேடு, அகதிகள் பதிவேடு, ஊரக குடிநீர் பதிவேடு, மரம் நடும் பதிவேடு, பொதுக்கூட்டங்கள் குறித்த பதிவேடு, புராதன சின்னங்கள் குறித்த பதிவேடு, அந்நியர்கள் வருகை குறித்த பதிவேடு, சமுதாய நல திட்டங்கள் குறித்த பதிவேடு, கடன் பதிவேடு, வறியவர் வழக்கு பதிவேடு, இது போன்ற பல்வேறு பதிவேடுகளையும் இந்த கிராம நிர்வாக அதிகாரி பராமரித்து வருகிறார். இது ஒரு கிராம நிர்வாக அதிகாரியால் பயன்படுத்தப்படும் கிராம கணக்குகள் இவைகளே ஆகும். இதை வந்து பொதுமக்கள் நலன் சார்ந்த ஒரு புத்தகங்கள். இந்த புத்தகங்கள் பற்றிய விவரங்கள் தெரியும் பட்சத்தில் நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் இதிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். மற்ற விஷயங்களை நாம் நாளை கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நீங்கள் இதுவரை வழக்கு என்று வந்தால் நேரலி நிகழ்ச்சி கேட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக சுபமான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. மாலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: 35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நெல்லை பண்பலை 102.6. இதே நிரப்புமாக சனி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 8:14. இனி நாம கேட்க இருக்கிறோம் வேதமும் நாதமும். உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
2: சங்கீதம் என்ற சொல் இசை என்ற குறுகிய கட்டுக்குள் அடங்காமல் வாய்ப்பாட்டு, கருவி இசை, ஆடல் என்ற மூன்றும் சேர்ந்து

ஒரு முழுமையான கலையாக கருதப்பட்டு வழக்கில் வந்தது. நாட்டிய சாஸ்திரத்தில் பரதர் எழுதிய இயல்களில் இசைக்காக சில அத்தியாயங்களை எழுதியுள்ளார். அரசர்கள் காலத்தில் சிற்பக்கலை கற்றுக்கொள்ள விரும்பியவன் ஓவியக்கலை தெரியாமல் கற்றுக்கொள்ள முடியாது. ஓவியக்கலையை கற்றுக்கொள்ள நாட்டியக்கலை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆடல் கலையின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள கருவி இசை கற்றுக்கொள்ள வேண்டும். கருவி இசையை பூரணமாக கற்றுக்கொள்ள வாய்ப்பாட்டு எல்லா கலைக்கும் மூலம். வாய்ப்பாட்டு கற்றுக்கொள்ள ராகம், தாளம், மொழி இவைகளை இலக்கணப்படி நாம் அறிந்து கொள்ள முன்னோர்கள் நல்ல பாடத்திட்டத்தை கொடுத்துள்ளனர். இதனை அருணகிரிநாதர் சுவாமிகள் தனது திருப்புகழில் கருவில் உருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்து என்று பாடுகிறார். உலகளந்த உரகனை செல்வரின் மருகரே, திருஞான சம்பந்தராக திருவவதாரம் புரிந்தவரே, பறவை மனைக்கு தூது சென்ற பரமனது திருப்புதல்வரே, பழனிமலை ஆண்டவரே, அடியேன் கருவிலிருந்து பிறந்து கலைகள் பல தெரிந்து மதனனால் கருத்தழிந்து சிவநாமங்களை நினையாமல் ஆக்ஞைக்கே இறை தேடி உழலாமல் ஆண்டருள்வீர் என்கிறார். பறவை மனைக்கு தூது என்பது இங்கு தோழ நெறியை குறிக்கிறது. சுத்தானந்த பாரதி அவர்களோ, கல்லாலும் வில்லாலும் கட்டியடித்தேனோ, கண்ணப்பன் செய்ததை கனவிலும் செய்தேனோ, செல்லார் மனைக்கு தூது சென்று வா என்றேனோ, செய்யாத காரியம் செய்யவும் முன் வந்தேனோ என்கிறார். இதனை பரஞ்சோதி முனிவர் அவர்கள் அருளி செய்த திருவிளையாடல் புராணத்தில் அரவு அகல் அல்குலார் பால் என்று பாடுகிறார். அதாவது பாம்பின் படம் போலும் அகன்ற நிதம்பரத்தையுடைய மகளிரிடத்து அவாவை ஒழித்தவர்களுக்கே வீடு தருவாம் என்று, பேரின்ப வீட்டை கொடுப்போம் என்று எண்ணிறைந்த வேதங்களால் கூறி அருளிய முதல்வனாகிய சிவபிரானையே, பறவை நாச்சியார் ஊடலை நீக்கும் பொருட்டு பேயும் உறங்கப் பெறுகின்ற நள்ளிரவில் தூதாக கொண்ட சுந்தரமூர்த்தி நாயனாரின் இரண்டு திருவடிகளையும் சென்னியில் வைப்போம் என்கிறார். இதனை மனதில் கொண்டு வாசிக அபிநயத்தை அபிநயிப்பதற்காக நீலகண்ட சிவன் அவர்கள் முகாரி ராகத்தில் ஆதி தாளத்தில்

0: என்று பாடுகிறார். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: மக்களே, இதுவரை நீங்க கேட்டீங்க வேதமும் நாதமும். உரையினை வழங்கினார் சுந்தரவாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக ஒரு இனிய பாடல் வந்துட்டே இருக்கு, பல கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. பாடலுக்கு முன்பாக,
2: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: இன்று காலை 10:02 சட்ட மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: என்ன ஒரே கும்மிருட்டாக இருக்கிறது! தீபந்தம் கொண்டு வருகிறேன் என்று சொன்ன மந்திரியாரையும் காணவில்லை. என்ன இது? ஏதேதோ விஜித்து

0: மான சப்தங்கள் கேட்கின்றன. இந்த மந்திரியார் எங்கு சென்று தொலைந்தார்? மந்திரியாரே, மந்திரியாரே!
1: மன்னா, நான் இங்குதான் இருக்கிறேன்.
0: நீரா? ஏன் இப்படி கத்துகிறேன்? மெதுவாக கூறினால் எனக்கு கேட்காதா? ஒரு நிமிடம் பயந்து விட்டேன். என் இதய துடிப்பு வெளியே வரை கேட்டது, தெரியுமா?
1: எப்ப பார்த்தாலும் பயந்து கொண்டிருக்கிறீர்களே. தாங்கள் அட்வென்ச்சரஸாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று கூறியதால் தானே மன்னா இந்த குகைக்கு தங்களை அழைத்து வந்தேன்.
0: அப்படி இந்த குகைக்குள் என்ன மந்திரியாரே இருக்கிறது?
1: இந்த குகை சுவர்களில் பார்த்தீர்களா மன்னா, ஆதிகால மனிதர்கள் வரைந்த ஓவியங்கள் இருக்கின்றன.
0: அட, ஆமாம், ஏதோ ஆதிகாலத்தில் வாழ்ந்த பெரிய பெரிய விலங்குகளின் படங்களை வரைந்திருக்கிறார்கள் போல. டைனோசரின் படங்கள் மாதிரி தெரியவில்லையே. தும்பிக்கை இருக்கிறது, ஆனால் புசு புசு என்று இருப்பதை பார்த்தால் பனிக்கரடியாக இருக்குமோ?
1: கரடிக்கு எங்கே மன்னா தும்பிக்கை இருக்கிறது? இது கம்பளி யானை மன்னா.
0: கம்பளி யானையா? கம்பளி பூச்சி கேள்விப்பட்டிருக்கிறேன். அது என்ன கம்பளி யானை? புதியதாக இருக்கிறது
1: மன்னா. இது புதிய யானை இல்லை மன்னா, பழைய யானை.
0: பழைய யானையா? புரியவில்லையே
1: மன்னா. கம்பளி யானை என்பது உள்ளி மாமூத் என்பது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் பூமியில் வாழ்ந்து வந்த பெரும் விலங்கு இனம். இவை இன்றைய யானைகளின் மூதாதையினராக கருதப்படுகின்றன. இவற்றின் உடல் முழுவதும் அடர்த்தி ரோமங்களால் போர்த்தப்பட்டிருந்த காரணத்தினால் இவற்றை கம்பளி யானைகள் என்று அழைத்தனர். ஆதிகால மனிதர்களால் வரையப்பட்ட குகை ஓவியங்களில் இவ்விலங்குகளின் உருவங்கள் வரையப்பட்டிருந்தன மன்னா. கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த இனம் பூமியிலிருந்து அழிந்து மறைந்து விட்டதாக அறிவியலாளர்கள் கூறுகின்றனர்.
0: என்ன கூறுகிறீர்? கம்பளி யானைகள் அழிந்து விட்டதா? மந்திரியாரே, 10,000 ஆண்டுகளுக்கு முன்னர் இவ்வினம் பூமியிலிருந்து அழிந்து விட்டதாக கூறுகிறீர். அப்படியெனில் இந்த கம்பளி யானைகள் குறித்த தகவல்கள் இப்போது எப்படி கிடைத்தன?
1: மன்னா, வட அமெரிக்காவிலும் வடக்கு யுரேஷியா பகுதியிலும் சைபீரியாவிலும் கண்டுபிடிக்கப்பட்ட இவற்றின் எலும்புகள் மற்றும் பனியில் உறைந்த எலும்பு கூடுகள் ஆகியவற்றில் இருந்துதான் இந்த விலங்குகளை பற்றி தெரிய வந்துள்ளன. குறைந்தது 150,000 ஆண்டு வயதான இந்த விலங்கு பற்றிய முதல் தகவல் யுரேஷியாவின் உறைபனி பரவலின் போது கிடைத்திருக்கிறது. தற்போதுள்ள யானை இனங்கள் பொதுவாக வெப்பமண்டல பகுதியில் வாழ்ந்து வருகின்றன. ஆனால் இந்த கம்பளி யானையின் எலும்பு கூடுகள் கிடைத்ததோ பனி படர்ந்த இடங்களில் இருந்து என்று கூறப்படுகிறது.
0: இந்த கம்பளி யானைகள் அழிந்து போக என்ன காரணம்?
1: இந்த கம்பளி யானை மாமூத் என்னும் இனத்தை சேர்ந்தவையாம். இந்த கம்பளி யானைகள் 12.5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னரே பெருமளவு அழிந்து விட்டது என்று கூறப்படுகிறது மன்னா. இதற்கு முக்கிய காரணம் கடை பனியுழி காலத்தில் நடந்த தட்பவெப்ப மாற்றங்களும் அந்த கால மனித இனங்களால் அவை வேட்டையாடப்பட்டதும் தான் என்று கூறுகிறார்கள்.
0: அடடா, பனிக்கரடி போன்று புசு புசு என்று முடியுடன் இருக்கும் கம்பளி யானை மீண்டும் உயிருடன் வந்தால் எப்படி இருக்கும்
1: மன்னா? கம்பளி யானையின் உயிரணுக்களில் இருந்து DNA மூலக்கூறுகளை பெற்று குளோனிங் முறையில் இவ்விலங்கினத்தை மீண்டும் உற்பத்தி செய்வதற்கான வேலைகளை அறிவியலாளர்கள் தொடங்கியுள்ளனர். கம்பளி யானையை போன்று புதிய யானை குட்டியை உருவாக்க முயற்சித்தும் வருகின்றனர். 2028 ஆண்டில் இந்த முயற்சி வெற்றியடையும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர்.
0: அப்படியெனில் உண்மையிலே மீண்டும் கம்பளி யானைகள் வரப்போகின்றன. அதில் ஏறினான் கம்பீரமாக உலா வந்தால் எப்படி இருக்கும்? ஒரு கம்பளி யானையை புக் செய்து விட வேண்டியதுதான். முதலில் கம்பளி யானையை வாங்குவதற்கு வழி பார்க்க வேண்டும்.
1: அதற்கு முதலில் குகையை விட்டு வெளியே போக வேண்டும் மன்னா.
0: என்ன மந்திரியாரை கூறுகிறீர்?
1: மன்னா, குகைக்குள் வரும்போது வழி தெரிந்தது, இப்போது குகையை விட்டு வெளியேறும் வழி மறந்து விட்டேன் மன்னா.
0: என்ன?
2: இன்றைய குறுஞ்செய்தி.
3: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
4: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: 80 வருடங்களாக சைபால்.
6: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
7: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

ஆகாசமான பல்கலை அல்லி வழங்கும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பன்மலை 102.6 MHz நிகழ்ச்சிகள் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரமேட்டு மணி 30 நிமிடம். சுப்பவன ஒரு பாடல் விழா படத்துல இருந்து வந்துட்டே இருக்க பாலு கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

ரசமான பல்கலை அலையிலி வழங்கும் ஆகாஷ்வாணி தொழில் வெளி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 8:35. மக்களே, உங்கள் நினைவிற்கு இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் சமையலில் ருசி கைமனமா பக்குவமா இதை பற்றி தான் பேச இருக்கிறோம். இன்று பகல் 12:10 பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி சிநேகிதியில் யாருக்கும் தெரியாமல் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன ஆசை அல்லது லட்சியம் என்ன அப்படிங்கிறதான் பேச இருக்கிறீங்க. நிலைய நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்க அலைபேசி எண் 0462-256-113-2 0462-256-113-3. இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக சூப்பர் ஒரு பாடல் திருட்டு பயிலை படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது, பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: இசையால் இதயம் நிரப்புமாக சுனி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பன்மலை 102.6 மகா ஹெட்ஸில் நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்களே உங்கள் நினைவிற்கு இன்று காலை 10:02 சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறையால் பிரத்யேகமாக முன்னெடுக்கப்படும் நிதி உதவி பெறும் நிகழ்ச்சி இன்று காலை 10:02 நீங்கள் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 10:17 மனம் மறுமதே நிகழ்ச்சி உங்கள் மனசுக்கு பிடிச்ச பால்களை நேரலையாக நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இன்னும் பிற்பகல் 11 மணிக்கு அஞ்சல் பெட்டி எண் 111. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களே உங்கள் கருத்துக்கள், நேர்களுடைய கருத்துக்களை நாம் தெரிஞ்சுக்கலாம். காலை வேலையில் பன்மலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கிறீங்க. காலை சாப்பாடு அப்படிங்கிறது உடலுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். என்னதான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு ரொம்ப ரிலாக்ஸாக நீங்கள் இருந்தால் கூட காலை உணவை எடுத்துக்கோங்க, அது ரொம்பவே முக்கியம். இந்த நாள் இன்னும் சூப்பராக அமைகிறதுக்கு 102.6 டியூன் பண்ணுங்கள். சுபாவனா பாடல் உங்களுக்காக இப்போ ப்ளே பண்ணுறேன், பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

நேரம் 8:46 நிமிடம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்காக சுபமான ஒரு பாடல் நான் இத்திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 8:50.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
5: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒளி களஞ்சியத்திலிருந்து
6: ஒரு மன்னன் ஒரு நாள் தன்னுடைய அமைச்சரை அழைச்சிக்கிட்டு காட்டுக்கு போனான். அங்கே ஒரு முனிவர் இருந்தார். அவர் முன்னாடி போய் நின்னான். சுவாமி, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, எனக்கு ஏதாவது புத்தி சொல்லுங்க அப்படின்னா. அவர் ஆசீர்வாதம் பண்ணார். அதுக்கப்புறம் சொன்னார், மகனே, நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நல்லா யோசிக்கணும். உன் மனசுக்கு அது சரின்னு தெரிஞ்சால் மட்டும் அதை செய்யணும் அப்படின்னார். அரசன் வந்து அவர் சொன்னதை அப்படியே மனசில் வாங்கிக்கிட்டான். அவர் காலடியில் விழுந்து வணங்கினான். 100 பொற்காசுகளை அவர் காலடியில் வச்சுட்டு திரும்பினான். அமைச்சர் இதை கவனித்தார். என்ன இது, நம்ம அரசர் இவ்வளோ ஏமாளியாக இருக்கிறாரே, இந்த ஒரு சாதாரண யோசனை சொன்னதுக்கு 100 பொற்காசுகள் கொடுத்துட்டாரே அப்படின்னு இவர் நினச்சார். அமைச்சர் இப்படி நினைக்கிறது அவர் முகத்தை பார்த்ததுமே அரசனுக்கு புரிஞ்சுட்டுது. இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் கேட்டுக்கல. ரெண்டு பேரும் திரும்பி அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அரசன் என்ன பண்ணான் தெரியுமா, காட்டில் முனிவர் சொன்ன அந்த புத்திமதியை ஒரு கல்லில் கல்வெட்டாக செதுக்கினான். தன்னுடைய அறையில் எல்லோரும் கண்ணிலையும் படும்படியாக அதை பதிய வச்சுட்டான். அப்படி ஒரு இடத்துல பதிச்சு எல்லோரும் பார்க்குறது மாதிரி பண்ணிவிட்டான். இப்போவும் அந்த அமைச்சருக்கு ஆச்சரியம், என்ன இது, நம்ம மன்னருடைய அறியாமையை புரிஞ்சிக்கவே முடியலையே, இதை போய் கல்லில் செதுக்கி வைக்கணுமா, அப்பேற்பட்ட அறிவுரையாது அப்படின்னு நினச்சார். கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு நாள் அந்த மன்னருக்கு கடுமையான வயிற்று வலி. உடனே அரண்மனை வைத்தியரை கூப்பிட்டார். அவர் வந்து சேர்ந்தார். மன்னரை சோதித்து பார்த்தார். கொஞ்ச நேரம் இப்படியே படுத்துருங்க, நான் எங்கள் வீட்டுக்கு போய் இதுக்கு பொருத்தமாக ஒரு மருந்து தயார் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடினார். மருந்தோடு திரும்பி அவர் வந்த சமயத்தில் மன்னர் ஒரு கட்டிலில் கண்மூடி படுத்திருக்கிறார். பக்கத்தில் யாரும் இல்லை. வைத்தியர் வந்தார். ஒரு சின்ன கோப்பையில் கொஞ்சம் மருந்தை ஊற்றினார். அப்படியே அங்கே சுற்றி முற்றி பார்த்தார். ஏதோ ஒரு பொடியை வந்து அதில் கலந்தார். கலந்து எடுத்துக்கிட்டு மன்னரை நெருங்கினார். கொஞ்சம் யோசனை பண்ணார். அப்புறம் திரும்பி போனார். கையில் இருந்த மருந்தை அப்படியே கீழே கொட்டிவிட்டு வந்தார். அந்த கோப்பையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் மருந்தை ஊற்றிக்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் மன்னா அப்படின்னு சொல்லி மெதுவாக கூப்பிட்டார். இவர் எழுந்திருச்சார். அப்புறம் இவர் சொன்னார், மன்னர், வைத்தியரே, நான் வந்து கண்ணை மூடிக்கிட்டு இருந்தாலும் அப்பப்போ கவனிச்சிக்கிட்டு தான் இருந்தேன். முதல்ல எதையோ கலந்தீங்க, அப்புறம் அதை கொட்டி விட்டு வேற கொண்டுக்கிட்டு வர்றீங்க, என்ன விஷயம், உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு மிரட்டினார். வைத்தியர் மிரண்டு போயிட்டார். அப்படியே பொத்துன்னு மன்னருடைய காலில் விழுந்தார். அதுக்கப்புறம் உண்மையை சொன்னார். மகாராஜா, உங்களுடைய படை தளபதி உங்களை கொல்றதுக்காக சதி பண்ணார். விஷம் கலந்து கொடுக்கும்படியாக சொன்னார். வெகுமதி நிறைய தர்றேன்னார். நானும் சரின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்தேன். அவர் கொடுத்த விஷப்பொடிய மருந்தில் கலந்தேன். எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட வந்தப்போ எதிரில் நீங்கள் வச்சுருக்கிற அந்த கல்வெட்டு வாசகம் கண்ணில் பட்டுது. எந்த காரியத்தை செஞ்சாலும் அதோடய விளைவுகளை பற்றி யோசிக்க சொல்லிச்சு அந்த வாசகம். யோசனை பண்ணினேன், என் உயிருக்கே ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். உடனே திரும்பி போய் அதை கொட்டி கழுவி விட்டு வேறு நல்ல மருந்தாக ஊற்றிக்கிட்டு வர்றேன் அப்படின்னார். இப்போ அந்த மன்னர் அமைச்சரை கூப்பிட்டார். பார்த்தீங்களா, இந்த புத்திமதியை அன்னைக்கு நீங்கள் அலட்சியமாக நினச்சிங்க, இன்றைக்கி அதுதான் என் உயிரை காப்பாற்றியிருக்குது அப்படின்னார். அமைச்சர் தலையை குனிஞ்சிக்கிட்டாராம். அதனால் பெரியவர்கள் நமக்கு சொல்கிற புத்திமதி சாதாரணமாக தான் தெரியும். அதுக்காக நாம் வந்து அதை அலட்சியம் பண்ணிடக்கூடாது. இந்த காலத்தில் ஒருத்தன் ஒரு சாமியார்கிட்ட போனான். 1000 ரூபாயை அவர் காலடியில் வச்சுட்டு திரும்பி வந்தான். எதுக்கு அதுன்னு கேட்டேன். இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கே அவர் தான் காரணம். ஏற்கனவே ஒரு தடவை இவர்கிட்ட வந்து புத்தி சொல்லுங்கன்னு கேட்டேன், மாட்டேன்னுட்டார். அன்னைக்கு அவர் ஏதாவது எனக்கு புத்தி சொல்லி நான் அது பிரகாரம் நடந்திருந்தேன்னா இன்றைக்கி நான் வீணாக போயிருப்பேன். அதுக்காக ஒரு நன்றியை தெரிவிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்தேன், இந்த காணிக்கையை செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டு தெருவில் இறங்கி நடந்து போனான்.

0: நாள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTECH, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
8: நேரம் 8:56 நிமிடம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் வன்மலை 102.6 மகா ஹெட்ஸ்லேப் உங்களுக்கு கசுப்போன ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடலை தொடர்ந்து 9 மணிக்கான செய்திச் சுருக்கம், அதனை தொடர்ந்து ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: இணையக்கிழமை 8 மணிக்கான 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் 6,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். சுயசார்பு நாடாக இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் புதிய யோசனைகள்

கோபாலகோபுரம் தெரிவித்துள்ளார். மக்கள் நலன்களை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உடான் திட்டத்தை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 80 ஆண்டுகளில் பல்வேறு சவால்களை கடந்து வந்துள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள அம்ரித் உதயன் பூங்கா பொதுமக்கள் பார்வைக்காக இன்று திறக்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி திருக்கோவிலில் ஆடி தேரோட்டம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தூய்மை இயக்கம் போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிராக ஆட்சியர் தலைமையில் அப்பகுதி மக்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். ஈரோடு மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைகளை கருத்தில் கொண்டு பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி வெற்றி பெற்றது. புனேயில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் கர்நாடகா, பீகார், மிசோரம், அசாம், குஜராத், தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் டையூ அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சமையலில் ருசி கை மனமா பக்குவமா, அடிக்கடி வீட்டில் இந்த டைலாக் வந்து ஓடுங்க. சூப்பராக சமைச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ சூப்பராக சமைச்சு கொடுத்து உன்னோட கைக்கு தங்க வலையில் தான் போடணும் சொல்லுவாங்க. ஆனால் செய்ய மாட்டாங்க. இருந்தால் கூட அந்த சமையல் நல்லா இருக்குது அப்படிங்கிற அந்த பாராட்டுதலினுடைய மிகையாகத்தான் அதை சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது சிலர் சொல்லுவாங்க இல்லையா, எங்கள் அத்தை இதை சமைச்சா, இல்லை எங்கள் அம்மா இதை சமைச்சா, என்னுடைய மனைவி இதை சமைச்சாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கை மனமே தனி தான். சும்மா சாதாரணமாக ஒரு புளியை தாங்க கரைச்சி வைப்பாங்க, ஆனால் அவ்வளோ ஒரு ருசியாக அவ்வளோ சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கை பக்குவமே தனி தான், அவங்க கை இதே தனி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவாங்க, அப்படிலாம் ஒவ்வொருத்தருக்கும் கை மனம் கை ருசின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதுக்கான அந்த இன்க்ரீடியன்ஸ் உள்ள நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் சரியான அளவில் சேர்த்தா மட்டும்தான் அந்த சுவை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. மற்றபடி கை மனம் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லவே இல்லை அப்படின்னு ஒரு சில மக்கள் பேசியிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம மணக்க மணக்க அதை தான் பேச போகிறோம். சமையலில் ருசி அப்படிங்கிறது ஒருத்தருடைய கை மனமா, இல்லை நம்ம அதில் சேர்க்கக்கூடிய அந்த பொருட்களுடைய பக்குவமா? பேசலாம், கால் பண்ணுங்க. 0462-256-1133 நிகழ்ச்சியில நேர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி,
2: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: 9:05 ஆனந்த பங்கற்று நேரலை நிகழ்ச்சியில வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லக்கி காலர், ஹலோ வணக்கம்.
3: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
3: கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் பேசுறேன்.
1: கும்பகோணம் மனோகரன் சார், சொல்லுங்க. சமையல்
3: சமையலுக்கு கரெக்டா நம்ம பக்குவத்தை நம்ம வச்சோம்.

0: கண்டிப்பா நமக்கு அதுதான் நமக்கு வந்து சமையலுக்கு வந்து ருசியா இருக்கும். கைமணம் வந்து பல கை மாறும், ஆனா பச்சை அது எந்த கையா இருந்தாலும் சரி,
1: சரி
0: எப்படியா ஆண் கையா இருந்தாலும் சரி பெண் கையா இருந்தாலும் சரி, அது வந்து கரெக்டா நம்ம பச்சுவத்தை போட்டோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு ருசியான சமையல் கிடைக்கும். சில பேர் சொல்றாங்க கைமணம் தான் இவங்களோட கைமணம் கைமணம்னு சொல்றாங்க, ஒரு சில பேருக்கு அப்படி இருக்குங்க, ஆனா
1: வணக்கம்
2: கார்த்தியா மேடம், காலை ஒரு பணிவான வணக்கம். ரவி குமுதா முளரத்தி மேடம்
1: பேசுங்க.
2: கைப்பக்குவம் தான் மேடம்,
1: கைப்பக்குவம் தான்
2: அந்த சமையலுக்காக. எனக்கு அந்த வேலையே சமையல் வேலைதான், மாஸ்டர்
1: வேலைதான்.
2: நான் மட்டும் இல்லாம என்னோட மனைவி இயற்கையா சேர்க்கிற பொருள்கள் கேட்டீங்கன்னா, ரசம் வைக்கிறீங்கன்னா என்ன வாசமா வருது ரசம், அது நம்ம இயற்கை பொருள்ல சேர்க்கிறோம், பாக்கெட்டுல எடுக்கிறது இல்ல.
1: சரி,
2: சாம்பார் வைக்கிறேன்னா முறையா வறுத்து கிரைண்டர்ல கொடுப்பேன், குடுக்கும் போது கரெக்டா சொல்லுவாங்க சாம்பார் மணம் ரோட்டு வரைக்கும் வருது
1: அப்படின்னு.
2: அதே மாதிரி வீட்டுல வாங்க புளிக்குழம்பு வச்சாங்க, வத்த குழம்பு வச்சாலும் புளிக்குழம்புக்கு வேற வாசம் வரும், வத்த குழம்புக்கு வேற வாசம் வரும். எங்க வீட்டு அம்மாவுக்கும் ட்ரைனிங், என் மகனுக்கும் ட்ரைனிங்.
1: சரி,
2: கை போக்குவரத்து மேடம், வாய்ப்பு கொடுத்துக்கு ரொம்ப நன்றி.
1: அப்ப நீங்க சமைச்சதுனால மனம் வரல, நீங்க அந்த பொருட்களை சேர்த்ததுனால மனம் வந்துச்சுன்னு சொல்றீங்க
2: மேடம். மனம் கண்டிப்பா இயற்கை பொருளை சேர்க்கணும்,
1: அதுலதான் அந்த மனம் வருது.
2: கடலை பொறுப்பா மல்லியா
1: ஞாயிற்றுக்கிழமை என்ன சமைக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வீட்டுல யோசிச்சுட்டு இருப்பீங்க, ஆனா சூப்பரான ஒரு டைட்டில் கொடுத்துருக்குறோம். நீங்க யோசிச்சு சமைக்க போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இங்க வந்து பேசிட்டு போங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேரம் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்
3: அன்பு சகோதரிக்கு, காலை வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேன். யாரு பேசுறீங்க?
3: கலக்காடு ராஜேந்திரன்.
1: கலக்காடு ராஜேந்திரன் சொல்லுங்க ஐயா, ரொம்ப நாள் ஆச்சு பேசி.
3: வீட்டுல நல்லா இருக்கேன்.
1: யாவரும் நலம், யாவரும் நலம்.
3: எவரெஸ்ட் சிகரத்துல தானே ஏறிடலாம் போல,
1: சரிதான். உங்களை மாதிரி பிரியமான நேயர்கள் ஒரே நேரத்துல எங்களுக்கு கால் பண்றதுனால தான் சிரமங்கள், வேற ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க.
3: இருந்தாலும் சில நேரம் ரெண்டு வாய்ப்பு ரெண்டு நேரம் வராங்க, சரி அது அவங்க விருப்பம் இருக்கு. தமிழ் உண்மையில மாதிரி வந்து சிலர் வந்து நீங்க சொன்ன மாதிரியா அந்த அவங்க சேர்க்கிற பொருட்களை பொறுத்துதாம அந்த சமையலுடைய ஒரு ருசி வரும். அதாவது ஒன்றுக்கொள்ளு, அதாவது விகிதாச்சாரம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, விகிதாச்சாரத்துல அந்தந்த மக்கள்கள் சேர்த்தா உண்மையில அந்த சமையல் வந்து ருசிக்கத்தான் செய்யும். அதாவது சிலது சமையலுக்கு வந்து தேங்காய் கூட்டி போடணும், தேங்காய் குறைச்சு போடணும், அந்த குறைச்சு போட்டு இப்படி அதுல வந்து வித்தியாசப்பட்டீங்கன்னா டேஸ்டா மாறி போகும். எங்க வீட்டுல எங்க பாட்டி ஒரு ஆள் உண்டுமா, அவங்க சமையல் பண்ணா உண்மையிலேயே ரொம்ப பிரமாதமா இருக்கும் பாத்துக்கோங்க.
1: சரி,
3: இது மாதிரி வெறும் வத்தலையும் சின்ன வெங்காயத்தையும் சதைச்சு போட்டு சமையல் வச்சாலும் அது உண்மையிலே தனி மனமா இருக்கும் பாத்துக்கோங்க. இப்பவுமே நாங்க சில நேரம் எங்க வீட்டுல வீட்டுக்காரியும் எங்கனாலும் சாப்பிடும் போது சொல்லுது, புஷ்ப பாட்டி வச்ச மாதிரியே இருக்க, இன்னைக்கு புஷ்பமா அழகா வைப்பாங்களா அப்படின்னு சொல்லும் சொல்லி பெருமைப்பட்டுக்கோம். அது சில சில கை பார்த்து இருந்தாலும் மொத்தத்துல வந்து நம்ம சேர்க்கிற மூலப்பொருளை கொண்டுதான் அந்த சமையல் ருசிக்கும்
1: ருசிக்கும். அருமை அருமை, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு நன்றி நன்றி. மக்களை இன்றைய ஆனந்த பங்கேற்று நேரில் நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறோம். சமையலில் ருசி, கை மனமா பக்குவமா அப்படின்னு, என்னதான் வந்து சரியான அந்த விகிதம் அடிப்படையில் நம்ம சில பொருட்களை சேர்த்திருந்தாலும் கூட அந்த அளவுக்கு டேஸ்ட் வரலையே அப்படின்னு சில சமயங்களில் நம்ம சொல்லியிருப்போம். அதே போல பா நான் ரொம்ப சேர்க்கவே இல்லை சில பொருட்கள்லாம், ஆனால் இன்னைக்கு சுவையா வந்துருச்சுல அது எப்படி அப்படின்னும் நம்ம பேசியிருந்திருப்போம். அப்படி பார்க்கும்போது தான் இந்த கேள்வியே உள்ள வருது, சமையலில் ருசி அப்படிங்கிறது ஒருத்தர் வச்சதுனால வந்த கை மனத்தினால வந்த சுவையா, இல்லைன்னா அதில் சேர்க்கப்பட்ட அந்த பொருட்களுடைய சதவிகிதம் சரியாக இருந்ததுனால பக்குவமாக செஞ்சதுனால சுவையாக வந்துச்சா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் மக்கள்கிட்ட கேட்டுட்ருக்கிறேன். தொடர்ந்து பேசலாம் நேர்களோடு. அதற்கு முன்பாக
4: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி டெக் AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: இன்று காலை 10:02 சட்ட மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம்.
2: நேரம் 9:15 ஆகாஷ்வாணி திருநெல் விழி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மகா ஹெட்ஸ்ல ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. மகளே, இன்றைய நிகழ்ச்சியில சமையலில் ருசி கை மனமா பக்குவமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறேன். சிலர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரியான உணவு சமைக்கிறதுல நான் ஸ்பெஷலிஸ்ட், எல்லா உணவும் நம்ம சமைச்சிருந்தாலும் கூட சில உணவுகள்

0: வந்து நமக்கு சுவையாக அமைந்திருக்கும். அதனால் இந்த உணவு சமைக்கிறதுல நான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அந்த உணவுக்கும் சேர்க்கக்கூடிய சதவீதத்தில் தான் மற்ற சமையல்லையும் சேர்த்துருந்துருப்பாங்க. ஆனால் அதை விட இது ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னா, அப்போ இதை செய்கிறதுக்கு அந்த கை மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளே வருமோ? சிலர் சொல்லுவாங்க இல்லையா, என்னதான் வந்து சரியான அளவுகளில் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு டிப்ஸ் கொடுத்துருந்தா கூட நாமளும் அதே அளவில் தான் செஞ்சுருப்போம், ஆனால் நமக்கு அந்த சுவை வரலையே அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் என்னதான் எனக்கு சமைக்க தெரியும் அப்படின்னு இருந்தால் கூட சில புது விஷயங்களை நான் வந்து உருவாக்கும் பொழுது எனக்கு அந்த பக்குவம் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அளவுகளை வச்சு செய்யும் பொழுது சூப்பராக வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செய்ய தெரியாத ஒரு விஷயத்த அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அளவுகளை நம்ம பயன்படுத்தி செய்யும் பொழுது அந்த சமையலை ருசி வந்ததுனால, அப்போ இது வெறும் பக்குவம் தானா, கைமண
1: பொறுமை, விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை என்று சிறு சிறிதாக அந்த கலவையில சேர்த்து கிளறி ஆரோக்கியமான உணவை தயார் பண்ணினா கலர்ஃபுல்லான உணவு கிடைக்கும். இந்த கலர்ஃபுல்லான உணவு ஒரு கலர்ஃபுல்லான குடும்பத்தை நமக்கு உருவாக்கும்.
0: சரி,
1: அதனால இதெல்லாம் தான் நாம சேர்த்துக்கணும் சமையல்ல. அன்பு, பாசம், கருணை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தலோட மகிழ்ச்சியோட சமையல் பண்ணினா எல்லா பக்குவமும் கைமணமும் தானே வரும். அதுதான் நமக்கு ஆரோக்கியத்தையே கொடுக்கும்.
0: சூப்பர் சூப்பர், நன்றிம்மா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. இந்த ரெண்டு விஷயத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது நம்ம பிரியமாக சமையல் பண்ணும் பொழுது அதுவும் சகிப்புத்தன்மையோட நம்மளை இதை செய்ய சொல்லிட்டாங்களே அப்படின்லாம் யோசிக்காமல் ரொம்ப ஆர்வமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்ம செய்யும் பொழுது அது ஆரோக்கியமாகவும் அமையும், சுவையாகவும் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய அடுத்த நேரம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே தாமஸ்
0: பேசுறேன்.
2: சமையலுக்கு ருசி கைமனமா பக்குவமான்னு கேட்டிருக்கீங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட இரட்டை பாதை மாதிரிதான், இரட்டை இருப்பு பாதை மாதிரிதான்.
0: சரி,
2: ஆனா முதல்ல கரெக்டான பக்குவம் வேணுமா? பக்குவம் வேணும், இடுபொருள் என்னெல்லாம் போடுறோமோ அது கரெக்டா இருக்கணும். இப்ப உதாரணமா அந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அந்த சமையல்ல, ஒரு துளி பருவம் வரும் பாத்தீங்களா, அப்பம் கரெக்டா பண்ணணும் அப்படிம்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? ஒரு துளி பருவம், அதாவது ஒரு இப்ப ஒரு எண்ணெய் கா இப்ப அந்த அதிரசம் எல்லாம் செய்யும் போது அந்த அந்த மாவை ஒரு மாதிரி நல்லா உள்ள போட்டு இது பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த சர்க்கரை பாவு, அந்த சர்க்கரை பாவுக்கு வந்து ஒரு துளி பருவம் அம்மா எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு துளி பருவம், ஒரு துளி பருவம் சொல்றாங்களேன்னு யோசிப்பேன். அப்புறம் தான் நானே கவனிச்சேன், அதை பார்க்கும்போது போகாது. அப்படி அந்த பக்குவமும் வேணும், கை மனமும் வேணும். கை மனம் இப்ப பாட்டி செய்த சமையல், எங்க அம்மா செஞ்ச மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா? வெறும் அம்மியில அரைச்சி ரசம், ரசமும் துவையலும் தான் தருவாங்க. ஏன், ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலை விட வீட்டுல பழையதும் துவையலும் சாப்பிடறது எவ்வளவு டேஸ்ட், எவ்வளவு பேர் கை மனத்தை விரும்புறாங்கம்மா. அதனால அதிகம் நமக்கு வந்து கை மனமும் தேவைதான், பக்குவமும் தேவை, அதுதான் சமையலுக்கு ருசின்னு என்னுடைய கருத்து.
0: அருமை அருமை, நன்றி ஐயா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு நன்றி. கை மனமும் தேவை, பக்குவமும் தேவை, சமையல ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தால் கூட ருசி சுவை அப்படின்னு வரும்பொழுது அந்த ஒரு சுவையை கொடுக்கறது அதிக இடம், 100% அப்படின்னா 75% இது, 25% தான் இது அப்படின்னு நம்ம சொல்றதா இருந்தா கை மனத்தை சொல்லுவோமா, பக்குவத்தை சொல்லுவோமா? நிகழ்ச்சியார் கூட அடுத்த நேரம் என்ன சொல்லாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சகோதரிங்க.
0: வணக்கம்.
3: திருப்பூர் மாநகர் மணரை பாறப்பாளையத்திலிருந்து சேரங்கசாமி பேசுறேன் சகோதரிங்க.
0: திருப்பூர் யார் பேசுறீங்க?
3: சேரங்கசாமி என்று கூறினேன்.
0: ரங்கசாமி
3: அப்படித்தான்
0: கூறினீர்கள். சரியாகத்தான் என் செவில் விழுந்தது. சொல்லுங்க ரங்கசாமி.
3: தலைப்புக்கு வருது என்ன சொல்றீங்க? சமையலுக்கு ருசி, ருசியை கொடுப்பது கைப்பக்குவமா அல்லது வந்து பொருட்கள் சேர்க்கையான்னு
0: கேக்குறீங்க.
3: கைப்போக்கம் தானேங்க, 100% சொல்லுங்க.
0: கை மனம் தான், அதுல சேர்க்கக்கூடிய பொருட்கள் அளவு எல்லாம் இல்ல.
3: இப்போ ஒரு குடும்பத்துல ரெண்டு பேரும் சமைக்கிறது, மனைவி அம்மாவோ கமிஷன் வச்சுங்க, அதே கலவை தான் பயன்படுத்துவாங்க. ஆனா இருவருடைய மனம் வேறையா இருக்கு. இது என்ன மூல காரணம் தெரியுங்களா? அதாவது வந்து ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, அந்த கை வந்து அந்த நீரை சுதந்திரம் இருக்கு, நீர் அந்த வெப்பமா கை எப்பமா வந்து அந்த வேர்க்குன்னு சொல்றோம் இல்லைங்க, அந்த மாதிரி நீர் வந்து சுதந்திரம் இருங்க, நீரினுடைய கலவை தான் அந்த இதை ருசியை கொடுக்குதுங்க. நீங்க ஆராய்ச்சியெல்லாம் புக் எடுத்து பாருங்க, சமயம் கிடைச்ச போய் பாருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா மெதுவா தான் சமைக்கணும், அதுல ஆர்வம் காட்டணுங்க, நேரம் ஒதுக்கணுங்க. அந்த வேலையும் இந்த வேலையும் பார்த்தா கொஞ்சம் சமைக்கணும்.

0: என்னதான் இருந்தாலும் கைப்பக்குவம் தானுங்க. ஒரு ஒரு இத்தனையோ உணவகங்கள் இருக்குது, ஹோட்டல் இருக்குது,
1: பாத்தீங்கன்னா
0: எல்லா கடையுமே வந்து வெட்டி போயிருங்களா? யா குறிப்பிட கிடைக்கு, யா காலதா கடத்த 2 மணி நேரமா சாப்பிடுறாங்க, அதோட இதுதான். அதே மாஸ்டர் அதே கலவை ரெண்டு பேருக்கு கலவை கொடுத்தேன்னு இதாகாதுங்க. மணிக்கடையாட்டு எங்கே ஆட்டுங்க? சமையல் மாஸ்டர்க்காரு பாத்தீங்களா, சமையல் மாஸ்டர்னா ஒரு மாசத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வருஷம் 300 நாள் வேலையண்டா இருக்குங்க. அதே மாஸ்டர் அதே கலவை தான், ஆனா வந்து அந்த மாசத்துக்கு வேலை இருக்கா, சும்மா இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து இது வந்து கை போக்கும் போது 100 விழுக்காடு என்னுடைய உறுதியாக கோர முடியும்.
1: அருமை அருமை, நன்றி நன்றி, நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு நன்றி. அருமையாக சொல்லிட்டு போனாங்க. இதே மாதிரி தான் சிலர் வந்து வீட்டில் வந்தோடனே டீ போட்டு தாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீ போடாத, நீ நல்லா போட மாட்டா, நீங்கள் போட்டு தாங்களே நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆளை மாற்றி நம்ம சொல்கிறது உண்டு. நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய அதே பொருட்களை தான் பயன்படுத்தி நம்ம தேநீர் போட்டாலும் கூட சிலர் போடும்பொழுது அதனுடைய சுவை இன்னும் அதிகமாக இருக்குதே. அப்படி பார்த்தா அப்போ கை மனம்தான் காரணமா அப்படி ஒரு பக்கம் நினச்சா, சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அளவுக்கு தகுந்த அந்த சுவையை அந்த பொருட்களை நம்ம இட்டு நம்ம சமைச்சு கொடுக்கும் பொழுது அந்த பக்குவமே ருசியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எது சரியாக இருக்கும், சமையலில் ருசி கைமனமா பக்குவமா? தொடர்ந்து பேசலாம் நேர்களோட. அதற்கு முன்பாக பாடல்.
2: கம் கம் கை நாட்டு என்னங்க யஜமா திட்டுங்க, தூக்கி பாரு தூக்கு சட்டிய. அதான் நான் பார்த்தேன், தூக்கு சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டு புடிடா. தூக்கு சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டு புடிடா. பல வீட்டு சோத்து ருசி பார்த்து புட்டா கஷ்டமடா, ஒரு வீட்டில் இத்தனையும் கிடைக்கிறதும் கஷ்டமடா. யாரும் பார்க்காம தெரியாம திங்கணும்,
3: தெரிஞ்சு போச்சுன்னா
2: தலை கவிழ்ந்து நிக்கணும், கிடைச்சதெல்லாம்

தருகிடுதோம் தருகிடுதோம் தத்தித்தோம் நெல்லி சோறும் கொள்ளு சாறு மனச கொள்ள அடிக்கும் பாரு ஐயா சோழ சோறும் புளிச்ச மோறு ரசிச்சு ரசிச்சு குடிச்சு பாரு அட புளிச்ச தண்ணி கூட சேர்த்து வெங்காயத்தை கடிக்க வேணும் பொரிச்ச மிளகு

0: 15 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: இதுவினருப்பும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலையை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல 9:26 நிமிடத்துல ஜாலியாக கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனந்த பொங்காற்று மக்களே, இன்றைய நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம் சமையலில் ருசி கை மனமா பக்குவமா. ஒரே அளவு அரிசி, ஒரே அளவு பருப்பு, ஒரே அளவு காய்கறி. ஆனால் அம்மா சமைச்சா மட்டும் ஆஹா ஓஹோன்னு இருக்கு, நாம சமைச்சா மட்டும் ஐயையோ அப்படின்னு இருக்குதே. அப்போ சமையலுடைய ரகசியம் என்னவா இருக்கும்? கை மனமா பக்குவமா. நேர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். உங்களுக்கு நம்ம அதுலயே பாத்து ஒரு நாள் வேற ஆள் போங்கனாலே கண்டுக்கலாம். சாப்பாடு வித்தியாசம் இருக்கு, நம்ம சாப்பிடும்போது தெரியும்.
1: சரி சரி,
2: அதான் அந்த கைமனம் வந்து கரெக்டா அவங்களுக்கு கைமனம் தான் மேடம்.
1: ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைமனம் அப்படிங்கறது இருக்குது.
2: அன்னைக்கு ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு இருந்தேன்.
1: சரி,
2: என்ன சாப்பாடு செய்யலன்னு கடகாத்து சொல்லிட்டு இருந்தேன். மாஸ்டர் மாறிட்டாரு. அதான் அந்த மாஸ்டர் இவ்வளவு அதே பொருள் அதே தான் அந்த ஹோட்டல்ல.
1: ஆள் மாறதுனால
2: அந்த சாப்பாடு வித்தியாசம் தான் இருக்கு,
1: சுவை மாறுது. அன்பார்ந்த
3: அறிவிப்பாளர் சாத்திகா அம்மா அவர்களுக்கு மேல பாண்டவர் மங்கலம் பத்திரகாளி அம்மன் கோவில் தெரு ஆறுமுகசாமியின் அன்பு கலந்த வணக்கம்மா.
1: வணக்கம் சொல்லுங்க.
3: அம்மா, என்ன இருந்தாலும் அந்த கை மனத்துக்கு ஈடாகாதுமா. ஏன் அப்பா, எங்க ஐயாம கமிஞ்சோர் கொஞ்சமா பித்தாள தட்டுல வச்சு ஊட குழி போட்டு கருவாட்டு குழம்பு ஊத்தி கொடுக்கும், அந்த டேஸ்ட் எல்லாம் இப்ப இல்லம்மா.
1: ஆறுமுகசாமி சார், இப்ப நான் போய் சாப்பிட்டு வந்துருட்டுமா? நீங்க சொன்ன விதத்தை பார்க்கும் கண்ணும் முன்னாடி களி வந்துருச்சு.
3: இல்லம்மா, அதாவதுமா அதுக்கு பிறகு எங்க அம்மா தலைமுறையிலயுமா ஒரு ரசம் வச்சு நெத்தினி கருவாடும் தக்காளியும் போட்டு வதை கொடுக்கும். நான் பெருமை சாண்டி சொல்லலம்மா, 3 தடவை சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுருக்கம்மா. இன்னைக்கு எல்லாமே அந்த பொருள்கள் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு வீட்டம்மா வச்சாங்க, இருக்காங்க. அவங்க அம்மாவும் இல்ல ஐயாமையும் இல்ல, இன்னைக்கு வீட்டம்மா வச்சாங்க. எடுத்த வீட்டுலதான் இருக்காங்க.
1: அம்மா அம்மா கேட்டுட்டு இருக்காங்க, மத்தியானம் சாப்பாடு கொடுக்கணுமா வேண்டாமா.
3: இருந்தாலும் அந்த ஒரு டேஸ்ட் எல்லாம் இல்லம்மா. அதுக்காண்டி நம்ம எல்லாம் பொருள்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்காமலாம் இருக்கோம். இருந்தாலும் அந்த ஐயாமா வச்ச டேஸ்ட், அம்மா வச்ச டேஸ்ட் எல்லாம் இப்ப இல்லை.
1: இல்ல,
3: அதனால கைமலத்துக்கு ஈடு ஆகாதுமா.
1: சூப்பர் சூப்பர், நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. நிகழ்ச்சியில கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
4: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம்.
1: நலமா இருக்கிறோம் சொல்லுங்க.
4: அதாவதுமா கைமணம் தான் முக்கியம். அது சிலவங்க வந்து நிறைய பக்குவங்கள் எல்லா ஜாமான்களுமே வாங்கலாம், கரெக்டா அந்த பக்குவப்படி சொன்னா அந்த ருசி வராது. இப்ப பூமியில தண்ணி இருக்கு, எல்லா பக்கமும் அந்த தண்ணி ஒரே ருசியா இருக்கு.
1: சரி,
4: அதே மாதிரி எல்லா மண்ணுல விளையிற காய்கறிகளும் ஒண்ணு போல இருக்காது, ருசிகள் மாறும். அதற்கான காரணம் என்ன? அந்த மண்ணின் மனம் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இந்த சமையல் பண்ணாங்கன்னா அவங்க இந்த காய்கறிகள் எல்லாம் கழுவுவாங்க, அந்த கைகள் படும்போது அவங்க கையில இருந்து ஒரு சுரப்பிகள் வரும். அதுதான், அது வந்து நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்கள்.
1: திருப்பூர் ரங்கசாமி சொன்ன மாதிரி அவர் அப்படிதான் சொல்லிட்டு போனார். அறிவியல் பூர்வமா கையில இருந்து இருக்கக்கூடிய அந்த வியர்வையோடு சேர்த்து அந்த பொருட்களை நம்ம பயன்படுத்தி,
4: அந்த சுரப்பிகள் வந்து அது வந்து சுவை ஊட்டிகளா
1: இருக்கும்.
4: அதனால அது வந்து கண்டிப்பா அது வந்து அந்த ருசியை வந்து கூட்டும். அது வந்து சிலவங்க பாத்தீங்கன்னா அசால்ட்டா செஞ்சுட்டு போவாங்க, அங்க மனம் பாத்தீங்கன்னா அவ்வளவு தூக்கம். நான் வீட்டுல கூட சொல்லுவேன், வீட்டுல எவ்வளவோ தாளிப்பு எல்லாம் பண்ணுவாங்க, ஆனா நான் வேலை முடிஞ்சு வரும்போது ஒரு வீட்டுக்கிட்ட வரும்போது அந்த சன்னல் கிட்ட வாரம் நிறைய.
1: சரி,
4: கைமணங்கள் வந்து எல்லாருக்கும் வராது, அதனால எவ்வளவுதான் அந்த பொருட்கள் யூஸ் பண்ணாலும்.

0: அந்த கைமணங்கிறது கண்டிப்பாக உண்மையில இருக்கு அப்படிங்கிறது உண்மை.
1: அருமை, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு நன்றி. மக்களை இன்றைய ஆனந்த பங்கற்ற நேரலி நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் சமையல்ல ருசியை கைமணமா பக்குவமா. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தன்னுடைய தாய் சமைச்சதுதான் ருசியாக இருக்குது அப்படின்னு சொன்னவங்க, அதை தாண்டிய காலகட்டத்தில் அவர்களுடைய பேர குழந்தை எங்கள் ஆச்சி சமைச்சது நல்லா இருக்குது, எங்கள் அம்மா சமைச்சது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரே காலகட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது தன்னுடைய மனைவி சமைச்சதை விட அம்மா சமைச்சது நல்லா இருக்குதுன்னு சொல்கிறவங்க, அவங்களுடைய குழந்தை என்னுடைய அம்மா சமைச்சது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் அவங்களுடைய தாய் சமைச்சு கொடுக்கறது நல்லா இருக்குது அப்படின்னா, அது அவங்க சேர்க்கக்கூடிய பொருட்களில் இருந்து கிடைக்கக்கூடிய ருசியா இல்லை அவர்களுடைய கை மனமா, அதை தான் பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் நேர்களோட. இப்போ உங்களுக்காக சுபமான ஒரு பாடல்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: 9:37 உங்கள் வீட்டில், உங்கள் வாகனத்தில், உங்கள் கடையில், உங்கள் தோட்டத்தில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 ஆனந்த பூங்காற்று. மக்களே, இன்றைய ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறோம். சமையலில் ருசி கை மனமா பக்குவமா நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமா இருக்கிறேம்மா, சொல்லுங்க பத்மா.
1: பாருங்க, அதே மாதிரி என் தங்கச்சி வைப்பா மேடம், சுண்டத்த குழம்புலாம் வைப்பா, கல்யாண வீட்டுல எப்படி இருக்குமோ அதே மாதிரி வைப்பா. நம்மளோட சின்ன பிள்ளை அவர்கள் அழகா வைக்கல, நம்மளுக்கே அப்படி வர முடியாதுன்னு எனக்கு தோணும்.
0: சரி,
1: எங்க அம்மா கை பக்கம் அப்படியே தங்கிச்சு இருக்கு, ஆனா எனக்கு வந்து அந்த அளவுக்கு வராது, சுமாராதான் வரும்.
0: அப்ப கை மனம் தான் அப்படின்னு சொல்றீங்க?
1: ஆமா, கை மனம் தான் மேடம்.
0: என்னதான் இன்கிரீடியன் நம்ம சரியா கலந்தா கூட அந்த அளவுக்கு இல்ல.
2: நேற்று இரவு சென்னையில இருந்து வந்த பூண்டு குழம்பு, சின்ன வெங்காயம் பூண்டு போட்ட பூண்டு குழம்பு.
0: சரி,
2: அதே மாதிரி நேற்று மாலை வந்த பட்டுக்கோட்டையில இருந்து வந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்ட பூண்டு குழம்பு. இது எல்லாம் லால்குடிக்கு நேற்று ராத்திரி வந்துச்சுமா.
0: சரி,
2: இன்னைக்கு காலையில இங்க இருக்கிற என்னோட சகோதரி, அதாவது பட்டுக்கோட்டையில இருந்து வந்த சகோதரி கொடுத்த பூண்டு குழம்பு.
0: சரி,
2: சென்னை தாம்பரத்துல இருந்து வந்த என் பெரிய மகள் கொடுத்த பூண்டு குழம்பு, இங்க மூத்த சகோதரி கொடுத்த இட்லி.
0: சரி,
2: இது மூன்றும் இன்னைக்கு காலையில இந்த நிமிஷத்துல நிகழ்ச்சியை கேட்டு ஒன்னா போயிருக்கு 9 இட்லி உள்ள.
0: சரி,
2: இதுல எங்கேயோ எங்கேயோ செஞ்ச அந்த அந்த உணவு பதார்த்தம் இட்லி சேர்ந்து ஒரே ருசியோட போகுது
0: பாருங்க.
2: இதுக்கு காரணம் அந்த கைப்பக்குவங்கிறது ஒரு பக்கம்.
0: சரி,
2: மனம்ங்கிறது நீங்க சொல்றது அந்த அந்த மனிதனோட எண்ணத்தின் மனம், அந்த மனம் நுகர்ற மனம் கிடையாது.
0: சரி,
2: இவங்களோட எண்ணம் மனம், இவங்க இருக்கிற அந்த உள் ஆள் மனம் இருக்கு பாருங்க. அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, இந்த பொண்ணு என் பொண்ணு அப்பாக்கு இது செய்யணும்னு சொல்லி அது ஆசை ஆசையா முழு மனசோட செஞ்சுட்டு வந்தது.
0: சரி,
2: இந்த சகோதரி பட்டுக்கோட்டையில இருந்து தம்பிக்கு இது வேணும் வேணும் பிடிக்க வேணும் சொல்லி மனசுள்ள ஆசை ஆசையா மனமா செஞ்சுட்டு வந்தது. இங்க இருக்கிற 80 சாரதாங்கிற சகோதரி அவங்க முழு மனசோட தம்பிக்கு வேணும்னு சொல்லி ஆசி ஆசியா இட்லி சுட சுட போட்டு கொடுத்தது.
0: சரி,
2: இதுல பொருள் எங்கேயுமே இல்லம்மா. வாழ்வியல்னு ஒரு பொருள் இருக்கு பாருங்க.
0: சரி,
2: அன்புங்கிற அந்த ஆழ்மனம் அதுதான் இந்த ருசியத்தை.
0: அருமை, அருமை.
2: இது இதுக்குதான் வள்ளுவன் சொல்றாரு, இதுக்கு பேர் வந்து சமையல் கலைக்கு வந்து அட்டில் தொழில் வன்மைன்னு ஒரு வரி போடுவார். அட்டில் தொழில் வன்மை வந்து ஒரு பெண் இல்லத்தால் அறிஞ்சு கொள்ளலன்னு சொன்னா, இல்லாள் கையில கணவன் கையில எது இருந்தும்

0: இல்லைன்னு அர்த்தங்கிறேன். இல்லாழ்க்கையில் இல்லாதது எதிரானக்க பணம் பொருள்கள்ல, அட்டில் தொழில் வன்மை அப்படின்னு
1: சொல்லுவார்.
0: அந்த திறமை ஒரு பெண் கையில இருக்கணும். அது இருந்தா அந்த கணவன் அந்த மனைவிக்கு கட்டுப்பட்டு ஏற்பான்.
1: அருமை அருமை.
0: அதனால இது யதார்த்தமா ருசியோட சிந்திச்சு கேக்குற செய்தி அல்ல. வாழ்வியல் இது கத்துக்கணும். அந்த உணர்வை வந்து அதான் ஒரு ஒரு பொருள் முதல்ல அந்த அக்னியில சுட வைக்க போகும்போதே இறைவனை நினைச்சிடணும். அது நல்லபடியா சமைச்சு வெளியில வரும். அதுக்குதே குழந்தை பெருக்கிறதுக்கே பல்லுவன் சொல்றது என்னன்னா, பெருமவற்றுள் யாரும் அறிவதில்லை அறிவறிந்த மக்கள் பேரல்ல சொல்லி அந்த இல்வாழ்க்கையில இணையும் போது இறைவனை நினைச்சு தியானம் பண்ணுங்கிறார். அது ஒரு பிறப்பு. அதே மாதிரிதான் அந்த சமையலும் ஒரு பிறப்பு.
1: அத
0: கையெடுத்து போடும் போதே இறைவனை நினைச்சிட்டோம்னா அது ருசியா வரும். அதுக்கு மனம் தான் தேவை, நல்ல
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. நிகழ்ச்சியில இருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: லிங்காரவேல் பேசுறேம்மா.
1: ஐயா சொல்லுங்க.
2: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம் ஐயா. கேக்குது, நீங்க பயணத்துல இருக்கீங்களோ? காற்று அடிக்குது, இருந்தா கூட கை மனம் தான் சொல்லி இருக்கீங்க.
2: கறி குழம்பு வச்சா நானே வச்சிருவேன். ஏன்னா என்னுடைய ராஜ்யம்னா இந்த பச்சை பாம்பை வந்து சின்ன வயசுல விளையாட்டு அழகா பிடிச்சு பிடிச்சு
1: விளையாடுவேன்.
2: நீங்க போட்டீங்களா சார பாம்பு?
1: போட்டீங்கன்னா
2: நல்லா இருந்திருக்கும். ஒரு பச்சை பாம்பை கையில தொட்டு பாருங்க,
1: அந்த கை மனம் வந்துடும்.
2: சமையல் ருசியே தரையாகமா இருக்கும்.
1: சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. தொடர்ந்து பேசலாம் நேயர்களோட. அதற்கு முன்பாக
3: இன்று காலை 10:02 சட்ட மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: நிகழ்ச்சியில இப்ப உங்களுக்காக சுபாவன ஒரு பால் வந்துட்டே இருக்கு. பாலில் கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: நேரம் 9:46. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz அனந்த பூங்காற்று நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. சமையலில் ருசி கைமனமா பக்குவமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வியை முன் வச்சுருக்கிறேன். இந்த பதிலை பொறுத்து தான் நிறைய பேர் வீட்லேயே சமையலை ரெடி பண்ணலாம் அப்படின்னு இருப்பீங்க. இருந்தால் கூட காலை சாப்பாடு அப்படியே கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய அடுத்த நேரம் கேட்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன். யார் பேசுறீங்க?
1: நீண்டவர்களுக்கு அப்புறம் வாரியங்க அவன் குழந்தைநாதன்.
0: சொல்லுங்க.
1: கை மனமே. மனம் இருந்தாதான் எதுவுமே.
0: சரி,
1: பணம் இருந்தா எதுவும் ஆகாது, மனம் இருந்தா எதுவுமே நடக்கும். சாப்பாடு இருந்தாலும் சரிதான், பேச்சு திறமையும் சரிதான், பழக்க வழக்கம் சரிதான்.
0: சரி,
1: காரியம் எதுவும் சரிதான், எதுவுமே கை மனமே.
0: கை மனம்தான். சொல்லுங்கம்மா.
2: அத பொருட்களின் பக்குவமும் இருக்கு. பொருட்கள் அளவு அந்த ரசத்துக்கெல்லாம் கொஞ்சம் பொருள் எடுத்தாலே நல்லா செய்வாங்க.
0: சரி,
2: ரசம் கொள்ளு துறையில் தான் அரைப்பாங்க, அதே டேஸ்டா இருக்கும். ராயில் கழிவு எல்லாம் நல்லா பண்ணுவாங்க.
0: சரி,
2: அதோட ஈடுபாடும் வேணும், கைப்பக்கமும் வேணும், ஈடுபாட்டோட செய்யற ஒரு அன்பு ஆரோக்கியத்துக்காக நம்ம செய்யறோம் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு. அதோட வானொலி கேட்டுக்கிட்டே செய்யும் போது இன்னும் சிறப்பா.
0: அருமை அருமை. நன்றிமா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி நிகழ்ச்சி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்மா.
0: வணக்கம்.
3: தேனியில இருந்து நீதிமோகன்மா.
0: சொல்லுங்கய்யா.
3: இப்ப எங்க அம்மா என் கூட இல்ல, ஆனா அவங்க வைக்கிற பாவக்காய் குழம்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீதி கொண்டு போய் கொடுன்னு சொல்லி என் மருமக அவங்க மருமகிட்ட கொடுத்து விடுவாங்க.
0: சரி,
3: அது அவ்வளவு நல்லா இருக்குமா குழம்பு, கை பக்குவம் தேமா.
0: பாவக்காய் குழம்பு கசக்குன்னா இல்ல, நல்லா இருக்கும்.
3: இன்னும் நினைச்சுக்கிட்டே இருப்பேன், எங்க பாவக்காய் வச்சாலும் அம்மா இருந்தாங்கன்னா செஞ்சு கொடுப்பாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பேன்.
0: சூப்பர், அப்ப கை மனம்தான்.
3: ஆமா,
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி. சமையல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கலை, மிகப்பெரிய ஆர்ட் இல்லையா? அது வந்து நம்ம சமைச்சு கொடுக்கறது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு அஸ்திவாரமாக இருக்கக்கூடியது. வயிற்றுக்கு எது கொடுக்கணும், இந்த நேரத்தில் எதை சாப்பிடணும் அப்படிங்கிறதையெல்லாம் முடிவு பண்ணக்கூடியது ஒரு அஞ்சறை பட்டி கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய அடுப்பங்கரைன்னு சொல்லக்கூடிய சமையலறை. அந்த இடத்துல இருந்து உற்பத்தி செய்யக்கூடிய உருவாக்கக்கூடிய சமையலில் ருசி அப்படிங்கிற ஒரு விஷயம் கை மனத்தில் வருதா இல்லை பக்குவத்தில் வருதா? இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கு எல்லாருக்குமே அந்த கைமனம் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஏன்னா இது வரைக்கும் பேசின நேர்களே சொல்ல நீங்கள் கேட்டிருந்துருப்பீங்க, எல்லாருமே சொன்ன விஷயம் அதுதான், என்னுடைய அம்மா, என்னுடைய ஆச்சி, என்னுடைய அப்பத்தா அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஏன்னா அவர்கள் அந்த காலத்தில் இருந்து இந்த அளவு தான் அப்படின்னு நோட் பண்ணி வச்சோ, எங்கேயும் குறித்து வச்சோ அவங்க செய்யலை. ஒரு அளவு எடுப்பாங்க கையில், இவ்வளோ தான் அப்படின்னு அவங்களுடைய கையில் தான் போட்டிருந்திருப்பாங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, இதை ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, இதில் ஒரு டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க அப்படின்னு இன்றைக்கி நம்ம அளவுகளை சொல்லிகிட்ருக்குறோம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அந்த மாதிரியான அளவுகள் எல்லாம் சமையல் அறைகளை எடுத்து வச்சாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. கண்ணு பார்க்கும், கை எடுக்கும், அப்படியே போடுவாங்க, கிண்டுவாங்க, அவ்வளோதான். ஸோ எந்த விதமான அளவீடுகளும் இல்லாத காலகட்டத்தில் கூட அவ்வளோ ருசியாக சமையல் இருக்குதே அப்படின்னு பார்த்தா, அப்போ அது கை மனம் தானா? இன்றைய காலகட்டத்தில் அரை ஸ்பூன் தான் போடணும், அரை ஸ்பூன் தான், ஒரு டம்ளர் தான் ஊற்றணும், ஒரு டம்ளர் தான், ஆனாலும் சுவை என்பது இருக்கிறதா அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ நிஜமாவே கை மனம் தானோ அப்படின்னு என்ன தோணும்? இருந்தால் கூட இன்றைக்கும் ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பக்குவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கும். அதன் அடிப்படையில் இல்லை, நேற்று வந்து இது கூடியிருச்சு, அதனால் இதை நம்ம நாளைக்கு குறைச்சோம் அப்படின்னா இந்த உணவு இன்னும் சுவையாக இருக்கும், அடுத்த முறை சமைக்கும் போது அந்த அளவீடுகளை நோட் பண்ணி வச்சு அந்த அளவில் அவங்க பயன்படுத்தும் பொழுது அந்த சுவை இன்னும் அதிகமாக கிடைக்குது. அப்போது பக்குவமாக இருக்குமோ அப்படின்னும் நம்மளை யோசிக்க வைக்குது இல்லையா? தனது மேதளம் நேயர்களோடு அதற்கு முன்பாக,
4: இன்று காலை 10:02 சட்ட மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம்.
5: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: 9:53 நிமிடமாக ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேயர்களை சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: பேட்டையில இருந்து சாலியா
0: சொல்லுங்கம்மா.
1: கை மனந்தான், யார் எடுத்தாலும் இந்த அளவுபடி எடுத்து வச்சோம் வைங்களேன்.
0: சரி, கை மனந்தான், என்ன அளவு அதெல்லாம் அப்புறம்தான்.
1: ஆமா,
0: சூப்பர்.
1: நம்ம எடுத்து குடுக்கறோம்ல, எடுத்து போட்டா யார் எடுத்து வச்சாலும் சரிதான், அந்த அளவு எடுத்து போட்டாங்கன்னா வைங்களேன், அது நல்ல குறையா வந்துடும், டேஸ்டா இருக்கும்.
0: சூப்பர் சூப்பர், நன்றிம்மா, நன்றி. வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் கார்த்தியாவிற்கு. தேனி மாவட்டம் சின்னம்மா சசிகலா பேசுறேன்ப்பா.
0: சொல்லுங்கம்மா.
2: சமையல ருசியை கண்டுபிடிச்ச நாக்குதான்ப்பா.
0: நாக்கு,
2: அந்த நாக்கு வந்து சாப்பிடும் போலயே அம்மா சமைச்சதா மனைவி சமைச்சதா கண்டுபிடிச்சிருப்பா.
0: சரி,
2: சமைக்கும் போலப்பா வேண்டாம் வெறுப்பா சமையல் பண்ணா என்ன தரமான பொருளை போட்டாலும் ருசி வராதுப்பா. நல்ல மகிழ்ச்சியோட சந்தோஷமா நம்ம சமைக்கிறது வந்து நம்ம கணவன் நம்ம பிள்ளைகளுக்குன்னு சொல்லி சொல்லும் போல வந்துப்பா மெனக்கிட்டு தரமான பொருளை போடும் போல சரியான அளவுல சமையல சேர்க்கும் போல உப்பு புளி காரம் எல்லாமே சரியா போடும் போல சமையல் ருசி அபாரமா நாக்கு சப்பு கூட்டு வைக்கும்பா.
0: சூப்பர் சூப்பர்.
2: அதாவது சமையல் பக்குவங்கிறது எதை குடிக்குதுப்பா, எந்த பொருளை எந்த நேரத்துல சேர்க்கணும், தீய வந்து எந்த அளவுல குறைக்கணும் கூட்டணுங்கிற பக்குவம் தெரிஞ்சா தாப்பா சமையல் வந்து சரியான விதத்துல அமையும்ப்பா.
0: இப்ப
2: நானா மத்தவங்க சொல்லுவாங்க உருண்டை குழம்பு வச்சா உருண்டை எல்லாம் வந்து அப்படியே கரைஞ்சு போகும்னு சொல்லுவாங்க, அது பக்குவம் தெரியல அவங்களுக்கு. குழம்பு கொதிக்கும் போல தீய வந்து கூட்டணும், கூட்டிட்டு கொதிக்கும் போல உருண்டையை போட்டுட்டு அரைச்சு வச்ச உருண்டையை வந்து போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டா பக்குவமா உருண்டை வெந்துடும், அந்த உருண்டை குழம்பு பருப்பு உருண்டை குழம்பு சூப்பரா இருக்குப்பா.
0: சூப்பர்.
2: இந்த பக்குவம் தெரிஞ்சா சமையல் வந்து அபாரமா இருக்கு.
0: அருமைமா, அருமைமா, நன்றி நன்றி நன்றி. மகளே, இதுவரைக்கும் நாம பேசணும் ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில சமையல்ல ருசி கை மனம்

பக்குவமா? பக்குவம் அப்படிங்கிறது சமையலுடைய சயின்ஸ், அறிவியல்னு சொல்லலாம். இந்த அளவில் இருக்கணும், இந்த அளவில் எடுக்கணும், இந்த அளவில் போடணும் அப்படின்னு. கைமணம்ங்கிறது சமையலுடைய ஒரு கலை, அது ஒரு ஆர்ட், அது ஒரு கலை, ரசித்து பண்ணக்கூடியது இல்லையா? அளவு பார்த்து சமைக்கிறது பக்குவம் அப்படின்னா, அன்போடு சமைக்கிறது அப்படிங்கிறது கைமணம். சமையல் நல்லா வர்றதுக்கு பக்குவம் வேணும் தான், ஆனால் மீண்டும் மீண்டும் சாப்பிட்றதுக்கு அந்த சுவையோடு நம்ம நினைவில் நிற்கும்படியாக சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிறதுக்கு கைமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும். செய்முறை புத்தகத்தில் கிடைக்கிறது எல்லாமே வெறும் அளவீடுகளை கொண்ட பக்குவம், ஆனால் கைமணம் அப்படிங்கிறது அனுபவத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடியதாக இருக்குது. பக்குவமாக நம்ம சமைக்கிறது நம்ம நாக்குக்கு டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் மனசை வந்து அப்படியே நிறைச்சி வைக்கிறது கைமணம் தான். சமையல்காரங்க நிறைய பேர் இருக்கலாங்க, ஆனால் கைமணம் கொண்ட சமையல்காரங்க அப்படின்னு குறிப்பிட்டு சிலர் மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ பக்குவம் நமக்கு நிச்சயமாக கற்றுக் கொடுக்கும், அதிலிருந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம். ஆனால் கைமணத்தை அந்த பக்குவம் கற்றுக் கொடுக்குமா அப்படின்னா அது நிச்சயமாக இல்லை. உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது பக்குவம், இன்னும் கொஞ்சம் போடுங்களேன் அப்படின்னு சாப்பாட்டை கேட்க வைக்கிறது கைமணம் அப்படின்னு தான் சொல்லணும். பக்குவம் உணவுக்கு சுவை தரலாம், ஆனால் கைமணம் தான் உணவுக்கு அடையாளத்தையே கொடுக்குமா. அதனால தான் அம்மாவோட சமையலை அளவுகோலால் அளக்க முடியாது, அது கைமணத்தால் உருவான பாசத்தின் சுவை அப்படின்னு சொல்லி பக்குவம் சமைக்கும், கைமணம் சுவைக்க வைக்கும், அன்பு அதை நினைவாக்கும்னு சொல்லி இன்றைய ஆனந்த பங்காற்றி நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற அன்பு நெஞ்சுகளுக்கும் கேட்டு ரசித்த நீ நெஞ்சங்களுக்கும் நன்றி சொல்வது நிலைப்பண்பலை 102.6. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு மணக்க மணக்க பேசின நான் உங்கள் செல்ல தோழி கார்த்திகா.

0: இணைகிட்கலாம் 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் 6,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். சுயசார்பு நாடாக இந்தியாவை

உருவாக்க இளைஞர்கள் புதிய யோசனைகளுடன் செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 80 ஆண்டுகளில் பல்வேறு சவால்களை கடந்து வந்துள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணைக்கு வரும்

நடைபெற்று வரும் சர்வதேச காற்றாடி திருவிழா இன்றுடன் நிறைவடைகிறது. ஈரோடு மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைகளை கருத்தில் கொண்டு பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: और बढ़ावा मिलता है। हिंसा कभी भी सहन नहीं की जाती है। पहले भी कई बार होता है नो का मतलब नो, तो पुरुषों को भी ये चीज समझनी पड़ेगी। और ये चीज हम काउंसलिंग में भी समझाते हैं कि अगर महिला किसी भी तरीके से नो कर रही है तो इसका मतलब नो ही है, नो का मतलब यस कभी नहीं हो सकता। होप कि आने वाले समय पर ऐसे सेंटर्स की जो भी एक्सेस मतलब बहुत इजी टू रीच हो महिलाओं के लिए, और ऐसे सेंटर्स में किसी भी प्रकार का कोई सारा फीमेल स्टाफ रहता है तो सर्वाइवर्स बहुत इजी से आकर अपनी बातें बता देती हैं। कई बार वो ऐसी बातें भी बता देते हैं जिनको वो कहती है कि मैडम नोट मत कीजिएगा केस लिख में, क्योंकि मैं तो ये आपसे फैमिलियर होकर ही बता रही हूँ। तो वन स्टॉप सेंटर का एक बहुत अच्छा एटमॉस्फेयर होता है। मैं रिक्वेस्ट करूंगी कि आप सभी लोग सेंटर में विजिट करें तो अच्छे से समझ पाएंगे। धन्यवाद।
1: यू हैड बीन लिसनिंग टू अ टॉक ऑन Protection of Women from Domestic Violence Act, Access to Justice and Sakhi One Stop Center Scheme by Ankita Sarkar, Migration and Asylum Project, and Sanjay Kumari, member, One Stop Center. This talk was part of a webinar organized by the Department of Justice.
2: சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறையால் பிரத்யேகமாக முன்னெடுக்கப்படும் நிதி உதவி பெறும் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்டீர்கள். இனிய காலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6.
3: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
2: நேரம் 10:18. நேர்களினி கேட்கலாம் உங்களின் விருப்ப பாடலை ஊரே கேட்கும் மனம் விரும்புதே. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். அப்படின்னா அழைக்கலாம் 0462-256-1132 மற்றும் ஒரு எண் 0462-256-1133. இந்த எண்களை அழைத்து உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் வரும் முதல் நேர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: விக்காரிப்பட்டியில இருந்து ரேணுகா ரவி மேடம்.
2: எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: எனக்கு உள்ளத்தை அள்ளி தபடத்துல இருந்து சிட்டு சிட்டு குருவிக்கு கூடு இருக்க அந்த பாட்டு போடுங்க.
2: கூடு இருக்கா கூடு எதுக்கா? ஏதோ ஒண்ணு போடுங்க. சரிமா, உங்களுக்கான பாடல் வருது. நன்றிமா.
4: நன்றி.
2: ஓய்வு நாள் அதை பயன்படுத்தி அவங்க பாடல் கேட்கணும்னு வந்திருக்காங்க, முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு லைனும் கிடைச்சிருச்சு, அவங்களுக்கான பாடலையும் கொடுத்துடலாம். அடுத்து பாடல் கேட்கறதுக்கு நேர் ரெடியாக இருப்பீங்கல்ல, அவங்களுக்கு பதில் என்ன சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நானும் கேள்வி கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நேயர் என்ன கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் முதல் முதலில் புவிசார் குறியீடு எனும் ஜிஐ டேக் அது வந்து எதுக்காக கொடுத்தாங்க? தமிழ்நாட்டில் முதன் முதல்ல புவிசார் குறியீடு அந்த அந்தஸ்து பெற்றது எது அப்படிங்கிறது தான் கேள்வி. நிகழ்ச்சியில் நேயருக்காக பாடல் வந்துட்டுருக்கு, பதிலோட பாடல் கேட்க அடுத்த நேயர் தயாராகலாம்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நேரம் 10:25. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மனம் விரும்புதே. நேர்களை தங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டுட்டு இருக்கிறீங்க. அடுத்து வரும் நேயர் யாரு பாடல் கேட்கறாங்க கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: நல்லா இருக்கும். யார் பேசுறீங்க?
2: தென்காசி மாவட்டம் பூலாங்குளத்தில் சுப்பிரமணியன் பேசுறேன்
1: மேடம். என்ன பாடல் வேணும்? பாடல் கொடுத்துடலாம். நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டேன்னு ஆன்சர் தெரியுமா? தமிழ்நாட்டுல முதன் முதல்ல புவிசார் அந்தஸ்து பெற்ற பொருள் எது? ஆப்ஷன் கொடுக்கணுமா? ஆப்ஷன் ஏ திண்டுக்கல் பூட்டு, ஆப்ஷன் பி காஞ்சிபுரம் பட்டு.
2: காஞ்சிபுரம்
1: பட்டு. தெரியல அப்படின்னாலும் ஆப்ஷன்ல அடிச்சிட்டீங்க. கரெக்டான பதில் தான். நன்றி நன்றி நன்றி. காஞ்சிபுரம் பட்டு தான் தமிழ்நாட்டில் முதன் முதல்ல புவிசார் அந்தஸ்து பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜியோகிராஃபிக்கல் டேக்னு சொல்லுவாங்க. தூய மல்பரி பட்டு, அதோட தங்க மற்றும் ஜரிகையில் இந்த காஞ்சிபுரம் பட்டை வந்து நெய்வாங்க. உலக புகழ்பெற்ற பாரம்பரிய கைத்தறி நெசவு பட்டு அப்படின்னா காஞ்சிபுரம் பட்டு தான். 2005-06 புவிசார் அந்தஸ்தை முதன் முதல்ல தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் பட்டு தான் வந்து பெற்றது. இதை தயாரிப்பில் வெயிலே வந்து போட மாட்டாங்க, நிழல்லே போட்டு எல்லாமே வந்து

எடுப்பாங்க. அந்த நேருக்காக பாடல் வந்துட்டுருக்கு. அடுத்து வரக்கூடிய நேருக்கான கேள்வி, இந்தியாவின் மூன்றாவது பெரிய நதியான கிருஷ்ணா நதியின் மீதுள்ள முக்கியமான அணை எது? இந்தியாவின் மூன்றாவது பெரிய நதியான கிருஷ்ணா நதியின் மீதுள்ள முக்கிய அணை எது? பாடலை கேட்குறவங்க பதிலையும் யோசிச்சுட்டே வாங்க. நேருக்காக பாடல் வந்துட்டுருக்கு, தொடர்ந்து கேட்டே இணைஞ்சிருங்க.

0: 35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நெல்லை பண்பலை 102.6. பத்து மணி 32 நிமிடத்துல மனம் விரும்புதே நிகழ்ச்சியில பாடல் கேட்க வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம், முகவுல இருந்து ஜோதி பேசுறேன் மேடம்.
1: என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில உங்களுக்கு?
2: அடையப்பா படத்துல இருந்து மின்சார கண்ணா அந்த பாட்டு.
1: அந்த பாடல் நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டதா ஆன்சர் தெரியுமா உங்களுக்கு? மூன்றாவது பெரிய நதியான கிருஷ்ணா நதியின் மீதுள்ள முக்கியமான அணை எது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் ஏ தோம் அணை, ஆப்ஷன் பி லால் பகதூர் சாஸ்திரி அணை.
2: அதானா?
1: சரியா பதில சொல்லிட்டீங்க, நன்றிமா.
2: நன்றி.
1: ஆப்ஷன்ல கொடுத்தா கூட ரொம்ப சரியா நேர்கள் வந்து பதில சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து அல்மெட்டி அணை அப்படின்னு இன்னொரு பேராலையும் அழைக்கிறாங்க. இந்தியாவின் மூன்றாவது பெரிய நதியான கிருஷ்ணா நதியின் மீது இந்த லால் பகதூர் சாஸ்திரி அணை தான் இருக்கு. அல்மெட்டி அணை அப்படிங்கிற மற்றொரு பெயரும் இதுக்கு உண்டு. இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலையில உருவாகக்கூடிய கிருஷ்ணா நதிக்கு மே மாதம் தனி விழாவே எடுக்கிறாங்க. கிருஷ்ணா நதியை கிருஷ்ணவேணி நதி அப்படின்னும் அழைக்கிறாங்க. அந்த நேருக்காக பாடல் வந்துட்டுருக்கு. அடுத்து வர நேருக்கான கேள்வி என்ன அப்படின்னா, பரத முனிவரால் பரதநாட்டியம் பற்றி எழுதப்பட்ட முதன்மையான அடிப்படை நூல். பரதநாட்டியத்துக்குன்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க, அது முதன்மையான நூலாக இருந்திருக்கு, அதுவும் பரத முனிவரால். அது எந்த நூல் அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து பதிலாக யோசிச்சுட்டு பாடல் கேட்க ரெடியாக இருங்க. பெரிய பாடல் ஏஆர் ரஹ்மான் அவர்களின் இசையில் வந்துட்டே இருக்கு. பாடல் கேட்கறதுக்கு முன்னால,
0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

தக்கட்டதும்

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசை மழைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மழையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மழை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6ங்க.
5: பத்து மணி 41 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்மணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நேயர் யாருன்னு பார்த்துக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கும் சார். யார் பேசுறீங்க?

0: நான் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பாடலில் இருந்து பிரான்சிஸ் மேடம்.
1: என்ன பாடல் வேணும்?
0: காதல் சுகுமானது படம் பாடல். சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், காதல் சுகமானது.
1: நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தமா, அதுக்கு ஆன்சர் என்னன்னு
0: தெரியுமா?
1: கேக்கலையா? பரத முனிவரால் பரதநாட்டியம் பற்றி எழுதப்பட்ட முதன்மையான அடிப்படை நூல் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். பதில் தெரியுமா?
0: தெரியல.
1: ஆப்ஷன் கொடுத்தா கண்டுபிடிப்பீங்களா? அபிநய தர்ப்பணம், நாட்டிய சாஸ்திரம்.
0: அபிநய தர்ப்பணம்.
1: இல்ல, தவறான பதில். முயற்சி பண்ணீங்க, நன்றி. நன்றி
0: மேடம்.
1: நன்றி. நாட்டியம், இசை, அபிநயம், இதை பற்றி முழுமையான விவரங்கள் அடங்கிய நூலாக, அதாவது உலக புகழ்பெற்ற நூலாக, அதுவும் பழமையான நூலாக இருந்தது தான் நாட்டிய சாஸ்திரம். அதுதான் பதில். நெருப்பு நடனம்னு சொல்லுவாங்க பரதநாட்டியத்தை, ஃபயர் டான்ஸுன்னு சொல்கிறாங்க. பரத நாட்டியத்தில் வந்து அபிநயம், அந்த பாவனைகள், அதுதான் வந்து நிறைஞ்சிருக்கும் நம்ம ஒரு பரதநாட்டிய கலையை பார்க்கும்போது. பரத முனிவரால் பரதநாட்டியம் பற்றி எழுதப்பட்ட முதன்மையான நூல் நாட்டிய சாஸ்திரம்தான். முயற்சி பண்ணாங்க, உங்களுக்கு நன்றி சொல்லிடலாம். அடுத்த கேள்வி, தட்கல் டிக்கெட் இந்த முன்பதிவிற்கு டோக்கன் முறை எந்த நாளில் அமலுக்கு வந்தது? தட்கல் முறையில் வந்து ரிசர்வ் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து இப்போ வந்து டோக்கன் டைப் ஆயிடுச்சு. அது எந்த நாளிலிருந்து அமலுக்கு வந்தது? அதுதான் பதிலாக நீங்கள் சொல்லணும். பாடல் கேட்குறதுக்கும் ரெடியாக இருங்க. நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டுருக்கு, சித்ராமா குரலில்.

0: 45 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மனம் பிரம்மதி நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடல நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நேயர் யாருன்னு பாத்திரலாமா? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். நல்லா இருக்கும். யார் பேசுறீங்க?
2: கோயில்பட்டிலிருந்து காந்திமதி பேசுறேன் மேடம்.
1: காந்திமதி அம்மா பேசுறீங்களா? சரி, என்ன பாட்டு வேணும்?
2: பாட்டு போடுங்க.
1: போட்டுடலாம். சரி, நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டேனே, உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா? தட்கல் டிக்கெட்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம தொலை தூரமா பயணம் பண்ணணும் அப்படின்னா தற்சமயமா பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து டோக்கன் முறை வந்து வந்திருக்கு. அது எந்த நாள்ல இருந்து வந்திருக்கு அப்படிங்கறதுதான் நான் க்வெஸ்சனா
2: கேட்டேன்.
1: ஜூலை 1 ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி ஆகஸ்ட் 1.
2: ஜூலை
1: 1. முதல்ல எதை சொல்றாங்களோ அதான் ஆன்சர்
2: தானே?
1: சரி, ஏதோ ஒன்னு சொல்லுவோம்.
2: அழகாக
1: முயற்சி பண்ணீங்க, நல்ல பாடல் கேட்டிருக்கீங்க. நன்றிமா. நன்றி நன்றி. அழகா வந்து பேசிட்டு போனாங்க. தட்கல் டிக்கெட் அந்த முன்பதிவு இருக்கு. டோக்கன் முறை அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு, அதாவது தொலைதூர பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இந்த தட்கல் டிக்கெட் வந்து புக் பண்ணுவாங்க. இந்த பயணத்துக்கு முந்தின நாளே ரொம்ப ஹரிபரியாக இருக்கும், அந்த முன்பதிவுக்கு அதிக நெருக்கடியாகவும் இருக்கும்ல, அதனால் டோக்கன் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆகஸ்ட் 1 இப்போ 16 அன்றைக்கு கிட்டத்தட்ட 15 ஆயிடுச்சு அது அமலுக்கு வந்து. அடுத்து வரக்கூடிய கேள்வி, இந்திய தடகள விளையாட்டின் வேகராணி என்று அழைக்கப்பட்டவர் யார்? எல்லாருக்குமே இந்த பதில் ஈஸியாக தெரியும். அடுத்து யார் பாடல் கேட்குறாங்க, பதில் சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம். இவங்களுக்காக இந்த பாடல் கேட்கலாம்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: மனம் விரும்புவது நிகழ்ச்சியின் நிறைவான நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
2: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோயில் கலில் ரஹ்மான் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம் சார். என்ன பாடல் வேணும்?
2: பத்தியும் பண்ணையாருங்கிற படத்துல இருந்து இந்த இது எனக்காக பிறந்தாலே அழகாங்கிற இனிமையான பாடல் இந்த கால் மேட்டில் நேரையை தாண்டி எனக்காகவே பாடணும்.
1: சரி, நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இந்திய தடகள விளையாட்டின் வேகராணின்னு அழைக்கப்படுறவங்க யாரு?
2: பிடி உஷா.
1: அழகா பதில் சொல்லிட்டீங்க, நன்றி.
2: வாய்ப்புக்கு நன்றியமா நன்றி.
1: பயோலி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிடி உஷா அவங்கள. 95 வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை அப்படின்னா, இந்தியா ஒலிம்பிக் தலைவராக பொறுப்பேற்ற பெரிய பெருமைக்குரியவங்க இவங்க தான், பிடி உஷா அவர்கள் தான். ஜனவரி 2026 இந்திய தேசிய ஒலிம்பிக் அகாடமியின் தலைவராக கூட இவங்க வந்து நியமிக்கப்பட்டாங்க. நிகழ்ச்சியின் நிறைவான கேள்வி, ஆனால் அதை பதில் சொல்கிறதுக்கு நேருக்கு நேரம் இருக்காது. நிகழ்ச்சி நிறைவாக நானே சொல்லிடுறேன். சங்க இலக்கியத்தில் துளாய் அப்படின்னு அழைக்கப்பட்ட தாவர வகை எது? யோசிச்சுட்டே இருங்க, அந்த நேருக்காக பாடல் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து கேட்டே இணைஞ்சிருங்க.

ஒலித்தந்தை இனிய பாடலோடு நிறைவு பெற்றது. மனம் விரும்புதே நிகழ்ச்சியை கேட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் இன்றைக்கு மூன்று நேயர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. பூலாங்குளம் சுப்பிரமணியன் அவர்கள், முகவூர் ஜோதி அவர்கள், நாகர்கோவில் கலீல் ரஹ்மான் அவர்கள். நிகழ்ச்சியில் பதில் சொன்ன அவங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ 102.6 சார்பாக வாழ்த்துக்கள். நான் கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, சங்க இலக்கியத்தில் துளாய் அப்படின்னு அழைக்கப்பட்ட தாவர வகை எது அப்படின்னு, அது வந்து துளசி தான் பதில். துளவம் துளவு அப்படின்னு சொல்லுவாங்க துளசிக்கு. சமஸ்கிருதத்தில் ஒப்பற்றது இணை இல்லாதது அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். நல் துளசி, கருந்துளசி, காட்டுத்துளசி, செந்துளசி, கல் துளசி, முள் துளசி அப்படின்னு நிறைய வகை இருக்குது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம் நேர்களே. இன்னும் சற்று நேரத்தில் அஞ்சல் பெட்டி எண் 111, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம்.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6. இன்னும் சில நொடிகளை கேட்கலாம். செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டு நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார். நாகாலாந்து மாநில முன்னாள் ஆளுநரும் பிஜேபி மூத்த தலைவருமான இல கணேசனின் நினைவு நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாட்டில் 440 விண்வெளி தொழில்நுட்ப புத்தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கேரளத்தில் 10 நாள் ஓணம் பண்டிகை கொண்டாட்டங்கள் இன்று தொடங்கின. மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உடான் திட்டத்தை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 80 ஆண்டுகளில் பல்வேறு சவால்களை கடந்து வந்துள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 81.31 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 6179 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2000 கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச காற்றாடை திருவிழா இன்றுடன் நிறைவடைகிறது. ஈரோடு மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைகளை கருத்தில் கொண்டு பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. கேலையில் நடைபெற்று வரும் இந்தியா இலங்கை இடையேயான கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் 2வது நாள் ஆட்டம் இன்று மழை காரணமாக தடைபட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மீண்டும் ஓர் மதிய வணக்கங்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 லைனே இன்று இனி இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். பன்னிரெண்டு 10 சிநேகிதி நிகழ்ச்சியில் யாருக்கும் தெரியாமல் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆசை அல்லது ஒரு லட்சியம் அப்படின்னா என்ன சொல்வீங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி சிநேகிதி நிகழ்ச்சியில் நீங்கள் பேச போகிறீங்க. 1 மணிக்கு நலம்தானாவில் முதுகு தண்டுவட பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் முதுகு தண்டுவட மருத்துவ நிபுணர் டாக்டர் சேகர் அவர்கள். 1:05 தொடர்ந்து நலம்தானாவில் குடலில் உருவாகும் பிரச்சனைகளும் நமது அலட்சியமும் பற்றி தெரிஞ்சுக்கலாம். 2 மணிக்கு குக்கு உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். 3:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கொடைக்கானல் மலை இயற்கை விவசாயம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். 4:02 பொதிகை தும்பி 5:02 உங்கள் வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிக்கும் நேரம் அரும்பு மொழிகள். 6:02 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலம் அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. அங்கக வேளாண்மையில் மண் வளத்தை அதிகரிப்பதற்கான தொழில்நுட்பங்கள் குறித்து உரையினை வழங்குகிறார் வாகைக்குளம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ஏ முருகன் அவர்கள். தொடர்ந்து பனையிலிருந்து கிடைக்கும் பொருட்களில் மதிப்பு கூட்டுதலும் சந்தைப்படுத்துதலும் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் M.I. மணிவண்ணன் அவர்கள். 8:05 இளங்காட்சி நிகழ்ச்சியில் வாராந்திர நடப்பு நிகழ்வுகளோடு கேட்கலாம். 9:00 இடைவிடாத இசைமலை. 9:30 இலக்கிய சாரலில் இலக்கியங்கள் கூறும் நாவடக்கம். 10:00 சுகுமான ராகங்கள். தொலைபேசி வழி உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிங்க. கேட்கறதோடு மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க.
1: Come on. Here we go. Do you wanna know? Fasten your seatbelts, let's take off now.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட்

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

0: பல்சுவை நிகழ்ச்சிகளோடு உங்களை எல்லாம் இசை மலையில் நினைத்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நலிப்பண்பலை 102.6 வந்தாச்சு சிநேகிதியே. ஒவ்வொரு நாளும் சிநேகிதி நிகழ்ச்சியில் நிறைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், உங்களோட ஆலோசனைகள், அனுபவங்களெல்லாம் பற்றி நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் பேசக்கூடிய விஷயம் எதை பற்றி அப்படின்னா, யாருக்குமே தெரியாமல் உங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஆசை இருக்கும், அது ஒரு லட்சியமாக கூட இருக்கலாம், அந்த மாதிரி விஷயம் உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் சொல்லணும், சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குது. நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்க கூட பேசுறதுக்காக இணைந்திருக்கிறோம். நான் உங்கள் பாசமிகை முக்குடல் பூபாலன்.
1: நான் உங்கள் செல்ல தொழில் கார்த்திகா.
0: நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆர்வம் உள்ள சிநேகிதிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462256113 2.
1: 0462261133.
0: ஓகே கார்த்திகா, நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் சிநேகிதி ஒருத்தங்க வராங்க,
1: சந்திச்சிடலாம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கிறீங்களா?
2: எனக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஹோம்க்கு போய் ஆதரவற்ற குழந்தைகள் முதியவர்களுக்கு ஒரு நாள் உணவு புத்தாடை கொடுக்கணும்னு ஆசை.
1: சரி, அதுக்கான முயற்சி ஏதாவது வாய்ப்பு எதுவும் அமைஞ்சுதா?
2: அமையல, ஆனா முயற்சி பண்ணி எப்படியாவது ஒரு நாள் கொடுக்கணும்
1: மனசுக்குள்ள இருக்க அந்த ஆசை.
2: ஆமா,
1: சூப்பர்மா, நிச்சயமா உங்களுடைய ஆசை நிறைவேறட்டும், வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
2: நன்றி.
0: வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? இணைப்புல இருக்கீங்க?
3: பெருமாள்புரத்துல இருந்து பேசுறாங்க.
0: பெருமாள்புரத்துல இருந்து யார் பேசுறீங்க?
3: அம்மணி சீதாரப்பன்.
1: அம்மணி
3: சீதாரப்பன்.
1: அம்மணி சொல்லுங்கம்மா.
3: இது தலைப்பு சொல்லுங்க, நான் கேட்க மறந்துட்டேன்.
1: பரவாயில்ல, பரவாயில்ல.
0: அதாவது யாருக்குமே தெரியாம உங்க மனசுல ஒரு சின்ன ஆசை இருக்கும்
3: இல்லையா? ஆமா ஆமா, அந்த ஆசை வந்து என்னன்னு சொன்னா, எனக்கு என்னன்னா எல்லாரும் ஒரு மாதிரி நல்லா இருக்கணும், அதே சமயம் எனக்கு வந்து இந்த மலேசியால முருகன் இருக்கார்ல, பெரிய முருகன், அவரை போய் பார்க்கணுங்கிற ஒரு ஆசை என் மனசுக்குள்ள இருக்கு.
1: மலேசிய முருகனை தரிசனம் பண்ணணும்னு
3: சொல்லல.
1: மலேசிய முருகன், பெரிய முருகனை போய் தரிசனம் பண்ணணும்னு ஆசை.
3: ஆமா ஆமா,
0: பரவாயில்ல,
1: பண்ணிரலாம்.
0: இது ஒரு பெரிய ஆசைன்னு கூட வச்சுக்கலாம்.

0: ஆமாம்,
1: நான்
0: மனசுக்கு
1: மலேசியா போகணும்ல.
0: ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக அந்த முருகனுடைய
1: கடவுள்
0: அருளை
1: எனக்கு கிருபா பண்ணணும்,
0: ஆ கண்டிப்பாக
1: அதனால
0: கூப்பிடுவார்,
1: முருகன் தான் கூப்பிடுங்க.
0: கூப்பிடுவார்
1: கண்டிப்பா.
0: கூப்பிடுவார், அடுத்து பார்த்துட்டு வந்துட்டு சொல்லுங்க சரியா.
1: சரி,
0: நன்றி
1: நன்றி
0: நன்றி,
1: நிகழ்ச்சியில்
0: நன்றி.
1: கலந்துக்கிட்டதுக்கு. ஸோ ரொம்பவே அருமையாக நம்ம எதிர்பார்த்ததை விட நிறைய பேர் நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இதோட நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் கேட்டுட்டு வந்துடலாம், மின்சார கண்ணா படத்திலிருந்து கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: சிநேகிதியை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6 உங்கள் மனசுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் இருக்கிற ஒரு சின்ன ஆசை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு சிநேகிதிகள் ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து யார் பேச போகிறான்னு கேட்கலாமா? வணக்கம்.
3: மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சின்ன ஆசை என்னவோ?
4: எனக்கு மதுரையில இருந்து சின்ன முடியாது ஒரு நாளாவது பிளேட்ல ஏறி பறந்துட்டு வந்துடணும். சின்ன முடியாது பறக்கணும்னு அங்க எங்க சொந்தக்காரும் இருக்காங்க.
3: சரி,
4: அதான் ரொம்ப நாள் அவர் ஆசை, பிளேட்ல போய் பறக்கணும்னு. சின்ன முடிய போகணும், வெளிநாட்டுக்கு போட்டாலும் சின்ன கேது.
3: ஆமா, சூப்பர். மகளிஷ்மா போகும்போது எங்களையும்
2: கூப்பிட்டுக்கோங்க.
4: எங்க சொந்தக்காரும் சென்னையில இருக்காங்க,
3: அப்படியே போயிட்டு வந்துடலாம்.
2: சூப்பர்மா, சூப்பர், ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டீங்க. வணக்கம். வணக்கம், இணைப்புல யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: நடிப்பு
3: எப்ப இருந்து
2: இது ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்குது?
3: வசந்தம்மா, நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது. கொஞ்சம் டவர் கிடைக்கிற இடத்துல நின்னு பேசுறீங்களா? இருவரும் நல்லா இருக்கிறோம்.
5: இந்த
3: ஜென்மன்ல அப்படிலாம் பேசக்கூடாது, கண்டிப்பா ஒரு நாள் நிச்சயமா நிறைவேறும். வானொலி நேர்கள் எல்லாரும் சேர்ந்து சுற்றுலா போகணும்னு. பார்க்க நேரி வசந்தம்மா தோட்டத்துக்கே வந்துருவோம். கண்டிப்பா, நீங்க பேசுறது கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது, ஆனா கூட ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது. எல்லாரையும் கூட்டிட்டு டூர் வந்து ஜாலியா போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பா
2: முதல்வன் படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: இதே நிரப்பும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்ல 12:28 நிமிடத்துல ரொம்ப ரொம்ப ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஸ்நேகிதியே.
2: யாருக்கும் தெரியாமல் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சின்ன ஆசை அல்லது லட்சியம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறது தான் ஸ்நேகிதிகள் ரொம்ப சூப்பராக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து யார் என்ன சொல்ல போகிறாங்க? வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
3: நல்லா இருக்கீங்களாம்மா?
1: நல்லா இருக்கிறோம்.
3: நான் கோமதி, பாளையங்கோட்டையிலிருந்து பேசுகிறேன்.
1: பேசுங்க
3: மேடம். எனக்கு வந்து நீண்ட நாள் ஆசைன்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு விருப்பாவது ஃப்ளைட்டில் பறந்து போகணும்.
1: மகாலட்சுமி அம்மா சொன்ன மாதிரி உங்களுக்கும் அதே ஆசை, ஃப்ளைட்ல பறந்து போகணும்.
3: அந்த ஆசை எப்படியா ரொம்ப தூரம் நம்மளால போக முடியாதாலும் பரவாயில்ல, பக்கத்துல உள்ள ஊருக்கு தூத்துக்குடியில ஏறி அடுத்த இறங்கினாலும் தரணும்.
1: அது சரி.
4: பெருமாள்புரத்துல இருந்து கோமதி நமச்சிவாயம் பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
4: யாருக்கும் தெரியாம இருக்கிற ரகசியம்
1: இதை யாரு கேப்பீங்கன்னு இருந்தோம் கேட்டீங்களா?
2: யாராவது கேப்பீங்கன்னு
1: நினைச்சோன்னு
4: சமுத்திரக்கனி அவனே சொல்லலாம், என் தம்பிக்கு ஜூனியர். அவர் பிறந்தது சேத்தூர், நாங்க பிறந்தது தலவாய்புரம். எங்க ஊர்ல, எங்க ஊர் பள்ளிக்கூடத்துலதான் அவர் படிச்சாரு. அதுக்கப்புறம் எங்க ஊர்ல அலைகள் ஓய்வதில் படம் பார்த்துட்டு அவருக்கு சினிமா ஆசையே வந்ததான். எனக்கு என்ன ஆசைனா அந்த சமுத்திரக்கனி கூட நின்று நான் ஒரு போட்டோ எடுத்து எங்க ஃபேமிலி குரூப்லயும் சொந்தக்காரங்க குரூப்லயும் போட்டு கும்மி அடிக்கணும்.
1: எப்படி பாத்தீங்களா போட்டோ எடுத்தோம் அப்படின்னு
2: கடுப்பேத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
4: ஆமா, எனக்கு நீண்ட நாள் ஆசை. எல்லாரும் சிரிப்பாங்க அப்படிம்பாங்க, ஆனா இது நிறைவேறக்கூடிய ஆசைதான். நீங்க நிறைவேற்றி வச்சீங்கன்னா உங்களுக்கு நன்றி சொல்லுங்க.
1: பாருங்களேன், கண்டிப்பா எல்லாருடைய ஆசைகளும் நிறைவேறும். எண்ணங்கள் தானே அதெல்லாம் வடிவமைக்கிறது.
4: ஆமா, அவரை சந்திச்சு அவங்க கூட இருந்து நான் ஒரு போட்டோ எடுத்தேன்.
1: எடுத்துருவீங்க போட்டோ எடுத்த கையோட எங்களையும் சொல்லுங்க, நாங்களும் உங்ககிட்ட வந்து கேட்போம், எடுத்துட்டீங்களா போட்டோவை குரூப்ல போட்டீங்களா
4: அப்படின்னு.
1: சூப்பர்மா, நன்றி நன்றி.
4: கூட்டு வாங்க பார்த்தோம்னா அது வேற. அவன் வந்தா அவன் கூட நின்னு போட்டோ எடுக்கிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா
1: நிறைவேறக்கூடிய ஆசைகள் தான். அதற்கான முயற்சிகளும் காலமும் கைகூடி வரும்போது நிச்சயமா அதற்கான வாய்ப்புகள் நிறைவேறும்.
2: கண்டிப்பா. இதோட ஒரு சூப்பரான ஒரு பாடல் வருது சாமி படத்துல இருந்து, கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: இனிமையான பாடல்களோட நம்ம நிலைப்பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க ஸ்நேகிதி. நிகழ்ச்சியில் யாருக்கும் தெரியாம உங்க மனசுல இருக்கக்கூடிய சின்ன ஆசை என்ன அப்படிங்கறத எல்லாருக்கும் தெரியற மாதிரி ரொம்ப சூப்பரா சொல்லிட்டு இருக்கிறீங்க. அடுத்ததா யாரு என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: சிவகாமி சேரன் மகாதேவில இருந்து பேசுறேன்.
2: சொல்லுங்கம்மா.
1: எனக்கு என்ன முதல்ல உங்களெல்லாம் பாக்கணும், உங்க நிலையத்துக்கு வரணும்.
0: நீங்க
1: அப்புறம் அதையும் தாண்டி வந்து எனக்கு கார் ஓட்ட தெரியாது.

0: எனக்கு நான் கார் ஓட்டி நானே அந்த காரை டிரைவிங் பண்ணிட்டு போகணும் அப்படின்றதுதான் ஒரு ஆசை.
1: பாருங்க, ஈஸியா கத்துக்கலாமே.
0: மூணாவதா பிளைட்ல போனோம்
1: பாருங்க.
2: மூணு சின்ன சின்ன ஆசை இருக்கு.
0: மூணு ஆசைன்னா எனக்கு ரொம்ப.
1: ஆமா, எல்லாம் வாகன பிரியர்கள் தான், ஒண்ணு கார்ல அல்லது பிளைட்ல. சூப்பர்மா, சூப்பர். அருமையா சொன்னீங்க.
0: எங்க வீட்டுக்காரங்களுக்கு, எங்க வீட்டுக்காரங்க வந்து டிரைவரே தான். எங்க போனாலும் கார்ல தான் போவோம். எப்படியோ எங்களுக்கு ஒரு ஓசிக்காரனாலும் கிடைச்சிரு. நான் எங்க கிட்ட கார் கிடையாது.
1: சரி, அதனால அவங்க ஓட்டுனருங்கிறதுனால
0: அதனால அங்க இருந்து எடுத்துட்டு வருவாங்க. நாங்க கார்ல எல்லாம் போயிருக்கேன் வச்சிருக்கேன். ஆனா நாம சொந்தமா வச்சு அதை நானே டிரைவிங் பண்ணி போனோம். அவ்வளவுதான்.
1: சூப்பர், சீக்கிரமா ஓட்டிடலாமா?
2: ஆமா, முதல்ல லைசன்ஸ் எடுத்துருங்க மறந்துடாம.
1: சூப்பர்மா, சூப்பர். நன்றி, நன்றி,
2: நன்றி.
0: தேங்க்யூ.
2: வணக்கம்.
3: பெங்களூர் மைசூர் அரண்மனை பாக்கணும், பிருந்தாவனம் பாக்கணும். அது ரொம்ப ஆசைப்பட்டேன், அது மட்டும் கிடைக்கவே
1: மாட்டேங்குது.
2: கிடைக்காம எங்க போயிரும்?
3: இப்ப எங்க என்ன வயசுல ஆயிட்டு, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த 40-50 போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்.
1: பாருங்க,
3: எந்த குளிர்னாலும் உன்னோட வயசானவங்க எல்லாம் இருக்காங்க, நீ வந்துரு, அப்படி வந்து ஒரு பாத்துக்க போகணும்னு
1: மனசுல அந்த தைரியம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கை பாத்துருவோம், மூணாரா இருந்தா என்ன, மைசூரா இருந்தா என்ன, கிளம்பிடணும்.
3: ரெண்டுமே குளிர் பிரதேசம் தான். ஏன்னா குளிர்ல இருந்து நான் 4 மாசம் குளிர்ல இருந்து குளிர் இதுல இருந்து பழக்கம் தான் எனக்கு. அதனால அது ஒண்ணு முடியாது. நாங்க பம்பாயில போறோம், 4 மாசம் அட பனி, அட மழை, அட வெயில் தான். பயங்கர வெயிலும் அப்படித்தான் இருக்கும், மழையும் அப்படித்தான் இருக்கும், பனியும் அப்படித்தான் இருக்கும். அதனால பனி நம்ம போயிட்டே இல்ல.
2: சூப்பர்மா, நன்றி.
3: ஒன்னால பாத்துட்டு வந்துடும்.
1: கண்டிப்பா போயிட்டு வாங்க,
2: சீக்கிரமா உங்களோட ஆசை நிறைவேறும்.
1: அதாவது
2: நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் வேற, ஆனா அங்க எல்லா மக்களுமே இந்த டிஃபரெண்ட் டிஃபரெண்டான அந்த ஆசைகள் பாத்தீங்களா, ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு ஆசை
1: இருக்கு.
2: ரேடியோ ஸ்டேஷனுக்கு வரணும்னு சில பேருக்கு ஆசை இருக்குது,
1: நம்மளெல்லாம் பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க.
2: இப்பதான் தெரியுதுண்ணா ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரி எல்லாம் ஆசை இருக்குது, சின்ன சின்ன ஆசை. ஆனால் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நிறைவேறும், கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகளும் நமக்கு வந்து கிடைக்கும். நிகழ்ச்சியினுடைய அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம். ஜீன்ஸ் படத்திலிருந்து பாடலுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பரம்.
4: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTECH, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நலைபண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில் யாருக்கும் தெரியாமல் உங்க மனசுல இருக்கக்கூடிய சின்ன ஆசை என்ன அப்படிங்கறத ரொம்ப சூப்பரா சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம ஸ்நேகிதிகள். அடுத்து சொல்ல போறது யாரு? வணக்கம்.
1: வணக்கம், சிந்தாமணியில இருந்து முத்து பேசுறேன்.
0: சிந்தாமணி முத்து, சொல்லுங்க.
1: எல்லாத்தையும் ரகசியம் ரகசியம் கேட்டுட்டு வெளியில விடுதீங்க.
2: உங்க ஆசை நிறைவேறணுங்கிறதுக்காக தான் கேக்குறோம்.
0: ஒரு முயற்சி தான். இப்ப கேட்டுட்டு இருக்கவங்க கூட உங்க வீட்டுல யாராவது கேட்டுட்டு இருந்தா கூட சே பரவாயில்லையே. நம்மளுடைய யாராவது சிந்தாமணியா, அவங்க பேர் என்ன பேரு?
2: முத்து.
0: முத்து, சிந்தாமணி முத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கு, நம்ம எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு ஒரு மாற்றம் வரும்ல. அதுக்காக தான்
1: சொல்லு. பிள்ளைகள் வந்து வெளியூர்ல இருக்காங்க, பசங்க பெங்களூர்ல இருக்காங்க, அவங்களோட போய் இருக்கணும்னு தான் ஆசை. பிள்ளைகள் சொல்றாங்க, ஏமா நாங்க வந்து உன்னைய கூட்டிட்டு போக முடியாதுமா, நம்ம அதுக்குன்னு தனியா வீடு பாக்கணும், கம்பெனில இருக்கிறேன் அப்படிங்க. ஆனா அந்த மழை வெயில்னு சொல்லும் போது நமக்கு கவலையா இருக்கு. பிள்ளைகளோட சேர்ந்து போய் நம்ம அங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துக்கிட்டு அதுக்கு வேலைக்கு போயிட்டு வரட்டும் அப்படின்ற ஆசைதான் எனக்கு இருக்கு. கொஞ்ச நாளாவே பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சு இருக்கிறேன். அங்க பய பசங்களோட போய் இருக்கணும்னு தான் நினப்பு இருக்கு. வேலைக்காண்டி வெளியூர் போயிட்டாங்க, நம்ம ஊர்லயும் இருக்க முடியாது.
2: புரியுது,
1: நாம மட்டும் இங்க இருக்கமே அப்படின்னு எனக்கு அந்த ஆசைதான் மேடம் ரொம்ப இருக்கு.
2: அதே மாதிரிதான் அவங்களும் அதே மாதிரிதான் அவங்களும் ஆசைப்படுறாங்க. நல்ல ஒரு இடத்துல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வீடை பார்த்து முத்த அம்மாவை கொண்டு வந்து வைப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க.
1: நினைக்கிறாங்க
2: சரியா, சீக்கிரமா நடக்கும். சூப்பர்மா, நன்றி நன்றி.
1: ஆ சரி.

0: வணக்கம். ஆஹா, நமக்கு ரிங் அடிச்சிட்டாங்களோப்பா. அடுத்து யார் பேச போறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: பரமன் குறிச்சில இருந்து சுகன்யா.
0: சொல்லுங்க சுகன்யா. தலைப்பு
1: எனக்கு என்ன ஆசைனா, இந்த சூப்பர் சிங்கர் சூப்பர் சிங்கர் ஆகணும்னு ஆசை.
2: அப்ப சுகன்யாமா நல்லா பாடுவீங்க.
1: அதுக்கப்புறம் நடிகை திரிஷாவை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு.
2: சரி, அப்ப ஒரு பாடகியாகி அவங்க படத்துல ஒரு பாட்டை பாடுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சது, பாத்துடலாம்.
0: சூப்பர்,
2: நன்றிமா. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு நன்றி.
0: பாருங்க, ஒரு பாடகி ஆகணும்னு ஆசை இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி பாடகி ஆகி நடிகர் நடிச்சு அந்த நடிகை நடிச்சு அதே பாடலையே பாடி
2: அவங்களே சந்திச்சலாம். அவங்க பேர் கூட ஒரு நடிகையோட பேர் தான், சுகன்யான்னு பேர் வச்சிருக்கிறாங்க.
0: அதனால கண்டிப்பா அவங்களுடைய ஆசையும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒரு விளம்பரம், அதனை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
3: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTECH, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: இதே நிறப்பம் ஆகாஷ்வாணி தொடர் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz-ல சிநேகிதே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நேரம் 12:55 ஆயாச்சு.
2: ஸோ அடுத்ததா யாரு பேச போறாங்க, அவங்களுடைய சின்ன ஆசை என்ன? வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: பரமக்குள்ளேந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
2: சொல்லுங்க ராஜேஸ்வரிமா.
3: எனக்கு வந்து ஆசைப்படுறேன் கொஞ்சம் பெருசா ஆசைப்படுவேன்.
1: சரி,
3: இளையராஜா ஐயாட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு
1: ஆசைப்படுறேன்.
3: ஏன்னா அவரோட இசையில வந்த பாட்டை பூராமே நான் மாத்தி மாத்தி விழிப்புணர்வு பாடலாம் நிறைய
1: எழுதியிருக்கேன்.
3: அதை அவர்கிட்ட போட்டு காட்டிட்டு இங்க பாருங்க ஐயா, உங்க காதல் பாட்டை பூராமே நான் நாட்டுக்கு தேவையான விழிப்புணர்வு பாட்டை அப்ப எழுதியிருக்கேன் பத்தியெல்லாம், உங்க இசையை நீங்க போட்டு எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நல்லா எழுதியிருக்கேன்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்ன ஆசீர்வாதம், வாழ்த்துக்கள் சொல்றோம் நாங்க உங்களுக்கு.
3: ரொம்ப நன்றி, ரொம்ப
1: நன்றி, நன்றி.
3: அதே ஆசைப்படுறத எப்பவுமே பெருசா ஆசைப்படணும்.
1: ஆமா, அது சரி.
3: என்ன, நம்ம ஆசைப்படுறது நம்ம மனசு
1: தானே, நம்ம மனம் தானே.
3: சின்ன சின்ன குட்டி ஆசைகளைனா அதெல்லாம் வந்து இலக்கு, அந்த இலக்கு கிடையாது. இலக்கை நம்ம நோக்கி பயணம் பண்ணாதான் கெட்டாயமா அது எண்ணிய எண்ணிய அங்க எண்ணிய இதுபவர் பின்னியராக பெரிய இல்லையா? என்னத்தை நல்லா பெரிசா ஆக்க போறோமா, அடிவமைச்சுக்குறோம். பண்ணன்றீங்கப்பா.
2: நிகழ்ச்சியுடைய நிறைவான சிநேகிதி, வணக்கம்.
4: வணக்கம் சார்.
2: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: ஹலோ, காந்திமதி மேடம், நல்லா இருக்கீங்களா? ரெட்டியார்பட்டி.
2: ரெட்டியார்பட்டி காந்திமதி, சொல்லுங்க.
4: எனக்கு வந்து திருப்பதி போகணும் ஆசை, சென்னையை சுத்தி பார்க்கணும்.
1: சென்னையை சுத்தி பார்க்கணும்னு
4: நீண்ட நாள ஆசை.
1: ரெட்டியார்பட்டியை விட்டு தாண்டதே இல்ல, நமக்கு எல்லாம் பெரிய லட்சியமே சென்னை பார்க்கணும்னு தான்.
4: சூப்பர் மேடம்,
1: கண்டிப்பா
4: கூட்டிட்டு.
1: சின்ன பிள்ளையில இருந்தே ஆசை. நன்றி.

இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய சிநேகிதிகள் தங்களுடைய சின்ன சின்ன ஆசை, பெரிய பெரிய ஆசை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லி ரொம்ப ஷேர் பண்ணாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட அனைத்து சிநேகிதிகளுக்கும் நிலைப்பண்பலை 102.6 சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் ரோஜா படத்திலிருந்து.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: நேரம் மதியம் ஒரு மணி இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 இனி கேட்கலாம்.
2: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி
3: முதுகு தண்டுவட பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் முதுகு தண்டுவட மருத்துவ நிபுணர் டாக்டர் சேகர் அவர்கள்.
4: ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு வளர்ச்சி நோயும்பாங்க. நான் சொல்றது பேசிக்கா அதுதான். இப்போ ஒரு பெண்களை பொறுத்த வரைக்கும் 40 மேலேயே இந்த மெனோபாஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த ஹார்மோன் சத்துக்கள் குறையிறது. அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடியே நான் பெண்களை பொறுத்த வரைக்கும் கர்ப்ப காலத்தில் அவங்க கால்சியம் டேப்லெட் எடுக்கிறாங்களா, தாய்ப்பால் கொடுக்கும்போது கால்சியம் மாத்திரை எடுக்கிறாங்களா, இப்போ இவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தது, இவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எவ்வளோ இருக்குது, உங்க உடம்புல வெயில் எக்ஸ்போஸ் ஆகுதா இல்லையா, இவங்களுக்கு கொஞ்சமாவது உடற்பயிற்சிகள் இருக்குதா இல்லையா, இது எல்லாமே காரணமாகுது. இப்போ என்னன்னா ஒரு 40 மேலே இந்த ஹார்மோன் சத்துக்கள் இந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரோஜெஸ்ட்ரான் ஹார்மோன் சொல்லுவோம், இந்த இது குறையும் போதும் அந்த எலும்பில் இருக்கிற சுண்ணாம்பு சத்து கடகடகடன்னு வெளியே ஆரம்பிச்சிடும். ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 50-60 மேலே எதுவும் உண்டாகலாம். நம்முடைய வாழ்க்கை முறையே மாறினதுனால இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிறதுக்கு முன்னாடி ஆஸ்டியோ மலேசியான்னு சொல்லுவோம், போன் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறது விட்டமின் டி ஹார்மோன் சத்து கால்சியம் சத்து இல்லாதனால. ஸோ இதனால் என்ன ஆகும்னா இந்த எலும்போட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 சென்டிமீட்டர் இருக்கணும். அது அப்படியே சின்ன சின்ன ஃப்ராக்சர்ஸ் ஆகும், மைனர் ஃப்ராக்சர்ஸ் ஆகலாம், அப்படியே அமுங்கி போகும். வலி ஒரு சிலருக்கு ரொம்ப தெரியாது, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் தெரியும். பெண்கள் வலியும் இருக்கலாம், சில நம்ம இக்னோர் பண்ணுவோம், அதை கொஞ்சம் வேலை பார்த்தோம்னா வலிக்கும், போய் படுத்துப்பாங்க அப்புறம் வேலை பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகும்போது இந்த மைக்ரோ ஃப்ராக்சர்ஸ் சொல்லக்கூடிய மாதிரி உள்ள ஆஸ்டியோபோரோட்டிக் வெர்டிபிரல் கம்ப்ரஷன் ஃப்ராக்சர்ஸ் சொல்லுவாங்க, விசிஎஃப்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி உள்ள இந்த எலும்பு புறை நோயினால் ஏற்படக்கூடிய தேய்மானங்கள் கூட இந்த எலும்பு சத்து குறை

குறைபாடு இவை அனைத்து சேரும்போது உங்களுக்கு மொத்த ஹைட்டும் குறையும். லேடிஸ் வந்து சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கூன் விழுந்து அப்படியே அவங்க அவங்களோட ஹைட்டு குறைஞ்சி இந்த மாதிரி ஆயிடுது. இந்த மாதிரி உள்ள நோய்களும் ஏஜிங் ப்ராசஸில் உள்ளது. நல்ல மாற்று மருந்துகள் உள்ளதுன சிலது மூக்கு வழியாக எடுக்க வேண்டிய சில மருந்துகள், சில மருந்துகள் வந்து வருஷத்துக்கு ஒரு ஊசி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4000-5000 தான் விலையை வருஷத்துக்கு ஒருக்க. இந்த மாதிரி உள்ளதெல்லாம் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ், பேக் பெயின், இந்த வெர்டிபிள் கம்ப்ரஷன் ஃப்ராக்சர், இந்த மாதிரி சொல்கிற எல்லா நோய்களுக்கும் எல்லா பிரச்சனைக்குமே நல்ல தீர்வு தரும். ஃபுல் 100% அவங்க வந்து இந்த வழியே இல்லாத

0: இந்த மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா முதல் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாலே சம்டைம்ஸ் நாங்கள் சொல்லிடுவோம் அந்த போனில் வந்து நார்மலாக இருக்க வேண்டிய கால்சியம் சத்து இல்லைன்னு. ஸோ அப்போ இது வந்து அது இன்னொன்று வந்து இந்த விட்டமின் டி ஹார்மோன் டெஸ்ட் பண்ணலாம், இன்னொன்று வந்து கால்சியம் டெஸ்ட் பண்ணுவோம், இன்னொன்று அல்கலைன் பாஸ்பேட்டேஸ் இந்த மாதிரி ரெண்டு மூணு பிளட் டெஸ்ட்கள் இருக்குது. இதையும் பார்த்துட்டு இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிற கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு டெக்ஸா ஸ்கேன் ஒன்று சொல்லுவோம். நம்ம ஸ்கேன் எடுக்கிறதுலே ஒரு அது ஒரு புது மாதிரியான ஸ்கேன் அது. அதில் வந்து இந்த எலும்பு சத்து அடர்மானம் எப்படி இருக்குங்கிறத கிளியர் கட்டாக சொல்லிடும். ஸோ இந்த போன் வந்து இந்த வயசுக்கு இந்த ஏஜில் இவ்வளோ போன் அடர்த்தி இருக்கணும், அந்த அடர்த்தி உங்களுக்கு கம்மியாக இருக்குது, அது எவ்வளோ கிரேடு கம்மியாக இருக்குது. ஸோ அந்த டெக்ஸா ஸ்கேன் சொல்கிறது அது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கேன். அது நம்ம திருநெல்வேலியிலே சில அமைப்புகளில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த ஸ்கேன் பண்ணோம்னா கிளியர் கட்டாக தெரியும். பொதுவாக அந்த மாதிரி ஸ்கேன் இல்லாமலே நம்மளுடைய ஒரு பிளட் டெஸ்ட் ஒரு 2000-3000 ரூபாய்க்கு இந்த பிளட் டெஸ்ட் பண்ணாலே இதை அந்த எக்ஸ்ரேயும் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. முதுகு தண்டுவட பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் முதுகு தண்டுவட மருத்துவ நிபுணர் டாக்டர் சேகர் அவர்கள்.
2: மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி டெக் AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
3: உணர்வுகளின் வெளிப்பாடாய் இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் மீண்டும் மதிய வணக்கங்கள். நலம் தானா நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு நம்ம உடம்போட இரண்டாவது மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பை பத்தி தாங்க நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ தலைப்பை கேட்டதுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குடலில் உருவாகக்கூடிய பிரச்சனைகளும் நம்மதனுடைய அந்த அலட்சியமும் அப்படிங்கிறத பற்றி தான் விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ குடல் தான் வந்து நம்மளுடைய இரண்டாவது மூளை அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னே சொல்லலாம். இதில் நம்ம எந்த அளவுக்கு இன்றைக்கி கவனம் செலுத்துகிறோம், எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறோம், அதனால் என்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியினுடைய முதலாவது பாடல் ஆசை முகம் படத்திலிருந்து கேட்டிடையே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நலம் தானா கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6. பொதுவாக நமக்கு மனசு சரியில்லை அப்படின்னு சொன்னால் நெஞ்ச தொட்டு காட்டுவோம். ஆனால் அறிவியல் என்ன சொல்லுது தெரியுமாங்க, நம்மளுடைய மனநிலைக்கும் மூளைக்கும் அடுத்தபடியாக நம்மளுடைய வயிற்றுக்கும் அதாவது குடலுக்கும் உள்ள நேரடி தொடர்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த குடலை நம்ம எப்படி பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறத இந்த பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். நினைத்ததை முடிப்பவன் படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது.

0: 15 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: இனிமையான பழைய திரைப்பட பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க, நலம் தானா? குடல்ல உருவாகக்கூடிய பிரச்சனைகளும் அதுக்காக நம்மளுடைய அலட்சியமும் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் வந்து காரசாரமான உணவு, நேரத்துக்கு சாப்பிடாமல் இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, முக்கியமாக நமக்கு ஆகாத உணவுகளை சாப்பிட்டுட்டு அப்புறம் ஐயோ வயிறு எறிதே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இப்படி நாம் பண்ணக்கூடிய இந்த அலட்சியங்களால் தான் நாம் இன்றைக்கி நிறைய பெரிய நோய்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்துது. ஸோ குடல் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் உணவை செரிக்கக்கூடிய பை மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியில் 70% வந்து குடல் பகுதியில் தான் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த குடல் பகுதிக்கு அப்போ நம்ம எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும், என்ன மாதிரி விஷயங்களெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்கலாம்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 நலம்தான் அவுடன். குடலில் உருவாகக்கூடிய பிரச்சனைகளும் அதில் நம்ம செய்யக்கூடிய அலட்சியமும் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நலம்தான நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வாழக்கூடிய இந்த வேகமான உலகத்தில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சமையலறையை விட ஆன்லைனில் உணவு ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிகமாக ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக எண்ணெயில் பொறித்த உணவுகள், மைதா, பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அடிக்கடி தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குடல் இருக்குல்லையே, அந்த குடல் பகுதியில் உள்ள சுவர்களில் போய் அது வந்து தங்கிக்கிட்டு தான். ஸோ அப்படி தங்கும்போது இது வந்து செரிமானத்தை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாதிப்பு ஏற்படுத்துது. ஸோ செரிமானம் பாதிச்சிட்டு அப்படின்னாலே உடலில் நிறைய தொந்தரவுகள் ஏற்படுங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் பணத்தோட்டம் படத்திலிருந்து.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பி டெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: நமது திருநெல்வேலி FM ரெயின்போ 102.6 மெகா ஹெட்ஸில் இன்று இரவு 7

0: 30 மணிக்கு. இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நலம் தானா கேட்டுட்டு இருக்கிறீங்க. 1:24 நிமிடங்களில் சரிங்க, இந்த குடல் பிரச்சனை ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய உடலில் வந்து என்ன மாதிரியான ஒரு அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. பொதுவாக நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம குடலில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னு வைங்களேன், நிறைய சாக்கு போக்கு வந்து சொல்லுவோம், அதை வந்து அலட்சியப்படுத்தும் அப்படின்னே வந்து சொல்லலாம். உதாரணத்துக்கு நம்ம நெஞ்செரிச்சல், ரொம்ப நெஞ்செரிச்சல் மாதிரி இருக்குது, பித்தமாக இருக்குது, மலச்சிக்கல் மாதிரி இருக்குது, அடிக்கடி ஏற்படக்கூடிய இந்த வயிற்று போக்கு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பிரச்சனை, வாயு தொல்லை, இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் நமக்கு வந்து இடையில இடையில வரும். நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, சரி இது வந்து லைசாக வாயு தானப்பா, இந்த கொஞ்சம் வெண்ணி குடி சரியாயிரும், அல்லது இந்த இதை காயப்பொடியை கரைச்சி குடிங்கப்பா சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த பிரச்சனைகள் நமக்கு வந்து தொடர்ந்து இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த பிரச்சனைக்கான காரணம் என்னென்னு பார்க்கும்போது குடலில் ஏற்பட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தான். அதனால் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா, அது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, நம்ம உடனடியாக மருத்துவரை போய் பார்த்து ஆரம்பத்திலேயே அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டுன்னு வைங்களேன், இந்த குடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சரி பண்ணி நம்ம நல்லா எப்போவும் மாதிரி சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் பாசம் படத்திலிருந்து.

இனிமையான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 இது நலம்தானா. குடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதில் நாம் செய்யக்கூடிய அலட்சியமான விஷயங்கள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து தெரிஞ்சிகிட்டு இருக்கிறோம். பொதுவாக அந்த குடல் பாதிப்பு உள்ளவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகள் நிறைய இருக்குதுங்க. அதில் முக்கியமானது நம்ம சொல்கிறதா இருந்தால், மலத்தில் வந்து தொடர்ந்து வந்து ரத்தம் போகிறது, திடீர்னு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, அதேமாதிரி நாள்பட்ட வயிற்றுவலி, ரொம்ப நாளாக வயிற்றுவலி இருந்துக்கிட்டே இருக்கும், பசியே இல்லாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து சொல்லலாம். திடீர்னு வந்து எடை ரொம்ப குறைவாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நமக்கு அறிகுறிகள் இருக்குது அப்படின்னு சொன்னாலே, இதெல்லாம் சாதாரண பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிடக்கூடாது. இதெல்லாம் குடல் புற்றுநோயினுடைய ஆரம்ப கால அறிகுறிகளாக கூட இருக்கலாம் அப்படின்னு வந்து மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதனால் ஆரம்பத்திலே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு வைங்களேன், எதையுமே ரொம்ப சூப்பராக நம்ம வந்து குணப்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம்.

தோளுக்கும் மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ, தொட்டு தழுவிய தோளுக்கும் மாப்பிள்ளை புள்ளி.

நலம்தானா கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6 இனிமையான பாடல்களோட குடலில் உருவாகக்கூடிய பிரச்சனைகளும் அதில் நாம் செய்யக்கூடிய அலட்சியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். சரிங்க, குடல் பிரச்சனை வராமல் இருக்க நம்மளுடைய என்ன பண்ணலாம், அது நம்ம கையில் தான் இருக்குது அந்த தீர்வு அப்படின்னே வந்து சொல்லலாம். நம்ம குடலை ஆரோக்கியமாக வச்சுருக்க முதல்ல நம்ம பாரம்பரியமான உணவுகளாக இருக்கக்கூடிய வாழைத்தண்டு, கீரைகள், காய்கறிகள், முழு தானியங்கள், பழங்கள் இதெல்லாம் வந்து நம்ம தினமும் வந்து நம்மளுடைய உணவில் சேர்த்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய குடல் வந்து நல்லா சுத்தமாக ஆரோக்கியமாக இருக்கும். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் ஆலய மணிப்படத்திலிருந்து.

0: இனிமையான பாடல்களோட நம்ம நிலைப்பண்பலை 102.6 நடந்தானா கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மிகச்சிறந்த ஒரு அமுதம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பழைய சாதம் மோர் இதுதாங்க. தினமும் ஒரு டம்ளர் மோர் குடிச்சுன்னு வைங்களேன், நம்மளுடைய குடல் வந்து எப்போவுமே குளிர்ச்சியாக குளுமையாக வச்சுக்கலாம். அதே மாதிரி உடலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணீர் குடிக்கிறதும் நம்மளுடைய குடல் இயக்கத்துக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. அதனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல ஆரோக்கியமான உணவுகள், அதுவும் முக்கியமாக பாரம்பரியமாக நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தினமும் எடுத்துக்கிட்டாலே போதும், நம்மளுடைய குடல் ஆரோக்கியமாக இருக்கும். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் பலே பாண்டியா படத்திலிருந்து.
1: இந்த நிலவுக்கு ஏத்தம் இவ்வளவு ஓர வஞ்சனே,
2: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி

0: முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: கேட்டு ரசிக்கலாம் நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6
1: ஆமாங்க, உங்களுக்கு பிடித்தமான பாடலை இன்னைக்கு மதியம் 2 மணிக்கு குக்கு நிகழ்ச்சியில் நீங்க கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், இப்போ நான் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தினுடைய பெயர், உங்களுடைய ஊர் மற்றும் பெயரையும் டைப் செஞ்சு அல்லது தெளிவாக குரல் பதிவு செஞ்சும் நீங்கள் வந்து அனுப்பலாம். வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், குறிச்சுக்கிடுங்க, 944-33-60-794. நலம் தானா கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6 1:45 ஆயாச்சு. குடலில் உருவாகக்கூடிய பிரச்சனைகளும் நம்மளுடைய அலட்சியமும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். முக்கியமாக நம்ம வந்து நொறுங்க தின்றால் 100 வயசு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடிக்கடி, கேட்டிருப்பீங்க இல்லையா. நம்ம வாயில் அரைக்கக்கூடிய அந்த உணவு இருக்குங்களாங்க, அதை வந்து அவசர அவசரமாக முழுங்குவாங்க. இன்றைக்கி உள்ள சூழலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலையிலலாம் சரி போதும் போதும் அப்படின்னு சொல்லி டக்கு டக்குனு 2 இட்லியை இல்லை சப்பாத்தி ஏதோ பூரியை பிச்சு போட்டு வேகமாக போடுறது, அந்த மாதிரி இல்லாமல் நிதானமாக நல்லா வந்து குடலுக்கு வந்து அதிக வேலை கொடுக்காத அளவுக்கு உணவை நல்லா மென்று உமிழ்நீரோடு கலந்து நம்ம வந்து சாப்பிடும்போது தான் நம்மளுடைய உடலில் நல்ல ஒரு அந்த ஜீரண பிரச்சனைகள் ஏற்படாது, நல்ல சத்துக்கள் வந்து கிடைக்கும், குடல் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதனால் சாப்பிடும்போது இன்றைக்கி சண்டே இல்லையா, இவ்வளோ நிதானமாக சாப்பிடுவோம். அதே மாதிரி மற்ற நாட்களும் நம்ம கொஞ்சம் முன்னாடியே ரெடியாகி நிதானமாக நல்ல நொறுங்க தின்னு சாப்பிட்டோம்னு வைங்களேன், நாமளும் 100 வயசு ஆரோக்கியமாக இருக்கலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் கலங்கரை விளக்கம் படத்திலிருந்து கேட்கலாம்.

சூப்பரான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6 நலம்தானவுடன். நம்ம மூளையும் குடலும் வந்து ரொம்ப ஒரு நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னே சொல்லாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து அதிக மன அழுத்தம் இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய குடல் வந்து நல்லா வேலை செய்யாது. இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தும். அதாவது மனதளவில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு உறுப்புகளை பாதிக்கும்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க. நாம் நினைக்கிற மாதிரி உப்பு அதிகமாக சேர்த்தா மட்டும்தான் பிரச்சனை வரும், அல்லது சீனி அதிகமாக சேர்த்தா மட்டும் தான் பிரச்சனை வரும்னு கிடையாது. மன அழுத்தம், நிறைய டென்ஷன், எதாவது பற்றி ஒரி பண்ணிக்கிட்டு குழப்பத்திலேயே இருக்குன்னு வைங்களேன், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மளுடைய குடல் வந்து சரியாக வேலை செய்யாமல் பாதிக்குங்கிறாங்க. அதை எப்படி சரி செய்யலாம்? தியானம், யோகா, நடைப்பயிற்சி, இந்த மாதிரி நம்ம ரிலாக்ஸாக நமக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்படியே செஞ்சுன்னு வைங்களேன், நம்மளுடைய மன ரீதியாக நம்ம ஆரோக்கியமாக இருப்போம், அதன் மூலமாக நம்மளுடைய குடலும் ஆரோக்கியமாக இருக்கும். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உலகம் சுற்றும் வாலிபன்.

வயிறு கெட்டால் வாய் கெடும், குடல் கெட்டால் உடலே கெடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா நிறைய நேரங்களில்? ஆமாங்க, இனிமேல் வயிறோ குடலோ உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் அதை அலட்சியப்படுத்தாதீங்க. தகுந்த அதுக்கான மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்க. ஆரோக்கியமான குடலோட மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்ம வந்து வாழலாம். ஓகே, நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் ராமன் தேடிய சீதை படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து உங்களுக்கு பிடித்தமான பாடலை நீங்கள் கேட்கலாம். குக்கு நிகழ்ச்சியில் நம்ம நிலைப்பண்பலை 102.6 கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: FM Rainbow 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
2: இந்த 9 4 7 9 4 இந்த எண்ணுக்கு இந்த நேரத்தில் என்ன பாடலை நீங்கள் விரும்பி கேட்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த பாடல், அந்த பாடலில் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், உங்கள் ஊர், இதெல்லாம் அப்படியே டைப் பண்ணி அந்த நம்பருக்கு தட்டி விடுங்க. பார்க்கலாம் நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் சாங் இந்த நேரோட விருப்பத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலேருந்து கோமாதா பாட்டை ப்ளே பண்ணுங்கள் ஹலோ அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. நாஸ்ரேத்துலேருந்து ராஜேஸ்வரன், ராஜேஸ்வரன் நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. பாலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

ரசமான பல்களை அள்ளி வழங்கும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மகா ஹெட்ஸ்ல 2:07 நிமிடத்துல ரொம்ப ஜாலியா கேட்டு இருக்கீங்க குக்கு நிகழ்ச்சி. குக்கு நிகழ்ச்சியில அடுத்ததான் யாரும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமநாதபுரம் பாலமுருகன் மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஐ லவ் இந்தியா திரைப்படத்துல இருந்து குறுக்கு பாதையில் அந்த பாடல் வேணும் அப்படின்னு கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. பாலமுருகன், உங்க விருப்ப பாடல் இதோ.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பி டெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.
3: நமது திருநெல்வேலி FM ரெயின்போ 102.6 MHz-இல் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.
4: இல்லனாலும் வேலைக்கு போனா கூட ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறது எப்படா வரும் அப்படின்னு காத்திருப்போம். மத்த நாள் எல்லாம் கூட மெதுவா போகும், ஆனா இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ரொம்ப வேக வேகமா போயிரும் இல்லையா. இருந்தா கூட ஆறாமற அப்படியே சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸா அப்படியே சாஞ்சி உட்காந்து நமக்கு பிடிச்ச பாடலை அப்படி தட்டி விட்டு ஒரு மெசேஜ்ல எப்போ வரும் நம்ம பாட்டு அப்படின்னு காத்திருக்கிறதுல ஒரு சுகம் இருக்கத்தானே செய்யுது. அந்த வகையில் இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு சூப்பரான மெலோடி சாங் கேட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க உடையாம்புலி, அபிஷேக், அனீஷ், அருள்ராஜ். இவங்கெல்லாம் சேர்ந்து வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற படத்துலேருந்து குயில்

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிடெக் ADS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: ஆகாஷ்வாணி திருநெல் விழிவானொலி நிலையத்தின் பன்மலை 102.6 MHz-ல குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டு இருக்கீங்க. 2:20 நிமிடத்துல குக்கு நிகழ்ச்சியில மனமிரும்பிய பாடல கேட்டு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம். மெசேஜ் பண்ணுங்க 9443360794 அப்படிங்கிற நம்பருக்கு. மறுபடியும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க, 9443360794. வெயில் காலமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால தண்ணீர் நல்லா குடிங்க. வெயிலில் போயிட்டு வந்த உடனே மட்டும் குடிக்காதீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படி ஆறாமரை உட்கார்ந்துட்டு குடிங்க. நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்கு அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில் வர இருக்குது? வணக்கம், நான் தென்காசி மாவட்டம் போலாங்குளத்தில் இருந்து முத்து பேசுகிறேன். எனக்கு காலமெல்லாம் காதல் வாழ்க்கை படத்தில் இருந்து வெண்ணிலவே வெண்ணிலவே விக்க மீனமா அந்த பாடலை ஒளிபரப்பவும். கார்த்திகா மேடம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. நல்லா இருக்கிறேன் முத்து. நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் உங்களுக்காக ப்ளே பண்ணுறேன். பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

2:26 நிமிடமாகுது. ஆகாஷ்வாணி திருநெல் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மகா ஹெட்ஸ்ல குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்பிய பாடல்களை நீங்கள் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த வரிசையில அடுத்ததான் நாம கேட்கக்கூடிய பாடல் மன்னன் திரைப்படத்துல இருந்து ராஜா தி ராஜா உன் அப்படின்னு ஒரு பாட்டு வருமே, அந்த பாடலை விரும்பி கேட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. சிவ நாடனூர் மாரி உங்க விருப்ப பாடல் இதோ வந்துட்டே இருக்கு, பாடல கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6. நேரம் 2:32 ஆகாஷ்வாணி தினல் வெளிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மகா ஹெட்ஸ்ல குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியை முதல் முதல்ல கேட்கறவங்க நேருடைய விருப்பப்பாடெல்லாம் போயிட்டு இருக்குது. நம்மளும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணா நம்ம பாட்டும் ப்ளே பண்ணுவாங்கல்ல, நம்பர் சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 9443630794. மறுபடியும் சொல்கிறேன், 9443630794. இந்த எண்ணுக்கு இந்த நேரத்தில் என்ன பாடலை நீங்கள் விரும்பி கேட்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர், இதெல்லாம் அப்படியே மெசேஜ் பண்ணி டைப் பண்ணி அனுப்புங்க பார்க்கலாம். இப்போ அடுத்ததான் நாம கேட்கக்கூடிய பாடல் யாருடைய விருப்பத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்க்க நேரிலிருந்து இவாஞ்சலின், இஸ்லின், சுபிக்ஷன், வசந்தா இவங்க எல்லாரும் சேர்ந்து சொக்கதங்க பாடத்துலேருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பாடல் வந்துட்டே இருக்கு, பாடலை கீழேங்க தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: 35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: திரைப்படத்திலிருந்து சலக்கு சலக்கு சரிக சேல அப்படிங்கிற பாட்டை வாட்ஸ்அப்ல கேட்டு மெசேஜ் பண்ணிருக்காங்க. வானர்முட்டி பிரபு சுடலை தங்கலட்சுமி, நீங்க விரும்பி கேட்ட பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. பாலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

இதே நேரப்போம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz 2:43 குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டு வச்சுட்டு இருக்கீங்க. ஒரு பாடலை நம்ம அந்த பாடலோட இசைக்காக விரும்பி கேட்கலாம். அந்த பாடலை பாடின பாடகர்கள் பாடகிகள் அவங்களுடைய குரலுக்காக நாம் விரும்பி கேட்கலாம் இல்லையா? வரிகள் என்னமா எழுதியிருக்கிறாரு கவிஞர் அப்படின்னு ரசித்து அந்த கவி வரிகளுக்காக ஒரு பாடலை நாம் விரும்பி கேட்கலாம். அந்த வகையில் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு விதமான பாடல்களை தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்ததான் நான் அப்ளை பண்ண போகிற பாடல் 12B படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. இந்த பாடலை கேட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க மேலப்பாளையம் ஹுசைன். நீங்க விரும்பி கேட்ட பாடல் உங்களுக்காக இதோ.

0: 15 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நீங்க விரும்பி கேட்ட பால் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. பால் கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

நேரம் 2:53 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 குக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடல் அறிவிப்பாளர் அவர்களுக்கு வணக்கம். நாங்கள் கோவில்பட்டியில இருந்து ஆறுமுகராஜ், கணேசன், ராஜ் மாஸ்டர், மகாலிங்கம் இவங்கெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ரிதம் திரைப்படத்திலிருந்து நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண் தானா அப்படிங்கிற பாடல் போடவும், ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்குறோம், தயவு செய்து பாடல் போடுங்கள், நன்றி வணக்கம் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுடைய விருப்ப பாடலோடு இன்றைய குக்கு நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். மகளே, இதுவரைக்கும் உங்கள் மன விரும்பிய பாடல்களை கேட்டதில் உங்களுக்கு மகிழ்ச்சியை வழங்கியதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. நிகழ்ச்சியை மகிழ்ச்சியாய் வழங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் செல்ல தோழி கார்த்திகா. பாடல் பாடலை தொடர்ந்து 3 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து மணித்திருநாடு நிகழ்ச்சி. இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தமிழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று சென்னை வந்து சேர்ந்தார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் ஆகியோர் அவரை வரவேற்றனர். இஸ்ரேலுடனான நல்லுறவு மேலும் வலுவடைய வாய்ப்புள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலை அவமதித்த காங்கிரஸ் இதற்காக மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் நினைவு தினத்தையொட்டி அன்னாருக்கு தலைவர்கள் பலர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பட்டாசு தொழிலை பாதுகாக்க தாவக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். துருக்கி ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்விகா நாயர் வெண்கலப்பதக்கம் வென்றார். காலையில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2 நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 307 ரன் எடுத்துள்ளது. பிரவுன்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவேக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நீங்கள் இணைந்திருப்பது நம்ம நிலைப்பண்பலை 102.6. பாரதத்தின் பெருமை பேசும் மணி திருநாடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம் பார்க்க போகும் பெருமையான ஒரு இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொடைக்கானல் மலைப்பகுதியினுடைய அந்த இயற்கை விவசாயம் பற்றி தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இனிமையான பாடல்களோட நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் அன்பே ஆறுயிரே. படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரம்.
2: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: மணித்திருநாடு கேட்டுட்டு இருக்கிறீங்க. கொடைக்கானல் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இயற்கை விவசாயம் பத்தி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். நம்ம நாட்டில் பல வகை காலநிலைகளும் வளம் கொழிக்கக்கூடிய நிறைய மலைப்பகுதிகளும் வந்து இருக்குதுங்க. ஸோ இதுதான் நம்ம நாட்டினுடைய ஒரு புனிதமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் தென்னகத்தின தலை சிறந்த மலை மணிமகுடமாக இருக்கக்கூடியது வந்து நம்மளுடைய கொடைக்கானல் மலை தான். இந்த மலையினுடைய அந்த இயற்கை விவசாயம் நம்மளுடைய நாட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு உணவு செழுமைக்கும் சூழலினுடைய அந்த பாதுகாப்புக்கும் எவ்வளவு கண்டிப்பாக ஒரு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட முடியும். நம்மளும் நிறைய நேரங்களில் கொடைக்கானல் போயிருப்போம் பார்த்திங்களா. அங்கே அதிகமாக நம்ம வந்து பார்த்து ரசித்த இடங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது தான். என்ன இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பாடலுக்கு பிறகு காதலர் தினம் படத்துலேருந்து பாடல் வருது.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நமது திருநெல்வேலி FM ரெயின்போ 102.6 MHz இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.
2: மணித்திருநாடு கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6 கொடைக்கானல் மலைப்பகுதியினுடைய அந்த இயற்கை விவசாயம் பத்தி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னோம் இல்லையா. கொடைக்கானல் மலைப்பகுதியில் பயிர் செய்யப்படக்கூடிய இந்த பூண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது மலைப்பூண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரசாயனம் இல்லாமல் வளர்க்கப்படக்கூடியதுங்க. இந்த பூண்டுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அந்த புவிசார் குறியீடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து நம்மளுடைய நாட்டிற்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லை, மலைக்கோசு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, ப்ளம்ஸு, அவைக்கோடா, பேரிக்காய், இந்த மாதிரியான பல பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் வந்து கொடைக்கானல் மலைப்பகுதியில் விளையக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருட்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு காய் கனியிலுமே அந்த இயற்கையினுடைய அந்த தூய்மை வந்து நிறைந்திருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும், அங்கே போயிட்டு அதை எடுத்து சாப்பிடணும் போல் இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப சுவையாகவும் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயமாகவும் அந்த இயற்கை விவசாயத்தினுடைய மகத்துவம் நமக்கு அங்கே போகும்போது ரொம்பவே தெரியுங்க. ஓகே, நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உன்னாலே உன்னாலே படத்துலேருந்து.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
1: இனிமையான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க மணி திருநாடு நிகழ்ச்சியில. கொடைக்கானல் மலைப்பகுதியில் இயற்கை விவசாயம் பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். கொடைக்கானல் மலைப்பகுதியில் பாரம்பரிய உழவு முறையில் வந்து விவசாயம் செய்கிறதால செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் இந்த மாதிரியான மருந்துகள் வந்து அங்கே வந்து பயன்படுத்துறதில்லைங்க. தொழு உரம், மண்புழு உரம், அதுக்கப்புறம் இந்த இலைதலை கழிவுகள், பஞ்சகாவியா இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தி இயற்கையான முறையில் வந்து விவசாயம் செய்கிறாங்களாம்.

இனிமையான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 இது மணித்திருநாடு. கொடைக்கானல் மலைப்பகுதியினுடைய இந்த இயற்கை விவசாயம் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த மலைப்பகுதியினுடைய இந்த செங்குத்தான மலைப்பகுதியில் பார்த்திங்களா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நிலத்தை வந்து சரிவிகித அடுக்காக வந்து அமைச்சிருப்பாங்க. மண் அரிப்பை தடுத்து விவசாயம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இங்கே வந்து இருக்கக்கூடிய இந்த மலை விவசாயிகளுடைய தொழில்நுட்பம் அப்படிங்கிறத வந்து நம்ம நேரில் போய் பார்த்துணும் எங்களேன், நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதிரியான மலைப்பகுதிகளில் இந்த அளவுக்கு விவசாயம் பண்ண முடியுமா, இவ்வளோ சிறப்பாக அதுவும் இயற்கையான முறையில் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து நம்ம நேரில் போய் பார்க்கும் பொழுது நமக்கே ரொம்ப வியப்பாக இருக்கும்.

15 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: தவறாய் ஒன்றும் செய்யாதே.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கிளிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

3:32 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கொடைக்கானல் மலைப்பகுதியினுடைய இந்த இயற்கை விவசாயம் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த மலைப்பகுதியில் செய்யக்கூடிய இந்த ரசாயனம் இல்லாத இயற்கை காய்கறி இருக்குல்லங்க, இது வந்து நமக்கு உணவே மருந்தாக பயன்படுது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, உணவே மருந்து. அதே மாதிரி தாங்க முக்கியமாக மலைப்பூண்டு இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி நம்மளுடைய இதயத்திற்கு நல்ல ஒரு வலிமை சேர்க்குமா, அந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்த ஒரு இயற்கை விவசாயம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் நடக்குது.

இனிமையான பாடல்களோட நம்ம நிலைப்பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மணித்திருநாடு கொடைக்கானல் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை விவசாயம் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த மலைப்பகுதியில் செய்யக்கூடிய அந்த இயற்கை விவசாயம் பண்ணுறதால பறவைகள், பூச்சிகள், தேனீக்கள் இந்த மாதிரியான இயற்கை உயிரினங்கள் வந்து அழியாமல் பாதுகாக்கப்படுதுங்க. முக்கியமாக ஏன்னா இந்த தேனீக்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு அதிகமாக இருந்தால் தான் மகரந்த சேர்க்கை வந்து சிறப்பாக நடக்கும். முக்கியமாக மலைக்காடுகள் வந்து நல்லா செழித்து நல்லா மழை வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் நமக்கு வந்து இருக்கும் இல்லையா. ஸோ பாருங்களேன், இயற்கை விவசாயம் பண்ணுறது மூலமாக எப்படி நம்மளுடைய சார்ந்த பிற உயிரினங்கள் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுது, அதன் மூலமாக நம்மளுடைய இயற்கை விவசாயத்திற்கும் நம்மளுக்கும் பல்வேறு விதங்களில் இயற்கை வந்து நமக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயத்தை கொடுக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, நாமளும் இந்த மாதிரியான இயற்கையான விஷயங்களை நம்மளுடைய வீட்டு பகுதிகளில், நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டு தோட்டத்தில், மாடி தோட்டம், இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் இயற்கையான முறையில் ஒரு காய்கறிகளையோ செடிகளையோ நம்ம வளர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

கொடைக்கானல் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை விவசாயம் பற்றி தான் மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் சரியாக 3:45. இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த இயற்கை விவசாயம் அப்படிங்கிறத வந்து நோக்கி நிறைய பேர் வந்து போயிட்டுருக்குறோம், நிறைய பேர் மாறிட்டே இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் காலங்காலமாகவே இயற்கையோடு இணைந்து விவசாயம் செய்யக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. அதுலேயும் கொடைக்கானல் மலைகளில் கேட்டிங்கன்னா அந்த இயற்கை விவசாயம் உலகத்தரத்திலே நிறைய விஷயங்கள், அதாவது சுற்றுச்சூழலை பாதிக்காத ஒரு விவசாயத்திற்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இந்த கொடைக்கானல் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய இயற்கை விவசாயத்தை நம்ம வந்து சொல்லலாம்.

0: வந்த உங்கள
1: நோஸ் தான் கொஞ்சம் ஓவர் சைஸ். இட்ஸ் ஓகே மா, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிப்போம்.

11:50 ஆயாச்சு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலை பண்பலை 102.6 இனிமையான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க. மணி திருநாடு. ஆமாங்க, கொடைக்கானல் மலை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை விவசாயம் சார்ந்த விஷயங்கள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். முக்கியமாக நம்ம கடைசியாக சொன்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயமாக இன்றைக்கி உள்ள தேவைக்கு இருக்குது. அதனால் மக்களே, கொடைக்கானலை போன்று நாம் அனைவரும் அனைத்து இடங்களையும் வந்து இந்த இயற்கை விவசாயத்திற்கு வந்து ஆதரவு அளிக்கணும். ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, முக்கியமாக நம்ம வீட்டு மாடியில் கூட நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இயற்கை விவசாயம் செய்யலாம். நம்ம வீட்டில் என்ன இடம் இருக்குதோ, இடமே இல்லட்டனா கூட ஒரு தொட்டியில் செடி வச்சு நம்ம சொல்கிற வளர்க்கணும் இல்லையா, அதே மாதிரி தாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய இயற்கை விவசாயத்தை சார்ந்து நம்ம பண்ணும்போது நம்மளுடைய அந்த பாரம்பரிய மிக்க விதைகள் மண்ணை வந்து மண் வளத்தையும் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற விஷயம்தான் இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கிட விஷயம். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் டூயட் படத்திலிருந்து.

0: மனிதநாடு நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு மனிதநாடு நிகழ்ச்சியில் கொடைக்கானல் மலைப்பகுதியினுடைய இயற்கை விவசாயம் சார்ந்த நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து பொதிகை தும்பி.
1: வணக்கம். செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இஸ்ரேல் உடனான நல்லுறவு மேலும் வலுவடைய வாய்ப்புள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலை அவமதித்த காங்கிரஸ் இதற்காக மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார்.

வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் நினைவு தினத்தையொட்டி அன்னாருக்கு தலைவர்கள் பலர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பட்டாசு தொழிலை பாதுகாக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு பாமக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் அமமுக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். துருக்கி ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்விகா நாயர் வெண்கலப்பதக்கம் வென்றார். காலையில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2 நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 361 ரன் எடுத்துள்ளது. பிரவுன்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எட்டுக்கும் பட்டை கிளப்பணும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலை பண்பலை 102.6 வந்தாச்சு பொதிகை தும்பி. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் ஜாலியாக எங்ககிட்ட கேள்வி கேட்கலாம், நாங்களும் அதே மாதிரி உங்ககிட்ட நிறைய விஷயங்களை ஜாலியாக சின்ன சின்ன விஷயங்களை வந்து கேள்விகளாக கேட்போம், நீங்கள் ரொம்ப ஜாலியாக பதில் சொல்லலாம். இன்னைக்கு பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் பேசுறதுக்கு உங்க கூட இணைந்திருக்கிறோம் நான் உங்கள் பாசமிகு முக்குடல் பூபாலன்,
2: தங்க கல்யாணி.
1: நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆர்வம் உள்ளவங்க கால் பண்ணலாம், 0462-256-1132 அதாவது பொதிகை தும்பினாலே நம்ம நேர்களை அடுத்து டக்கு டக்கு டக்குன்னு லைனுக்கு வர ஆரம்பிச்சிருந்தாங்க இல்லையா,
2: நம்ம வந்துட்டோம்ல
1: அது ஒரு பக்கம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் நேயர் யாரு, எங்க பேச போறாங்க? வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யாரு எங்க பேசுறீங்க?
3: வணக்கம் சார், வடகர்னூர் மாணிக்கவாசகம் பேசுறேன்.
1: மாணிக்க வாசகம் சார், நல்லா இருக்கீங்களா?
2: மண்ணுக்குள்ள
1: இருப்பான், மண்ணுக்குள்ள நடப்பானா?
3: மண்ணுக்குள்ள இருப்பான்,
1: தரையில நடப்பான்,
3: தண்ணிக்குள்ளே இருப்பான், தரையில தண்ணியிலே நடப்பான்.
2: பாம்பு?
3: இல்ல,
1: நீங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் நினைச்சீங்களோ?
2: ரொம்ப ஈஸியா இருக்கும் நினைச்சேன்.
1: மாணிக்க வாசகம் சார் வந்தாலே அது வேற மாதிரி
2: கஷ்டமா தான் இருக்குமோ?
1: ஏதாவது க்ளூ கொடுக்கலாமா? மாணிக்க வாசகம் சார்,
3: ஈஸிதான்
1: உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஈஸிதான்.
2: மண்ணுக்குள்ள இருப்பான், தண்ணில நடப்பான், தரையில இருப்பான், தரையிலயும் நடப்பான்,
3: தண்ணிக்குள்ள இருப்பான், தண்ணில நடப்பான்.
2: சொல்லுங்க பாப்போம், க்ளூஸ் கொடுங்க.
3: மழை நேரத்துல அது இருக்கும், மழைக்கு தான் அது அதிகமா இருக்கும்.
2: தவளையா?
3: அதேதான்மா.
2: எப்பாடா, பாம்பு இல்லனா தவளை தான் கெஸ் பண்ண.
1: கரெக்ட்,
3: பாம்பு தண்ணில நடக்காது. இல்ல
2: நடக்காது, நீங்க அது ஒருவேளை கால் இருக்கறதா நினைச்சிட்டு அது நீந்தி போகும்ல, அத சொல்றீங்களோன்னு
3: நினைச்சிட்டு.
2: அப்பாடா, தேங்க்யூ, குடுத்துட்டாங்க.

0: சரி,
1: கேட்டதுக்கே சந்தோஷமா இருக்கே.
0: ஆமா
1: ஆமா,
0: இப்ப நான் ஒன்னு கேக்கட்டுமா? நீங்க வந்து, ஆமா நீங்க முக்கியமா ஒருத்தருக்கு வந்து ஃபோன் பண்ண வேண்டியிருக்கு அவசரமா, சரிங்களா? ஃபோன் பண்ணியே ஆகணும், ஆனா உங்க ஃபோனை எங்கேயோ வச்சிட்டீங்க.
2: சரி,
0: ஃபோனை மறந்து வச்சிட்டீங்க, கண்டிப்பா ஃபோன் பண்ணணும். என்ன பண்ணுவீங்க?
2: ஃபோன் பண்ணணும்னா பக்கத்துல நண்பர் இருப்பாங்க, அவங்ககிட்ட வாங்கி ஃபோன் பண்ணிடுவேன்.
0: சரி, அவர் நம்பர் உங்களுக்கு மறந்து போச்சு, செல்ல தான் இருக்குது.
2: அது ஏன் செல் நம்பர் எனக்கு

0: உடனே போனை எடுத்துருவேன்.
1: சரி, நீங்க நீங்க போன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆளோட போன் நம்பர் உங்ககிட்ட இல்ல?
0: அந்த ஆள் நம்பர் யார்கிட்ட இல்லையோ?
1: ஆமா, உங்க மனசுல இல்ல, போன்ல தான் இருக்குது, போன் வேற காணல.
0: ஒன்னும் பக்கத்து நண்பர்கிட்ட அவங்க நம்பரை கேட்பேன்.
1: சரி, சூப்பர், நல்ல பதில் சொன்னாங்க. நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
0: நன்றி சார்.
2: டாஸ்க் கொடுத்துருக்கீங்களா நீங்க உங்களுக்கு?
1: ஆமா, இந்த சூழ்நிலையில நீங்க
2: என்ன பண்ணுவீங்க?
1: அவங்க வந்து சொல்லிருக்காங்க. நன்றி.
0: சத்திர மார்க்கெட்லாம் இருக்கேன்.
1: அப்படியா? சரி, ரைட்.
0: ராகினி மார்க்கெட்.
2: அதான் ஈவினிங் ட்ரெயின் ஏறினா கூட காலையில போய் பிடிச்சி நம்பரை வாங்கிடுவாங்க அவங்க.
0: ஆமா,
1: நன்றி சார் நிகழ்ச்சியில.
2: மார்க் அவங்களுக்கு தான்.
0: காய்கறிகள் நிறைய வந்திருக்கு, ஓட பண்ணிடலாம்.
1: ரைட் ரைட் ரைட். நன்றியா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
0: காய் கொண்டு போயிருக்கோம்.
1: நன்றி நன்றி. சூப்பராக பேசினாங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்ததான் நம்ம முதலாவது ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். தக் லைஃப் படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பிடெக், AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
2: கொதிக்கு தும்பி கேட்டுட்டு இருக்கிறீங்க அட்டகாசமான பாடல்களோட நம்ம நிலைப்பண்பலை 102.6ல அடுத்ததான் யாரு விளையாட போறாங்க கேட்டலாமா? வணக்கம் வணக்கம், இணைப்புல யாரு இங்கிருந்து பேசுறீங்க? பேசுவதற்கு தயக்கமா? வணக்கம்
3: வணக்கம்
2: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
2: முள்ளக்காடு பாபு சார், சொல்லுங்க.
4: நைட்டு வீட்டுல வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, ஓகேங்களா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா, தாத்தா வந்து கீழே ஃபுல்லா அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்காங்க. இப்போ மாடியில வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, மாடியில இருக்கிறவங்க கீழே ஏதோ திருடங்க தான் வந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டாங்க.
3: ஓகே,
4: இப்போ போலீஸ் வந்தாச்சு.
3: ஓகே,
4: இந்த சிச்சுவேஷனை எப்படி சமாளிப்பாங்க?
3: போலீஸ் வந்துச்சுன்னா திருடங்க தான் நினைச்சு ஃபோன் பண்ணி சொல்லிருப்பாங்க.
4: ஆமா, ஆனா கீழே வந்து தாத்தா வந்து
3: தண்ணி
4: தான் வந்து எங்க இருக்குன்னு தேடி எடுக்கிறதுக்காக அவங்க வந்து அங்கங்க நடமாடி இருக்காங்க. வீட்டு வாசல்ல வந்து போலீஸ் நிக்காங்க, தாத்தாவையும் சமாளிக்கணும்.
2: என்ன செய்ய போறீங்க?
4: சமாளிக்கணும். அதுதான், அதை எப்படி சமாளிப்பீங்க? சமாளிங்க.
3: தாத்தாவையும்
4: காப்பாத்தணும்.
2: என்ன செய்வீங்க?
4: சொல்லுங்க.
3: எத்தனை மணிக்கு
2: அந்த ஊர் பேர் கேக்கீங்களா?

0: ஆமா சுற்றுலா தலத்தோட ஊரு.
1: சுற்றுலா தலத்தினுடைய
2: எங்க இருக்கு? இந்தியா ஃபுல்லுமா அதுவா?
0: தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்கு. பெரும்பாலும் தமிழ்நாட்டை
2: கேட்பேன். தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு.
0: தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு. அதாவது கடைசி ரெண்டு எழுத்து வந்து ஒரு திரைப்படத்தோட பேரு.
1: ஓ, கடைசி ரெண்டு எழுத்தா?
0: ஆமா, ரெண்டு எழுத்து திரைப்படத்தோட பேரு. முதல் ரெண்டு எழுத்து வந்து பொதுவா நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு ஆள் கூப்பிடணும்னா ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி எழுத்து வரும்.
2: சூப்பர்,
1: ரொம்ப அருமையான கேள்வி கேட்டாங்க. நீங்களும் சூப்பரா வந்து பதில் சொல்லிட்டீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு சூப்பரான பாடலை கேட்டுட்டு மறுபடியும் நேர்கள்ட்ட நம்ம வந்து விளையாடலாம்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: போதிகை தும்பி கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 ரொம்ப சூப்பராகவே விளையாடிட்டு இருக்கிறாங்க நேர்கள். அடுத்து யார் விளையாட போறா? வணக்கம் வணக்கம், இணைப்பில் யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: மீனாட்சிபுரத்திலிருந்து
1: யாழினி, இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா? ஓகே சொல்லுங்க, நீங்க முதல்ல கேக்குறீங்களா அல்லது கேள்வியை நாங்க முதல்ல கேக்கட்டுமா? நாங்க கேக்கட்டுமா? சரி, உங்களுக்கு ஒரு சின்ன விடுகதை. சரியா, என்னன்னா பூப்பூவா இருக்கும் ஆனா தலையில வைக்க முடியாது. ஆமா, பூப்பூவா இருக்கும் ஆனா தலையில வைக்க முடியாது, அது என்ன? கண்டுபிடிச்சிடலாமே, ஈஸியா, ரொம்ப ஈஸியானதுதான்
2: நினைக்கிறேன்.
1: க்ளூவா, இது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இன்னைக்குள்ள குழந்தைங்க, அதுவும் முக்கியமாக திருவிழா கடைகள் பஜார் பக்கம் போயாச்சுன்னா சாயந்தரம் டைம் இதைத்தான் விரும்பி வாங்கி வாங்கி வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க.
2: பாப்கார்னா?
1: இல்லை, என்ன, வீட்லேயும் செஞ்சு சாப்பிடுவாங்க நல்லா ஃப்ரை பண்ணி. அதனுடைய முதல் எழுத்து கா, அதனுடைய முதல் எழுத்து கா, நெடில். கண்டுபிடிக்க முடிஞ்சதா? கா கா, முதல் எழுத்து கா. கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டீங்க, அதுக்கு பக்கத்திலேயே இன்னொன்று
2: என்ன
1: இருக்கும்? சின்ன காலம்.
3: அது எங்க?
1: அதாவது அதனுடைய அந்த அந்த பேரோட கடைசி முடிவு வந்து ஃப்ளவர்னு முடியும். இப்போ சொல்லுங்க.
3: காலிஃப்ளவர்.
1: காலிஃப்ளவரே தான்.
2: காலிஃப்ளவர். ஓகே ஓகே, சரி சரி. காலிஃப்ளவர். ஓகே.
1: பூப்பூவா இருக்கும் ஆனா தலையில வைக்க முடியாதுல?
3: வைக்க முடியாது.
2: ஆமா கண்டிப்பா.
1: ஆனா டேஸ்டா இருக்கும் சாப்பிட. சரி, இப்போ நீங்க
3: கேட்டல விட்டுட்டாங்களே, இந்த காலிஃப்ளவர் இனிமேல் மறப்போமா?
2: கண்டிப்பா வரங்க மாட்டேன்.
3: அதானே, நீங்க கேளுங்க கேள்வியே.
2: பானம் மழை வர்றதுக்கு முன்னாடி பானம் எப்படி இருக்கும்?
1: இது கடி ஜோக் நினைக்கிறேன்.
3: அதான் நினைக்கிறேன், அப்படியே தான் இருக்கும்.
1: அப்படியே தான் இருக்கும். நல்லா வாங்கிட்டு கடி ஜோக்குன்னு சுதாரிச்சிட்டிங்களா? மழை வர்றதுக்கு முன்னாடி வானம் எப்படி இருக்கும்?
2: எப்படி இருக்கும்?
1: கருப்பா இருக்கும். இல்லையா?
2: இல்ல,
1: அப்படியே தான் இருக்கும் சொன்னாங்களே, அதுவும்
2: காணப்படும்
3: வானிலை அறிக்கை வாசிச்சிருவோம். நீங்களே சொல்லுங்க.
1: ஐயோ தெரியல.
2: மானம் மழை வர்றதுக்கு முன்னாடி மழை வராம இருக்கும்,
1: அவ்வளவுதான்.
3: காலிஃப்ளவர் விட மோசம் இது.
1: எனக்கு முடியல,
3: உங்களுக்கு இது தேவைதான்.
1: காலிஃப்ளவர் கேட்டதுக்கா?
3: மழை வராம தானே இருக்கணும்.
1: ஆமா,
2: ரொம்ப
1: நேயர்களும் நம்ம கிட்ட பேசுவாங்க. திருச்சம்பலம் படத்துல இருந்து

0: யாரு?
1: தாய் கிழவி.
0: ஏன் கோச்சிட்டு போதியா?

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நான்கு மணி 30 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. பொதுகை தும்பி கேட்டுட்டு இருக்கிறீங்க. அட்டகாசமான பாடல்களோட அடுத்து யார் விளையாட போறாங்க கேட்டலாம். வணக்கம் வணக்கம், இணைப்புல யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
3: நலமா கேள்வி கேளுங்க.

0: தினமும் என்னை கொன்றாலும் மறுபடியும் பிறந்து வருவேன்.
1: ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே அடிச்சிட்டீங்களே மார்க்க.
0: தேங்க் யூ. ஒருத்தன் உயிரே இல்லாம சுத்திக்கிட்டே இருக்கான், சரின்னு கிட்ட போனா புசு புசுன்னு மூச்சு மட்டும் வருது. ஆஹா,
1: காத்தும் இல்லை.
0: அதுக்கு மேல டிஸ்டர்ப் பண்ணனா பயங்கரமா வீல்டு கத்திடுவான்.
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீங்க ஏதாவது க்ளூ கொடுங்க. இன்னும் வேற ஏதாவது க்ளூ கொடுக்க முடியுமா?
0: வேற க்ளூ எதை கொடுக்கறது? கிட்ட போனா புசு புசுன்னு மூச்சு வரும், அதுக்கப்புறம் திரும்பியும் நம்ம கிளம்புறாங்களே அப்படின்னு போனால் பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டே போவாங்க.
1: சரி, இது பொருளா ஒரு உயிரினமா?
0: உயிர் இல்லைன்னு முதலே சொல்லிட்டேன்.
1: ஆமாம், உயிர் இல்லைன்னு சொல்லிட்டீங்களா? சரி, வீட்டில் இருக்குமா பொருள்?
0: வண்டி ஹார்னு
1: தான். இல்லையே,
0: கிட்டத்தட்ட வந்துட்டீங்க,
1: பக்கத்தில் வந்துட்டீங்க. கொஞ்சம் திரும்பி பாருங்க, கரெக்டாக
2: இருக்கான்ட்டு.
0: வண்டி ஹார்ன் தான், புகை வண்டி.
1: ஆஹா, சூப்பர் சூப்பர், நன்றிமா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. நம்பி, அதாவது நல்ல விடுகதைகள் கேட்டாலும் எளிமையாக இருந்தாலும் சில விஷயங்களில் நிறைய க்ளூ கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் க்ளூ கொடுத்தாலும் கண்டுபிடிக்க முடியாத சில விடுகதைகள் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நீங்கள்
0: சொன்னது.
1: ஓகே, நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் நம்ம வீட்டு பிள்ளை படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது.
3: தங்க தான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதான் ஐயோ என்னால் தாங்கவே முடியும். நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் என் முன்னாலே நிற்கிறேன். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும்.

நீ எனக்கு கொடுத்த வாழ்க்கையை விட

0: என்னடா தங்க,
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பி டெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
2: எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பொதிகை தம்பி.
3: அண்டகாசமா நேர்கள்லாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க, அடுத்து யார் விளையாட போறாங்க கேட்டலாம். வணக்கம்.
4: நீங்களும்
3: அப்படியா?
2: ஓ,
5: அவங்க ஸ்டூடண்ட் கதை தான் அவங்க கிட்ட சொல்லுது.
3: ஓ, சூப்பர் சூப்பர், ரொம்ப மகிழ்ச்சி. சரி, இப்போ நீங்க கேள்வி நீங்கள் கேட்கிறீர்களா அல்லது நாங்கள் கேட்கட்டுமா?
5: நீங்களே கேளுங்கள். முதல்ல
3: நான் முதல்ல ஒரு கேள்வி, அதாவது பாடலினுடைய இடைப்பட்ட ஒரு வரியை சொல்றேன், சரியா?
5: ஆ சரி.
3: நீங்க வந்து அது என்ன பாடல் அப்படினு சொல்லி கண்டுபிடிக்கணும்.
5: ஆ சரி.
3: இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த அன்னையே, உனது அன்பு பார்த்த பின்பு அதை விட வானம் பூமி ஆகும் சிறியது. ரொம்ப எளிமையான பாடல்.
5: அம்மா என்று அழைக்காத உயிரில்
3: இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை அந்த பாடல் இல்லை இல்லை.
5: நானாக நான்
3: இல்லை இல்லை இல்லை இல்லை.
5: ஒரு குழு கொடுங்க சார்.
3: அந்த பாடலை நான் ராகமாக பாடி காமிக்கிறேன், நீங்கள் வந்து கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு.
5: ஆ சரி சார்.
3: இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த அன்னையே, உனதன்பு பார்த்த பின்பு அதை விட வானம் பூமியா சிறியது. ஆ, எஸ் ஜே சூர்யா வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாப்ல. அதான் காலையில். இப்ப சொல்லுங்க. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொடும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா.
2: அச்சச்சோ, மார்க் யாருக்கு? சாருக்கு
3: தான். சரி, இப்போ நீங்க கேளுங்க.
2: நீங்க கேளுங்க.
5: இன்னைக்கு எல்லார் வீட்லயும் கடைசி ஆடிமா?
2: ஓ, அதனால நான்வெஜ் கிடையாது. கோழி கிடையாது, சோறு தின்னு நாளாச்சு, கோழி தின்னு நாளாச்சுல வந்தீங்க. நானும் அதான் கேட்டேன்.
5: சாப்பிடல, வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டாங்க. ஏப்பம் வரும்போது வெறும் கறி மசாலாவதான்
2: வாட வருது. அதனால
5: இப்ப வேற ஒண்ணும் இல்ல, நம்ம சாப்பிடக்கூடிய ஐட்டம் இருக்குல்ல, 21 ஐட்டம் நீங்க சொல்லணும்.
2: எம்மாடி, யார் சொல்லணும்?
5: மிளகு,
2: சீரகம், காயம்,
3: சாப்பாடு,
2: சாப்பிடக்கூடிய பொருளா?

0: தட்டை முறுக்கு போலி அது என்னது கொளக்கட்டை அதுலயே பால் கொளக்கட்டை அப்புறமா பணியாரம் போலி சொல்லிட்டேனா லட்டு ஜாங்கிரி வடை பாயசம் அவல் பொரி
1: அப்பளம் ஊறுகாய்
0: அப்பளம் ஊறுகாய் திங்கிற பொருளா சொல்லணும் முறுக்கு சீடை காரச்சவ்வு இனிப்பு செவ்வு அப்புறமா ஓமப்பொடி மிக்சர்
1: பூந்தி
0: பூந்தி லட்டு முதலே வந்துட்டா சரி தெரியாம சொல்லிட்டேன் சரி லட்டை உதுத்து பூந்தி ஆக்கிக்கிட்டோம்
1: மைசூர் பாகு
0: மைசூர் பாகு அதுலயே பால் பேடா காஜு கட்லி
1: இப்படிலாம் இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியுது காஜு கட்லி கிச்சி கட்லின்னு ஏதோ சொல்லுதாங்க சரி
0: அல்வால எல்லா வகையும் அல்வா பால்கோவா வந்துருச்சா 21 அப்பாடா தெய்வமே செய்ன கொண்டாங்க நாங்களே பெயிண்ட் அடிச்சுக்கிறோம்
2: ஏமா இன்னொன்னு என்ன தெரியுமா எல்லாருமே இப்ப சாப்பிடாத பொருளா சொல்லிருக்க நிறைய பேர் சுகர் நீங்க என்ன சொல்லணும் தக்காளி சாதம் லெமன் சாதம் புளியாதர பிரியாணி
0: ஒரே நல்ல திங்காதீங்க வாங்கி வச்சு டேஸ்ட் பாருங்க அளவா சாப்பிடுங்க ஒண்ணும் செய்யாது ஒரு கிலோவை வாங்கி ஒரே நாள்ல இன்னைக்குதான் கிடைச்சதுன்னு சாப்பிட்டா அப்புறம் டாக்டர் தான் செய்வாங்க 100 கிராமுக்கு வேலை வாங்கிட்டு போக கூடாது வீட்டுக்கு அதிகபட்சம் 4 கிலோ இருந்தா
2: எங்க ஒரு ஸ்வீட் கடையில நேத்து பயங்கர கூட்டம் போட்டு 600 பேர் லைன்ல நின்னாங்க
0: சரி
1: ஐயப்பா 600 பேரா
0: 600 பேர் லைன்ல இருந்தாங்க
2: எதுக்கு தெரியுமாமா
0: எதுக்கு
2: 1 கிலோ மைசூர் பாக்னா ஒரு சுத்தியல் ஃப்ரீ
0: சுத்தியல் ஃப்ரீ வேண்டாமே
1: நான் கேள்விப்பட்டேன் 1 கிலோ மைசூர் பாக் வாங்கினா ஒரு 1 கிலோ மிச்சர் ஃப்ரீன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இங்க என்னடா
0: சுத்தியல் ஃப்ரீயா
1: சூப்பர் நன்றி சார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப அற்புதமாக வந்து பேசினாங்க கலகலப்பாக நிறைய விஷயங்களை பற்றி சொன்னாங்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இதே மாதிரி இன்னும் அடுத்த நேரத்தை நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது தலைவன் தலைவி படத்துலேருந்து

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி டெக் AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: புதிய தும்பி கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6. அடுத்ததா யார் விளையாட போறாங்க கேட்டுலாம். வணக்கம்.
2: வணக்கம், யாரீங்க இந்த பேசுறீங்க?
1: வணக்கம் சார், இணைப்புல இருக்கீங்க?
3: வணக்கம், இணைப்புல வந்து நீங்க பேசலாம்.
1: நீங்க பேசுறது?
2: நான் பேசுறது 2 நிமிஷம் கழிச்சு கேக்குது.
1: வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: செங்குளத்துல இருந்து பேசுறேன்.
1: செங்குளம்? செங்குளத்துல இருந்து யாரு?
3: சொர்ணம்.
1: செங்குளத்துல இருந்து சொர்ணம்.
3: ஆமா.
2: சொல்லுங்க, சொர்ணம்னா என்னது?
3: நல்லா இருக்கீங்களா?
2: சொர்ணம்னா என்ன?
1: நல்லா இருக்குமா?
2: என்னது? வெரி குட், தேங்க் யூ. ஒரு அதாவது இப்போ வெதர்லாம் இருக்குல்ல, ஒரு சீடு, சீடோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து முருங்கைக்காய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட சீடுக்கு மேலே அப்படியே பட்டர்ஃப்ளை மாதிரி மூணன்னா இருக்கும். நம்ம அந்த முருங்கையில் இருக்க விதையை பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி ஒன்று அதாவது மதர் பிளான்ட்டை விட்டு பேபி பிளான்ட்டை தள்ளி போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மனா அம்மானா பையனை பொண்ணை கூடையே வச்சு வளர்ப்பாங்க. ஆனால் செடி என்ன செய்யும் அப்படின்னா, தாய் செடி வந்து பிள்ளைங்களை வந்து பக்கத்தில் வச்சுருக்காது. ஏன்னா இதுக்கு கிடைக்க வேண்டிய சத்து அதுக்கு கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சிடும், தள்ளி போட்டுரும். ஓகேவா? அதே மாதிரி ஒரு தாய் செடியிலேருந்து இன்னொரு விதை வந்து என்ன செய்யும் அப்படின்னா, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணும். சரி, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுதே, அப்போது என்ன பண்ணலாம், ரெண்டு கண்ணு கொடுக்கறதுக்கு பதிலாக மூணு கண்ணாவது கொடுத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கொடுக்காரு. ஏன்னா அது 1000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும் குறைஞ்சது. அந்த விதை
3: என்ன விதை?
1: ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க.
2: இல்ல, ஈஸியான கேள்விதான்.
1: அப்படியா?
2: ஆமா.
1: ஏதாவது க்ளூ கொடுங்களேன் அவங்களுக்கு.
2: அதான் 1000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும்னு சொல்லிட்டேனே, மூணு கண்ணு இருக்கும்னு
1: சொல்லிட்டேன். பொருள் பேர் கேக்குறாங்க.
2: வெரி குட், சூப்பர்.
1: எதார்த்தமா அடிச்சீங்க, ஆனா கண்டுபிடிச்சிட்டீங்க பாத்தீங்களா?
2: பாத்தீங்களா, நான் கொடுத்த க்ளூல கண்டுபிடிச்சிட்டாங்க. மூணு கண்ணு இருக்குன்னு சொன்னேன்ல, ஏன்னா ஒரு தென்னை மரத்திலிருந்து ஒரு தேங்காய் வந்து தன்னோட இருப்பிடத்தை தேடுறதுக்கு, அதாவது எங்க போய் விளையலாம்னு தேடுறதுக்கு 1000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுது அது.
1: சூப்பர்,
2: நன்றி.
1: நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததா சூப்பரான பாடல் அரண்மனை 4 படத்திலிருந்து.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: புதிய தும்பி நிகழ்ச்சியினுடைய நிறைவான பகுதிக்கு நெருமிட்டோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவான நேயர் யார் எங்கிருந்து பேச போறான்னு கேட்டலாம். வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம். எங்க பாசன், எங்க பாசன் பூவால் சார் இருக்கு. எங்க தங்க கல்யாணம் மட்டும் பேசுறது. கடையிலிருந்து தீ மருங்க. நல்லா இருக்கலாம்.
1: நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நான் நல்லா இருக்கேன். சூப்பரா இருக்கு.
1: சொல்லுங்க,
3: கேள்வி கேக்குறீங்களா?
2: ஒரு பெரிய ஊடு, அந்த வீட்டு இருட்டு அறைக்குள்ள ஒரு பெரிய
3: பெரிய பொக்கிஷம் இருக்குதா? நம்மளோட ஹார்ட்
2: இல்ல இல்ல, நம்ம வீட்ல எல்லாரும் வீட்லயே இருக்கும்.
1: வீட்ல இருக்குமா?
3: வீட்ல இருக்குமா? ஜுவல் பாக்ஸா?
2: இல்ல,
3: அதுவும் இல்லையா?
2: அது
3: இருந்தா நம்ம எங்கனாலும் போயிட்டு. மணி பர்ஸா?
2: இல்ல.
3: வட போச்சு.
1: இன்னுமாடா இந்த உலகம் என்ன நம்ம வீட்டு இருக்குது.
3: நான் உங்களுக்கு இதே மாதிரி வீடு கதையே கேட்கறேன். ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஈக்குவலா எல்லா வீடையும் கொடுத்தா, எல்லாருக்கும் ஒண்ணு போல. எத்தனை பிள்ளைங்க இருக்காங்களோ அவ்வளோ பேருக்கும் ஈக்குவலான வீடு கொடுத்தாங்க. ரெண்டு பொருள் இருக்கு, ரெண்டு பொருள் எதுனாலும் சொல்லலாம்.
1: சொல்லுங்க.
2: ஒண்ணு போல வீடு கொடுத்தாங்க.

0: நிறைய பொருள் இருக்கு. ஆக்சுவலா ரெண்டு மூணு பொருள் கண்டுபிடிச்சிட்டேன் நானே.
1: அப்படியா?
0: மூணு ஆன்சர்ல எது சொன்னாலும் கரெக்ட் தான்.
2: அவங்க
0: வீட ஆரம்பிச்சாங்கல்ல, எனக்கு உடனே இது
2: தோணிட்டு சொல்லுங்க. நீ க்ளூ கொடுத்தீங்க.
0: எல்லா ரூம்ஸும் ஒன்னு போல இருக்கு. எல்லா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஈக்குவலா கட்டி கொடுத்துருக்காங்க.
1: இது அப்ப நம்ம வந்து அம்மாவோட வயிறா
0: இல்லையே?
1: இல்லையோ? அப்போ நீங்க சொல்லுங்க உங்களுக்கு மார்க்.
2: ஆமா,
0: தேங்க் யூ. தேன் கூடு.
2: தேன் கூடு
1: கூடு.
0: அதை விட்டா மாதுளை.
1: மாதுளை
0: அதையும் விட்டா பலாப்பழம்.
2: பாருங்க எவ்வளவு விட வச்சிருக்காங்க பாருங்க. ஒரு கேள்விக்கு
0: நீங்க என்ன வீடு பூட்டுன்னு மாட்டி விட்டீங்கல்ல, அதுக்குதான்.
2: சூப்பர், நன்றிமா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
0: நன்றி.
2: சோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அனைத்து நேயர்களுக்கும் நல்லி பண்பலை 102.6 சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள். நல்லி பண்பலை 102.6 உடன்

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை என்றால். அதனை தொடர்ந்து உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிக்கும் நேரம் அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியில் ஜாலியா பேசலாம் குட்டீஸ்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இஸ்ரேலுடனான நல்லுறவு மேலும் வலுவடைய வாய்ப்புள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலை அவமதித்த காங்கிரஸ் இதற்காக மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் நினைவு தினத்தையொட்டி அன்னாருக்கு தலைவர்கள் பலர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பட்டாசு தொழிலை பாதுகாக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு திமுக, பாமக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் அமமுக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி

பதக்கம் வென்றார். துருக்கி ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்விகா நாயர் வெண்கலப்பதக்கம் வென்றார். கலையில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 400 ரன் எடுத்துள்ளது. பிரவுன்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா சீனா இடையேயான ஆட்டம் தற்போது நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வேனில் நடைபெற்று வருகிறது. சற்று முன் வரை இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: அன்பு செல்ல குழந்தைங்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள். நவநிலை பண்பலை 102.6 மணி வரைக்கும் நீங்க கேட்கலாம். உங்க வீட்டு செல்ல குட்டீஸ்கள் ரொம்ப ஜாலியா அரட்டை அடிக்கும் நேரம் இது, அரும்பு மொழிகள். ஆமாங்க, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி குழந்தைங்க கதை சொல்லலாம், பாட்டு பாடலாம், அப்புறம் மெமிக்ரி பண்ணலாம், விடுகதை கேட்கலாம். இந்த மாதிரி அவங்களுடைய திறமைகள் என்ன இருக்குதோ அந்த திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு தான் நம்ம நிலைப்பண்பலை 102.6 ஞாயிற்றுக்கிழமை அரும்பு மொழிகள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் குட்டீஸ் நீங்கள் கால் பண்ணி ஜாலியாக பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். சொல்கிறேன், ஃபோன் நம்பரை குறிச்சிக்கிடுங்க. 0462 256 1132. இது ஒரு நம்பர், சரியா? இன்னொரு நம்பர் 0462 256 1133. இந்த இரண்டு நம்பருக்கு ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணி ஜாலியாக பேசலாம் குட்டீஸ். இல்லை, சில குட்டீஸ் வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறதுக்கு ரொம்ப தயங்கினாங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு, இப்போ நான் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு குரல் பதிவு செஞ்சு குட்டீஸ் நீங்கள் ஜாலியாக பேசி வந்து அனுப்பலாம். ஸோ குரல் பதிவை தெளிவாக பதிவு செஞ்சு அனுப்புங்க. குரல் பதிவு அனுப்பும் போதே உங்களுடைய பெயர் ஊர் பெயரையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்களோ அதை சொல்லுங்க, சரியா? ஓகே, வாட்ஸ்அப் நம்பர் என்னன்னு கேட்குறீங்களா? வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், குறிச்சுக்கிடுங்க. 9433630794. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் பேசக்கூடிய முதல் குட்டீஸ் யார், எங்கேருந்து பேச போகிறான்னு கேட்டலாமா? வணக்கம் குட்டீஸ், யார் பேசுகிறீங்க? வணக்கம் குட்டீஸ்.
1: ஹலோ
0: ஹலோ குட்டீஸ், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: பாலா
0: பாலா ஆதிசன், எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருமலாபுரம்.
0: திருமலாபுரத்துல இருந்து பேசுறீங்க, என்ன சொல்ல போறீங்க?
1: விடுகதை.
0: விடுகதை கேட்க போறீங்க, கேளுங்க.
1: ஒரு கோடு இருக்கு.
0: ஒரு கோடு இருக்குதா?
1: ஆ.
0: உங்க வீட்ல இருக்கா, எங்க வீட்ல இருக்கா? உங்க வீட்ல.
1: கோட்டை அழிக்க கூடாது.
0: ம், சொல்லுங்க.
1: அழிக்க கூடாது. ம், ஆனா அந்த கோட்டை குட்டி ஆகணும்.
0: அழிக்க கூடாது, ஆனா அந்த கோட்டை குட்டி ஆக்கணுமா? அப்போ நீளமா கோடு வரைஞ்சி வச்சிருப்பீங்களா?
1: ஒரு கோடு இருக்கு, அதை அழிக்க கூடாது, அதை குட்டி ஆக்கணும்.
0: சரி, அதை எப்படி ஆக்குவீங்கன்னு
1: கேக்கீங்களா?
0: கோடை குட்டி ஆக்கணும். அப்போ கோடு பெரிய கோடா இருக்குது, அப்படிதானே? ஏதாவது க்ளூ கொடுங்களேன்.
1: எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம்.
0: என்ன எக்ஸ்ட்ரா போட்டு என்ன செய்ய? நீங்க குட்டியெல்லாம் கரைச்சு

0: கேக்குறீங்க?
1: தெரியலையே எனக்கு.
2: சொல்லையா,
1: சொல்லுங்க பாப்போம்.
2: அது பக்கத்துல ஒரு பெரிய கோடு போடணும்.
1: ஆஹா, எப்படி நல்லா ஐடியா பண்ணிருக்கீங்களே. நீங்க கேட்டது அந்த கோட்டை தானே கேட்டீங்க?
2: அந்த கோட்டை தான். அது பக்கத்துல இன்னொரு கோடு பெரிய கோடு போட்டு அந்த கோடு சின்னதா இருமா?
1: ஆஹா, சரி சரி சரி, பரவாயில்ல, நான் அப்புறம் பாத்துக்கிட்டேன். அவ்வளவுதானா, வேற இருக்கா? ஓகே குட்டீஸ், நல்லா பேசுனீங்க, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.

0: மஸ்திகா, மஸ்திகா இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா?
1: பேசிருக்கேன்.
0: வெரி குட். என்னமா சொல்ல போறீங்க இன்னைக்கு?
1: விடுகதை.
0: நீங்களும் விடுகதை? என்ன இன்னைக்கு எல்லாரும் விடுகதையில இறங்கிட்டீங்க? சரி கேளுங்க.
1: கடலுக்கு நடுவுல சவர் கட்டினா என்ன ஆகும்?
0: கடலுக்கு நடுவுலயா? கடலுக்கு நடுவுல சவர் கட்டினா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. அப்புறம் என்ன ஆகும் எனக்கு தெரியலையே, நீங்களே
1: சொல்லிருங்களேன்.
0: ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டீங்க, செலவு ரொம்ப ஆகும். சரி அவ்வளவுதானா?
1: இருக்கு
0: இன்னும் ஒண்ணு கேளுங்க.
1: டீ மாஸ்டர் போடாத வடை என்ன வடை?
0: டீ மாஸ்டர் டீ மட்டும் தானே போடுவார், அவர் எப்படி வடை போடுவார்? ஆ கரெக்டா இல்லையா? நீங்க சொன்னது டீ மாஸ்டர் தானே சொன்னீங்க. டீ மாஸ்டர் எப்படி வடை போடுவார்? டீ மட்டும் தானே போடுவார். சரி நீங்களே சொல்லுங்க. டீ மாஸ்டர் போடாத வடை? அம்மாடியோ அம்மாடியோ அம்மாடியோ, இதெல்லாம் எங்கிருந்து படிச்சீங்கம்மா? நீங்க அப்படியா? ஓகே குட்டீஸ், அவ்வளோதானா? நன்றி, தேங்க்யூ. ஓகே சூப்பராக குட்டீஸ் எல்லாம் இன்றைக்கி இன்னும் தெரியல, எல்லா குட்டீஸ்களும் வரக்கூடியவங்க எல்லாருமே விடுகதை தான் கேட்குற மாதிரி தெரியுது. ஸோ இல்லை சில குழந்தைங்க மற்ற விஷயங்களையும் பேசலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் தானாக சேர்ந்த கூட்டம் படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. பாடலுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பரத்தை கேட்டுட்டு பாடல் கேட்கலாம்.
2: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. சூப்பரான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6. உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிச்சிட்டு இருக்கிறாங்க. சூப்பரா. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த குட்டீஸ் வணக்கம். மடத்துப்பட்டில இருந்து யாரு பேசுறீங்க? கீர்த்திகா, இதுக்கு முன்னாடி நீங்க பேசிருக்கீங்களா? ஓகே, வெரி குட். இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்கம்மா?
2: விடுகதை.
1: நீங்களும் விடுகதை. என்ன இன்னைக்கு எல்லாம் விடுகதை மயமா ஆயிடுச்சு. விடுகதை வாரமா இந்த வாரம்? சரி, விடுகதை கேளுங்க.
2: ஒரு குழி தோண்டி முட்டை இட்டு அண்ணாந்து பார்த்தா 90 முட்டை.
1: ஒரு குழி தோண்டி அண்ணாந்து பார்த்தா?
2: ஒரு குழி தோண்டி ஒரு முட்டை இட்டு அண்ணாந்து பார்த்தா 90 முட்டை.
1: அண்ணாந்து பார்த்தா 90 முட்டையா? ஐயோ, இது எப்படிப்பா? எனக்கு தெரியலையே. ஏதாவது க்ளூ கொடுக்க முடியுமா? காய் கொடுக்கும். காய் கொடுக்குமா? என்னது இது? இது மரம் பேரா? மரத்தோட பேரு?
2: ஆமா.
1: மரத்தோட பேர் இது பழமா காய் மரமா?
2: அது தண்ணி தண்ணி கொடுக்கும். அது வந்து தேங்காய்.
1: தேங்காவா? இல்லையே, எனக்கு தெரியலையே கீர்த்திகா. நீங்களே ஆன்சரே தேங்காய் தானா? எப்படி எப்படி? சரி, ஆனா உடனே வராது இல்ல? எத்தனை வருஷம் ஆகும்?
2: ஒரு 3 வருஷம் ஆகும்.
1: 3 வருஷம் நான் அப்படியே மேல பாத்துட்டே இருக்கணும் இல்லையா கீர்த்திகா? ஓகே, சூப்பர், நல்லா கேட்டீங்க விடுகதை. நன்றிமா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. உங்ககிட்ட நான் ஒரு விடுகதை கேக்கட்டுமா? சரி. பார்க்க ரொம்ப அழகா இருப்பான், சரியா? பாம்புக்கு எதிரி அவன் யார்? இதுவா? அதான், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அது ஒரு பறவை இனம். சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா சொல்லிட்டீங்க, மயில் தான். சூப்பர் சூப்பர், நன்றிமா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு கீர்த்திகா.
2: நன்றி,
1: தேங்க்யூ. குட்டீஸ், நீங்களும் இந்த மாதிரி நம்ம நிலைப்பண்பலை 102.6 ஜாலியா பேசலாம். அதுக்கு கால் பண்ணுங்க 0462256113. இன்னொரு நம்பர் 0462256113. வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க? ஹலோ குட்டீஸ், யார் பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க?
3: என்ன
1: பேருமா? மகிமா. என்ன படிக்கிறீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கீங்களாமா? என்ன சாப்பிட்டீங்க மதியம்? குருமா. குழம்பு வச்சு சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? சரி, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க? வெரி குட், பாடுங்க கேக்கலாம்.
3: தூக்கிங்க தூக்கிங்க தட்டா.

0: was the bat. Flying, flying, flying, flying, flying, flying, flying, flying, flying, flying, flying, flying, flying,
1: சூப்பர், நல்லா பாடுறீங்க. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. ஓகே குட்டீஸ், ரொம்ப சூப்பராக பேசினாங்க. நம்ம நிகழ்ச்சியில் தான் அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல், என்னை அறிந்தால் படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
2: அரும்பு மொழிகள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலை பண்பலை 102.6 அட்டகாசமான பாடல்களோட குட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து யார் பேச போறாங்க கேட்டுலாமா? வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்கம்மா. பாலஸ்வேதா. என்ன படிக்கிறீங்க? 6th படிக்கிறீங்களா? ஓகே மா. இதுக்கு முன்னாடி நீங்க பேசிருக்கீங்களா? இதான் முதல் முறையா பேசிருக்கீங்க? நிறைய டைம் இல்லையா? ஓகே குட்டீஸ், என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு? நீங்க விடுகதை கேட்க போறீங்களா? கஷ்டமா இருக்குமா ஈஸியா இருக்குமா? அப்படியா, அப்படின்னா கேளுங்க. ஆயிரம் அறைகள் கொண்ட பிரம்மாண்டமான மிட்டாய் கடையா? அது என்னன்னு கேக்கீங்களா? மிட்டாய் கடை இருக்குமா அது உள்ள? ஓ, அது எங்க இருக்கும்? நம்ம வீட்டில் இருக்குமா நம்ம உடம்புல இருக்கா? மரத்துலையா? ஏய் கண்டுபிடிச்சிட்டேனே, தேன்கூடு தானே? தேன்கூடு. ஏய் சூப்பர்,
3: அவ்வளவுதானா?
2: கேளுங்க கேளுங்க. மறுபடியும் கேளுங்க. இருள மறைந்து ஒளிவானா? யார் அது?
3: நம்ம கூட இருப்பானோ?
2: நம்ம கூட தான் இருப்பானா?
3: ஆமா.
2: தெரியலையே எனக்கு. ஆ சொல்லுங்க. என்னது? ஓ ஓ ஓ, சூப்பர் சூப்பர், அவ்வளவுதானா? ஓ ஆ கேளுங்க, டக்குன்னு கேளுங்க. காலையில் வந்துட்டு மாலையில காணவில்லையா? யார் அது? சூரியனா? ஐயா சூப்பர், தேங்க்யூ குட்டீஸ், நல்லா பேசுனீங்க, நன்றி. தேங்க்யூ. அடுத்த குட்டீஸ்கிட்ட பேசிடலாம். வணக்கம் குட்டீஸ், யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ, சிவமுருகன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன சாப்பிட்டீங்க மதியம்? நல்லா இருக்கேன். என்ன படிக்கிறீங்க நீங்க? சரி, நீங்க என்ன என்ன சொல்ல போறீங்க
3: இன்னைக்கு?
2: திருக்குறள் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க. ஓகே சூப்பர், நல்லா சொன்னீங்களே. உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? யாருமா சொல்லி கொடுத்தா உங்களுக்கு இது? சிவமுருகன், உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா இந்த திருக்குறள்? வெரி குட், நல்லா சொல்லிருங்க. இதே மாதிரி நிறைய படிக்கணும், சரியா?
3: தேங்க்யூ.
2: ரொம்ப சூப்பரா குட்டீஸ் வந்து பேசினாங்க. ஓகே, இதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்து குட்டீஸ் லைன்ல வந்துட்டே தான் இருக்கிறாங்க நம்ம நிகழ்ச்சி.

25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: அட்டகாசமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியில. இன்னைக்கு குட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி அடுத்தடுத்து குட்டீஸ் வராங்க. அடுத்து யார் பேச போறாங்க, என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்டுடலாமா? வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம் குட்டீஸ், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: தபிஷா,
1: எப்படி இருக்கீங்க? என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு? பாட்டு பாட போறீங்களா? ஓகே, பாடுங்க.
2: தண்ணீரை ஏறிய சோலையும் பூச்சா கழுது ஏறிய சாலும் பனிமலை ஏறிய தேனும் காசு பாயிரி ஏறிய சுலையும் நனி பசு போலையும் பாலும் தென்னை நலிய குளையும் நீனும் இனிமையான என்பது எண்ணி தமிழில் என் உயிர் என்கிறாள்.
1: அவ்வளவுதானா? ஓகே குட்டீஸ், நீங்க என்ன படிக்கிறீங்க? Fifth standard படிக்கிறீங்க. இப்போ நீங்க பாடுனீங்க இல்லையா பாட்டு, இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் அந்த பாட்டுல சொல்லிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியலையா? சரி, என்ன செய்யணும்னா இனிமே நீங்க ஒவ்வொரு பாட்டு படிக்கும் போதும் அந்த பாட்டுல என்ன சொல்லிருக்காங்க, என்ன கருத்து சொல்லிருக்காங்கிறத டீச்சர்கிட்ட கேட்டு புரிஞ்சு படிக்கணும். சரியா? ஓகே குட்டீஸ், நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. பாப்பாவா? கொடுங்க. பாப்பா குட்டீஸ், உங்க பேர் சொல்லுங்க.
2: என்ன
1: பேருமா?
2: சிவா.
1: ஓகே குட்டீஸ், சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க. சூப்பர், நல்லா சிரிச்சுக்கிட்டே சூப்பரா பாடுறீங்க. நன்றி குட்டீஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. இன்னும் எத்தனை பேர் இருக்கீங்க? கொடுங்க கொடுங்க.
3: ஹலோ
1: ஹலோ குட்டீஸ், உங்க பேர் சொல்லுங்க.
3: என்ன
1: படிக்கிறீங்க? இங்கிலீஷ் பாட்டு படிக்க போறீங்க. ஸ்கூல்ல என்ன படிக்கிறீங்க? மூணாவது படிக்கிறீங்களா? ஓகே சொல்லுங்க.
3: As you love and try, try, try to like a miss around, draw, draw, dryer, bring away fan around, bring away fan around.
1: Okay, super. நல்லா பாடுறீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
3: Thank you.
1: Okay, நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா டான் படத்துல இருந்து சூப்பரான பாடல் வருது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலை பண்பலை 102.6 உடன்.

0: அரும மொழிகள் கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6. அடுத்து எந்த குட்டீஸ் பேச போறாங்க, என்ன சொல்ல போறாங்க? வணக்கம் வணக்கம் குட்டீஸ், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ குட்டீஸ், யார் பேசுறீங்க?
1: வணக்கம்,
0: சுந்தரி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா
0: இருக்குமா? சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு? கடி ஜோக். ஆஹா, சரி சொல்லுங்க. குறைக்கின்ற நாய் கடிக்காதோ? ஏன்? ஏன் அதுக்கு குறைக்க மட்டும்தான் தெரியும், அதனால தான் அது கடிக்காது. அப்படின்னா வேற எதுக்கு அது கடிக்க மாட்டுக்கு? எனக்கு தெரியலையே, நீங்களே சொல்லிருங்களேன்.
1: ஏன்னா அதால ஒரே நேரத்துல ரெண்டு வேலையும் பண்ண முடியாதுல்ல.
0: ஐயா, ஆஹா, ஒரே நேரத்தில் ரெண்டையும் பண்ண முடியாது, அதனால குலைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கடிப்பாங்களோ? ஆஹா, சூப்பர் சூப்பர்,
1: அவ்வளவுதானா?
0: சொல்லுங்க. மோதிரத்தை காலில் போட்டாங்களா? அவன் கையில சேரல நினைக்கிறேன், அதான் கால் கொஞ்சம் பெருசா விரல் இருக்கும்ல, அதனால காலில் போட்டாங்க. ஏன் கையில போடாம காலில் போட்டாங்க? அவங்க கையில் ஏற்கனவே 10 மோதிரம் போட்டிருக்காங்க, அதனால் போட இடம் இல்லைல்ல, அதான் காலில் போட்டிருக்காங்க. எனக்கு தெரியல சுந்தரி, நீங்களே
1: சொல்லிருங்களேன்.
0: என்ன
1: பவுன்?
0: ஆ, சரி, ரைட்டு, கால் பவுன் மோதிரம். ஆஹா, சரி சரி சரி சரி, சூப்பர், நல்ல கடி ஜோக்கு. எங்கேருந்து படிச்சிங்க இதெல்லாம்? உங்கள் அக்கா சொல்லி தந்தாங்க. ஓகே, சூப்பர், நல்லா கடி ஜோக்லாம் சூப்பராக சொல்கிறீங்க. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
1: நன்றி
0: நன்றி. வணக்கம் குட்டீஸ், யார் பேசுகிறீங்க? ஹலோ குட்டீஸ், வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? இளந்தப்பட்டியிலேருந்து யார் பேசுகிறீங்கம்மா? கனகலட்சுமி, என்ன படிக்கிறீங்க? அங்கன்வாடி. அங்கன்வாடியில் படிக்கீங்களா? சரி, என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாட போறீங்களா? ஆ, பேசுங்க பேசுங்க. சரி, அவ்வளோதானா குட்டீஸ், அவ்வளோதான் சொல்லிட்டீங்களா? வெரி குட். அப்புறம்
1: ஆட்டம் பாட்டம்

ஐயா வெரி குட். அப்புறம் வேற என்னெல்லாம் தருவாங்க? வேற எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க? நீங்க நல்லா சாப்பிடுவீங்களா? உருளைக்கிழங்கு உங்களுக்கு பிடிக்குமா? சரி, அவ்வளோதானா? முடிச்சிட்டிங்களா? ஓகே குட்டி, சூப்பர், நல்லா பேசுகிறீங்க. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. ரொம்பவே க்யூட்டாக வந்து பேசுனாங்க குட்டீஸ் வந்து. அதாவது அங்கன்வாடி மையம்னு சொல்லக்கூடிய இந்த பால்வாடி இருக்கு இல்லையா, அங்கே என்னெல்லாம் கொடுக்குறாங்க, என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக வந்து சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். பட்டாஸ் படத்திலிருந்து கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நமது திருநெல்வேலி FM ரெயின்போ

0: 102.6 மெகாஹெட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: உங்கள் வீட்டு செல்ல குழந்தைங்க ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம நிலை பண்பலை 102.6 அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியில் தான் அடுத்து யார் பேச போகிறாங்க குட்டீஸ்னு கேட்டுடலாமா? வணக்கம் குட்டீஸ், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வெள்ளாங்குழியிலேருந்து யார் பேசுகிறது? என்ன பேருமா? அக்னி, என்ன படிக்கிறீங்க? என்ன சொல்ல போறீங்கம்மா
3: இன்னைக்கு? போட முடியாது.
2: உங்க வீட்டுல இருக்குதா அது?
3: இல்ல.
2: அது என்ன ட்ரெஸ்? யாராலையும் போட முடியாத ட்ரெஸ்ஸா? ஐயோ, எனக்கு தெரியலையே, நீங்களே
3: சொல்லுங்களேன்.
2: அட்ரஸ்? ஆஹா, சரி. உங்க வீட்டுல அட்ரஸ் இருக்கா? ஆனா அந்த அட்ரஸ் போட முடியாதோ? ஓகே குட்டி, சூப்பர். அவ்வளவுதானா?
3: ஆமா.
2: தேங்க் யூ, நன்றி.
3: இந்த அக்கா பேச போறாங்க.
2: அக்காட்ட கொடுங்க. ஹலோ குட்டி, உங்க பேர் என்னமா?
3: கிருத்திகா.
2: கிருத்திகா, நீங்க என்ன படிக்கிறீங்க?
3: தேர்ட் ஸ்டாண்டர்ட்
2: படிக்கிறீங்க, சூப்பர். நீங்க என்ன கேட்க போறீங்க?
3: டிரைவ்.
2: ஓகே, பாடுங்க கேட்கலாம்.
3: Read, read, read a book, read a book every day. And learn you that as you laugh and play. Write, write, write a lot, write and meet and wrong. Draw, draw, draw and paint, paint with fun around.
2: அவ்வளோதானா? ஓகே, நல்லா பாடுனீங்க, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
3: தேங்க்யூ
2: குட்டீஸ். அடுத்து யார் பேச போகிறாங்கன்னு கேட்டுடலாமா? வணக்கம் குட்டீஸ். ஹலோ குட்டீஸ், உங்கள் பேர் என்ன? என்ன பேர்மா? எங்கேருந்து பேசுறீங்க? என்ன படிக்கிறீங்கம்மா? நீங்க ஸ்கூல்ல என்ன படிக்கிறீங்க?
4: பேபி கிளாஸ்
2: சொல்லுங்க. பேபி கிளாஸ் படிக்கீங்களா?
3: ஆமா.
2: என்ன சொல்ல போறீங்கம்மா இன்னைக்கு?
4: தமிழ் மாதங்கள்
3: சொல்லுங்க. தமிழ் மாதங்கள்.
2: தமிழ் மாதங்கள் சொல்லுங்க. சூப்பர், நல்ல சத்தமா வந்து சொல்லிருக்கீங்க, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. முடிச்சிட்டீங்களா? ஓகே ஓகே, சூப்பர், நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
4: தேங்க்யூ,
2: சூப்பர், நல்லா பேசினாங்க குட்டீஸ். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல் சந்திரமுகி படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது.

0: ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியினுடைய நிறைவான பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவாக பேசக்கூடிய குட்டீஸ்கள் யாருன்னு கேட்டுடலாமா? வணக்கம் குட்டீஸ், யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ குட்டீஸ், குட்டீஸ் இணைப்பில் இருக்கீங்க, பேசலாமா? ஐயோ, வணக்கம் குட்டீஸ், யார் எங்கேருந்து பேசுறீங்க? யார் பேச

ஹலோ குட்டீஸ், உங்க பேர் சொல்லுங்க. இந்துமதி, எங்கிருந்து பேசுறீங்கம்மா? ஓகே, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு? பாடுங்க பாடுங்க பாடுங்க. ஓகே, சூப்பர், நல்லா பாடினீங்க. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. ஓகே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்கன்னா எல்லா குட்டீஸ்க்கும் நல்ல பண்பலை 102.6 சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம். இன்னும் நிறைய குட்டீஸ் கால் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, கண்டிப்பாக அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு லைன் கிடைக்கும். குட்டீஸ், நீங்கள் நல்லா முயற்சி பண்ணுங்கள். நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது, கூலி படத்திலிருந்து. அதனை தொடர்ந்து 6 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

பகல் கனவில்லையே. வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இஸ்ரேலுடனான நல்லுறவு மேலும் வலுவடைய வாய்ப்புள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலை அவமதித்த காங்கிரஸ் இதற்காக மன்னிப்பு கோர வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நினைவு தினத்தையொட்டி அன்னாருக்கு தலைவர்கள் பலர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பட்டாசு தொழிலை பாதுகாக்க தாவேக அரசு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டுமென்று திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு திமுக, பாமக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் அமமுக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். துருக்கி ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அட்பிகா நாயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். காலேயில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 9 விக்கெட் இழப்பிற்கு 456 ரன் எடுத்துள்ளது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா போனாச்சா ஈக்வடாரின் கான்சல்லோ எஸ்கோபர் இணை பட்டம் வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா சீனா இடையேயான ஆட்டம் தற்போது

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
2: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz உங்களோடு கலப்பது உங்கள் கப்பில் தே.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நேர்களை இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. ஆன்மீக வாழ்க்கையோ அல்லது உலக வாழ்க்கையோ இரண்டிற்கும் மிதவாதம் அளவுடன் இருத்தல் மிக முக்கியம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை இது உணர்த்துகிறது.

பாமாலைகள் கொண்டு படைத்தோனை போற்றும் நேரம் இது. எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை. மனிதனுடைய வழிகள் அனைத்தும் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாகவே இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கின்றவர்.

ரகசிய பாவங்கள் மனிதனை சிக்க வைக்கும் கன்னிகளாகும். புத்தி இனம் மனிதனை அழிக்கும். நேர்களை இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு.

0: 45 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: கருத்து சுவையோடு இசை மனம் கமலும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை. நம்பிக்கையாளர்களே, ஒரு சமூகத்தார் மற்றொரு சமூகத்தாரை கேலி செய்ய வேண்டாம். ஏனெனில் கேலி செய்யப்படுபவர்கள் கேலி செய்பவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம்.

நேரமாறு மணி 25 நிமிடம். இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. உண்ணுங்கள், பருகுங்கள், எனினும் வீண் விரயம் செய்யாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் வீண் விரயம் செய்பவர்களை நேசிப்பதில்லை.

0: நேர்களை கேட்ட அந்த பாடலோடு இரவினை வரவேற்று பகலோடு விரல் கோர்த்து விடைபெற்றது பக்தி மாலை. நேரம் 6:30.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: படி ராக்காய் மூக்காய் கூப்பாய் சகதி கஸ்தூரி மீனாட்சி தங்க பல்காரையா தங்க மகளுக்கும் வாஜாராயாவுக்கும் தைமாசம் கல்யாணம் நெல்லுக்குத்தலாங்கடியோ.
2: இப்படி வீட்டை சுத்தி ஊரை சுத்தி என்ன நடக்குதுன்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். இது எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்மை சுற்றி.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நாமே சுற்றி கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 தமிழ்நாட்டில் கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், முதிர்கன்னிகள் உள்ளிட்டோர் எதிர்கொள்ளக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை களைந்து அவர்கள் வாழ்வதற்குரிய வசதிகளான கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, சுய உதவி குழுக்கள் அமைப்பது, தொழில் பயிற்சிகள் வழங்குதல் போன்ற தேவையான திட்டங்களை வகுத்து சமூகத்தில் பாதுகாப்போட சிறப்பான முறையில் வாழ்வதற்காக தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நலவாரியம் செயல்படுத்தப்பட்டு வருது இல்லையா. இந்த பயன்களை பெறுவதற்கு இந்த நலவாரியத்தில் பதிவு செய்கிறது வந்து கட்டாயம். எனவே திருநெல்வேலி மாவட்டத்தில் வலைத்தளத்தில் பதிவு மேற்கொள்ளாமல் உள்ள கைம்பெண்கள், ஆதரவற்ற மகளிர் மற்றும் பேரிளம் பெண்கள் தங்களுடைய விவரங்களை www.tnvidowelfareboard.tn.gov.in அப்படின்ற இந்த இணையதளத்தில் பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இணையதள முகவரி மீண்டும் உங்களுக்காக சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க, www.tnvidowelfareboard.tn.gov.in. புதிதாக பதிவு செய்து பயன்பெறலாம். அல்லது மாவட்ட சமூக நல அலுவலகம், மணிமுத்தாறு வளாக முதல் தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், திருநெல்வேலி அப்படின்ற இந்த முகவரியில், இல்லைனா தொலைபேசி எண் கொடுத்துருக்குறாங்க நோட் பண்ணிக்கோங்க, 0462257267 அப்படின்ற இந்த தொலைபேசி எண் வாயிலாக தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். தொலைபேசி எண் மீண்டும் உங்களுக்காக சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க, 0462257267. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நமது திருநெல்வேலி FM ரெயின்போ 102.6 MHz-இல் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: நம்மை சுற்றி கேட்டு இருக்கீங்க FM ரெயின்போ 102.6. திருநெல்வேலி மாவட்டம் மானூர் வட்டம் பிராஞ்சேரி கிராமத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மக்கள் தொடர்பு முகாம் 9/9/2026 அன்று நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே அதற்கு முன்னோடியாக 18/8/2026 அன்று வெங்கடாச்சலபுரம் சமுதாய நலக்கூடத்தில் வச்சு காலை 10 முதல் பிற்பகல் 1 வரைக்கும் மனுக்கள் பெறப்பட இருக்கிறது அப்படின்றதையும், மேற்படி இந்த முகாமில் வருவாய் கோட்டாட்சியர், திருநெல்வேலி தனித்துணை ஆட்சியர், மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் மற்றும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் நல அலுவலர் ஆகியோர் கொண்ட குழுவினரால் மனுக்கள் பெறப்படும். முகாம் நிறைவேற்றிருக்க அப்புறமா அன்னைக்கு பிற்பகல் இந்த கிராமத்தில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்தும் மேற்படி இந்த குழுவினரால் ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே இந்த ஆய்வுக் குழுவிற்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு நல்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்கள். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் அபியும் நானும் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

நமது ஒளிபரப்பில் இன்று இனி மற்றும் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். இன்று இனி கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து இரவு 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையில் மண் வளத்தை அதிகரிப்பதற்கான தொழில்நுட்பங்கள் உரை வழங்குபவர் வாகைக்குளம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ஏ முருகன் அவர்கள். தொடர்ந்து பண்ணையிலிருந்து கிடைக்கும் பொருட்களில் மதிப்பு கூட்டுதலும் சந்தைப்படுத்துதலும் நேர்முகம் பங்கேற்கிறார் கீழிகளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை இணைப்பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் M.I. மணிவண்ணன் அவர்கள். 8:05 இளம் காற்று, 9:00 இடைவிடா இசைமலை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இலக்கியங்கள் கூறும் நாவடக்கம், 10:00 சுகமான ராகங்கள். நேர்கள் இதுவரை நமது ஒளிபரப்பில் இன்று இனி இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். இனி நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். நாளை காலை மணி 6:20 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 எனைத்தாலும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியில் சூழல் துளி வழங்குவோர் பாவூர் சத்திரம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் P.R. பீட்டர் சந்திரசேகரன் அவர்கள். 7:00 வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் துவக்கமாக தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம். ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் திருவருள் லத்தீஸ் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவும் வழங்குபவர் தூத்துக்குடி சி. பத்மாவதி அவர்கள். காலை மணி 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை மணி 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் மனிதனை உயர்த்துவது திறமையா ஒழுக்கமா. 10:02 மனம் விரும்புதே, 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இந்திரா சாகரனை பற்றிய தகவல்கள், 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் முதன் முதலில் நீங்கள் வாங்கிய கடன் எது. 1:00 நலம் தானா நிகழ்ச்சியில் முதுகு தண்டுவிட பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் முதுகு தண்டுவிட மருத்துவ நிபுணர் சேகர் அவர்கள். 1:05 நலம் தானாவில் அத்தியின் மருத்துவ பயன்கள். பிற்பகல் 2:00 அன்பின் வரிகள், 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை மணி 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும், 6:02 பக்தி மாலை, 6:30 நம்மை சுற்றி, 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியில் நிறங்கள் பலவிதம் அறிவியல் உண்மைகள்.

இரவு மணி 8:05 குக்கு, 9 மணிக்கு இடைவிடா இசைமலை, 9:30 இலக்கிய சாரல். நாளைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் ஔவையார் பாடல்களில் அறம். 10:00 சுகமான ராகங்கள். நாளைய சுகமான ராகங்கள் வீரவநல்லூர் பேராட்சி அவர்களது தொகுப்பில் இடம்பெறும். நேர்கள், இதுவரை நமது ஒளிபரப்பில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளை கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்களது கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்களது கருத்துக்களை அன்போடு வரவேற்கின்றோம்.

0: நேரம் 7 மணி.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அதிசய தகவல்கள், ஆச்சரிய கண்டுபிடிப்புகள், வீடு முதல் விண்வெளி வரை,
2: அடடா அறிவியல் என்று நம்மை வியப்பில் ஆழ்த்தி உங்கள் செவிகளுக்கு இசை விருந்து படைக்க வரும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் தகவல்கள்.

அலையும்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. நம்ம கண்களில் பார்க்கறது மட்டும் இந்த உலகம் கிடையாது, நம்முடைய கண்களுக்கு புலப்படாத நம்முடைய அறிவிற்கு அப்பாற்பட்ட நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் நடந்துகிட்டே இருக்கு இல்லையா. அந்த மாதிரி நம்முடைய கண்களுக்கு புலப்படாத நிறைய உயிரினங்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்குது. அந்த உயிரினங்கள்லாம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால வந்து புலைக்கவே முடியாது. உதாரணத்துக்கு நம்ம வந்து இட்லிக்கு மாவு கலக்கி வைக்கிறோம்ல, அது எப்படி புளிக்குது? அதுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன பாக்டீரியாக்கள் தான் இருக்குது. அது மாதிரி நிறைய உயிரினங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. அப்படி நம்முடைய கண்களுக்கு தெரியாது ஆனால் நம்மளை சுற்றி வாழக்கூடிய ஒரு உயிரினத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். டார்டிகிரேட் அப்படின்றது தான் அதனுடைய பேர், ஓகேவா. இது வந்து ஒரு மிகச்சிறிய நுண்ணுயிரி, சாதாரணமாக நம்முடைய கண்களுக்கு இது வந்து தெரியாது. நுண்ணோக்கியின் மூலமாக மட்டும்தான் இதை வந்து நம்ம பார்க்க முடியும். இதனுடைய உடல் அமைப்பு ஒரு குட்டி கரடி போல் இருக்கிறதால இதை நீர்க்கரடி அப்படின்னு சொல்கிறாங்களாம். இதை பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. கேட்டு ரசிங்க. இப்போ உங்களுக்காக பாடல் சிவலிங்கா திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது. கேட்டு ரசிங்க.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: டார்டிக்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நீர்க்கரடிகள் இருக்கு இல்லையா, இது வாழாத இடமே கிடையாதான். நம்ம வீட்டோட சுவரில் இருக்கக்கூடிய சாதாரண ஈரமான இந்த பாசிகள் இருக்கு இல்லையா, அதில் ஆரம்பித்து ரொம்பவே ஆழமான கடல் பகுதிகள், அதுக்கப்புறம் கடுமையான பனி பொழியக்கூடிய அந்த அண்டார்டிகா, அங்கே கொதிக்கக்கூடிய எரிமலை, இப்படின்னு எல்லா இடத்துலையும் அது வந்து சர்வைவ் பண்ணிடுமா. அப்படி அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு, இல்லை அதனுடைய ஸ்பெஷாலிட்டி தான் என்ன அப்படின்றத வரக்கூடிய இந்த பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் மாரி திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: 15 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நமது திருநெல்வேலி FM ரெயின்போ 102.6 MHz இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.
2: அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க FM ரெயின்போ 102.6. இந்த டார்டிகிரேடுகள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அசாத்தியமான திறமைகள் கொண்டதான். என்ன அப்படின்னா, பூமியில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா உயிரினங்கள் எல்லாருமே இறந்து போனாலும் கூட, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் கூட இந்த டார்டிகிரேடுகள் வந்து ரொம்ப அசால்ட்டாக வந்து உயிர் வாழுமா. எப்படி அப்படின்னா, கடுமையான வெப்பம் இல்லைனா கடுமையான குளிர், அதாவது ஒரு 151 டிகிரி செல்சியஸ் கொதிக்கக்கூடிய வெப்பநிலையிலையும் கூட இது உயிர் வாழுமா. அதே சமயத்தில் -272 டிகிரி செல்சியஸ் உறை பண்ணி இருக்கும் இல்லையா, அந்த குளிரில் கூட இது வந்து உயிர் வாழக்கூடிய தன்மை வாய்ந்ததான். அணு உலைகளில் ஏற்படக்கூடிய கதிர்வீச்சை விட 1000 மடங்கு அதிக கதிர்வீச்சை தாங்குமா. அதே சமயத்தில் காற்றோ அழுத்தமோ இல்லாத விண்வெளியினுடைய அந்த வெற்றிடம் இருக்கு இல்லையா, அதில் தூக்கி போட்டால் கூட இது வந்து சாகிறதே கிடையாது. விஞ்ஞானிகள் அதனால் இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில டார்டிகிரேடுகளை விண்வெளியினுடைய வெற்றிடத்திற்கு அனுப்பி சோதனை செஞ்சுருக்காங்க. ஆக்சிஜனே இல்லாத கடுமையான விண்வெளி கதிர்வீச்சு, அதுக்கப்புறமா உறைபனி நிறைந்த அந்த சூழலில் கூட இது உயிர் பிடிச்சி பூமிக்கு திரும்பிச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ திறமைகள் அப்படின்னு சொல்லி. இப்போ உங்களுக்காக பாடல் கும்கி திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. அது எப்படிப்பா இந்த டார்டிகிரேடு மட்டும் எப்படிப்பட்டதான ஒரு சூழலில் தூக்கி போட்டால் உயிர் பொழைச்சி வருது அப்படின்னா, அங்கே தான் அறிவியலினுடைய ஒரு ரகசியம் இருக்கான். இது எப்படி அங்கே இறக்காமல் தப்பிக்கு அப்படின்னா, சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமாகும்போது இது வந்து டன் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து அதுவே வந்து செஞ்சிடுவான். அதாவது தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய 97% தண்ணீரை அப்படியே வெளியேற்றி விடுமா. அதுக்கப்புறமா காய்ந்த உலர்பந்து போல் சுருங்கி தன்னுடைய இயக்கத்தை அப்படியே நிறுத்திடுமா. கிட்டத்தட்ட தற்காலிகமாக மரணம் அடைந்தது போன்ற ஒரு நிலை அப்படின்னே சொல்லலாம். இது பல வருடங்களுக்கு உணவோ தண்ணீரோ இல்லாமல் அப்படியே இருக்க முடியுமா இந்த மாதிரியான ஒரு நிலையில். மீண்டும் சாதகமான சூழல் வந்து ஒரு சொட்டு தண்ணி இது மேலே பட்டுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த சில நிமிடங்கள்லேயே மீண்டும் உயிர் பெற்று எழுந்து நடமாட தொடங்கி விடுமா இந்த நீர் கரடிகள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய டார்டிகிரேடுகள். ஆல் ரைட், நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக பாயும் புலி திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.
2: செய்யண்டு சம்பரால ஜாத்தாரா.

இயற்கை கிட்ட இருந்து நாம நிறைய விஷயங்கள் கத்துக்க வேண்டியிருக்கு இல்லையா. எஸ் பணம் வர மாதிரி நிமித்து நிக்காத நானல் மாதிரி போ வளைஞ்சு நெளிஞ்சு அப்படின்னு பெரியவங்க சொல்ற மாதிரி இந்த டார்டிகிரேடுகள் வந்து சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கிறதால தான் எந்த கஷ்டம் வந்தாலும் தாங்கி நிக்கி அப்படின்னு நம்ம கத்துக்க முடியுது இல்லையா. எஸ் அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடல் உங்களுக்காக மைனா திரைப்படத்தில் இருந்துகிட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேர்களை நிறைவு பெற்றது அறிவியல் தகவல்கள். நேரம் 7:30.
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
2: வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை.

0: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
1: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
0: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
2: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
3: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: மண் வளம் பெற இயற்கை உரங்களை பயன்படுத்துறது, பயிர் சுழற்சி முறையை பின்பற்றுறது, அதோடு மண்புழு உரம் சேர்த்தல், இது எல்லாம் தான் முக்கியமானதாக இருக்குது. இது மண்ணுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கி ஈரப்பதத்தை தக்க வச்சு நல்ல மகசூலை தர உதவுது. அங்கக வேளாண்மையில் மண் வளத்தை அதிகரிப்பதற்கான தொழில்நுட்பங்கள் குறித்து வாகைக்குளம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ஏ. முருகன் அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம்.
6: வணக்கம். இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா இந்த அங்கக வேளாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து மிகப்பெரிய அளவில் முன்னெடுப்புகள் நடந்துட்டு இருக்கு. அங்கக வேளாண்மைனா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதலாவதாக வந்து நம்ம பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு இருக்க வேளாண்மை முறைகளில் வந்து முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நிறைய இயற்கை உரங்களை பயன்படுத்தினாங்க, அதே மாதிரி பசுந்தாள் உரங்களை பயன்படுத்தினாங்க, உயிர் உரங்களை பயன்படுத்தினாங்க, அப்புறம் மட்டும் தாவர கழிவுகள் வந்து அதிகமாக பயன்படுத்தினாங்க, அப்புறம் வந்து நுண்ணுயிர்களினுடைய பயன்பாட்டை வந்து அதிகரிப்பதற்காக நிறைய தொழில்நுட்பங்களை வந்து பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, காலங்காலமாக வந்து நம்ம இன்றைக்கு வந்து மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்றவாறு ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் அதிகமாக பயன்படுத்துவதன் மூலமாக விவசாயிகளுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் செலவை ஏற்படுத்தி வேளாண்மை வந்து ஒரு லாபகரமானதை இல்லாத மாதிரி ஒரு தன்மையை ஏற்படுத்தினாங்க. அதற்கு மாற்றாக தான் இன்றைக்கி வந்து அதெல்லாம் குறைச்சி நம்ம இந்த இயற்கை இடுபொருட்களை நம்ம பயன்படுத்தி அங்கக வேளாண்மை பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து வேளாண்மையில் வந்து மிகப்பெரிய அளவில் செலவு குறைச்சி அதிக மகசூலை பெறலாம்ட்டு சொல்லியிருக்காங்க. மண்ணின் வளத்தை அதிகரிப்பதற்கான தொழில்நுட்பங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்கள் தான். அதில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா தொழு உரங்கள். இந்த தொழு உரங்களை பயன்படுத்தும் பொழுது மக்கிய தொழு உரங்களை நம்ம பயன்படுத்துகிறோம். மக்கிய தொழு உரங்களை பயன்படுத்தும் பொழுது தான் பயிர்கள் வந்து நமக்கு வந்து உடனே எடுத்துக்கொள்வதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. மக்காத தொழு உரங்களை பயன்படுத்தும் பொழுது தாவரங்கள் எடுத்துக்கு உண்டான வாய்ப்புகளுக்கு குறைவு. அதே மாதிரி இந்த மக்கிய தொழு உரங்களில் தான் இந்த கரிமச்சத்தினுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கும். ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்க.

இந்த தாவர புண்ணாக்கு இடுதல், எள்ளு புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, புங்க புண்ணாக்கு, இந்த புண்ணாக்கு வகைகளையுமே நம்ம வந்து இந்த இயற்கை அங்கக வேளாண்மையில் பயன்படுத்தலாம். ஒரு ஏக்கருக்கு வந்து வேப்ப புண்ணாக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 கிலோ வந்து நீங்கள் அடிவரமாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா எல்லா சத்துக்களுக்குமே வந்து தாவரங்களுக்கு கிடைக்கும், அது நமக்கு வளமான பூமியாகவும் இருக்கும். இந்த வேப்ப முன்னாக்கு பயன்படுத்தும் பொழுது இந்த பூச்சி மற்றும் நோய்களுடைய தாக்கங்கள் குறையும். அதில் வந்து கூண்டு புழுக்கள் வந்து மண்ணில் இருக்கிறதுனால வேப்ப முன்னாக்கு போடுறதுனால கூண்டு புழுக்கள் அழிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயிர் கழிவுகளை மக்க வச்சு உரமாக பயன்படுத்துறது, இந்த பயிர் கழிவுகளை மக்க வச்சு உரமாக பயன்படுத்துறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகங்களில் நிறைய நுண்ணுயிர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனுடைய பயன்பாடுகள் வந்து விவசாயிகளுக்கு தெரியும். அந்த நுண்ணுயிர்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பயிர் கழிவுகளை 20 நாள் 25 நாளில் மக்க வச்சு உரமாக பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பூசா டி கம்போசர் இருக்குது, வேஸ்ட் டி கம்போசர் இருக்குது, அதுக்கப்புறம் இஎம் எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது, பயோ மினரலிஸ் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட நுண்ணுயிர்கள் கூட்டமைப்பு, அதே மாதிரி இந்தியன் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் பெங்களூரில் கண்டுபிடிக்கப்பட்ட நுண்ணுயிர்கள் கூட்டமைப்பு, மக்கும் நுண்ணுயிர்கள் கூட்டமைப்பு, இந்த மாதிரி நிறைய நுண்ணுயிர்களுடைய பயன்பாடுகள் வந்து மக்க செய்வதற்காக இருக்க அந்த நுண்ணுயிர்கள் பயன்படுத்தி நம்ம வந்து பயிரினுடைய கழிவுகளை மக்க வச்சு உரமாக பயன்படுத்தணும் அப்படின்னா கலை மேலாண்மை அப்புறம் வந்து இந்த கரிமச்சத்துக்களின் அளவை அதிகரிப்பதற்கும் நம்ம இதை பயன்படுத்தணும் அப்படின்னா அங்கக வேளாண்மையில் வந்து நம்ம மண்ணினுடைய வளத்தை அதிகரித்து அதிக மகசூல் பெறலாம். இதை வந்து ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 டன் வந்து இந்த பயிர் கழிவு மக்க வச்ச கழிவுகளை நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த நுண்ணுயிர்களுடைய பயன்பாட்டை அதிகரிக்கும் பொழுது மண்ணினுடைய வளம் அதிகரிக்கும், அதே மாதிரி நுண்ணுயிர்களுடைய பெருக்கமும் அதிகரிக்கும். தாவரங்கள் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா மண்ணில் வந்து 2 நிலைகளில் வந்து சத்துக்கள் இருக்கும். அந்த அங்கக வேளாண்மை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா தாவரங்கள் எடுத்துக்கொள்ளாத அளவில் இருக்கும். அதை வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய நிறைய தொழில்நுட்பங்கள் வந்து இன்றைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் வந்து ஒன்று தான் நுண்ணுயிர்களுடைய பயன்பாடு. அந்த நுண்ணுயிர்களுடைய பயன்பாடுகள்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மண்ணில் தாவரங்கள் எடுத்துக்கொள்ள முடியாத அளவில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து எடுத்து தாவரங்களுக்கு கொடுக்கும். இப்போ நீங்கள் வந்து நெல்லுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிங்க் சல்ஃபேட் பற்றாக்குறை நெல்லில் இருக்கும். அப்போ வந்து சிங்க் சாலிபிளைசிங் பாக்டீரியான்னு சொல்கிறாங்க, துத்தநகத்தை கரைத்து கொடுக்கக்கூடிய பாக்டீரியாவை நம்ம இட்டோம் அப்படின்னா அது மண்ணில் கிடைக்காத நெல்லில் இருக்கக்கூடிய கிட்டக்கூடிய நிலைக்கு மாற்றி தாவரங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி நிறைய நுண்ணுயிர்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க, பொட்டாஸ் கரைத்து கொடுக்கக்கூடிய பாக்டீரியா, பொட்டாஸ் சாலிபிளைசிங் பாக்டீரியா, சல்ஃபர் சாலிபிளைசிங் பாக்டீரியா, அப்புறம் வந்து பாஸ்பரஸ் சாலிபிளிசிங் பாக்டீரியா. இந்த பாக்டீரியாக்களை நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இந்த நுண்ணுயிர்களுடைய பயன்பாடுகள் வந்து அதிகரித்து காற்றில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை வந்து கிரகித்து கொடுக்கக்கூடியது, வேர்கள் மூலமாக பருப்பகை தாவரங்களில் வேரில் பயன்படுத்தக்கூடிய நுண்ணுயிர்கள் பெருக்க மூலமாகவும் நம்ம வந்து இந்த அங்கக வேளாண்மையில் மிகப்பெரிய அளவில் நம்ம வந்து வெற்றி பெறலாம். அடுத்தல பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது வந்து மண்புழு உரம். இந்த மண்புழு உரம் வந்து தாவரங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலையிலே இருக்கும், தலைச்சத்தாக இருக்கலாம், மணிச்சத்தாக இருக்கலாம், இல்லை சாம்பல் சத்தாக இருக்கலாம், உடனே எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியது தான் இந்த மண்புழு உரம். இதில் வந்து மண்புழு வந்து 0.5 to 0.6 gram இருக்கும். இது வந்து அதற்கு எடைக்கு ஏற்றவாறு பாதி அளவு வந்து கழிவுகளை வந்து வெளியிடுது, மண்புழு உரமாக வெளியிடும். அதை வந்து விவசாயிகள் பயன்படுத்தும் போது நம்ம அங்கக சத்து வந்து அதிகரித்து நம்ம அங்கக வேளாண்மையை நம்ம முன்னெடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான தொழில்நுட்பங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பசுந்தாள் உரம் இட்டுது. பசுந்தாள் உரம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தக்க பூண்டாக இருக்கலாம், இல்லை சனப்பாக இருக்கலாம், இல்லை கொளிஞ்சியாக இருக்கலாம். இதை நம்ம சாகுபடி பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இது வந்து பருப்பகை தாவரமாக இருக்கிறதுனால ஆகாயத்தில் இருக்கக்கூடிய 30% வந்து தலைச்சத்தை வந்து மண்ணில் வந்து தாவரங்களுக்கு பிடித்து கொடுக்கக்கூடிய தன்மை இந்த பசுந்தாள் உரங்களுக்கு உண்டு. இது மட்டுமல்லாது பார்த்தீங்கன்னா நுண்ணூட்ட உரங்கள் அங்கக சத்துக்களினுடைய அளவு அதிகரிக்கிறது, அப்புறம் நீர்பிடிப்பு தன்மை அதிகரிக்கிறது, அப்புறம் வந்து மண்ணில் நுண்ணுயிர்களுடைய பெருக்கத்தை அதிகரிக்கிறது, நம்ம நீர் மேலாண்மையில் வந்து 2 நாள் 3 நாள் இல்லாமல் 1 வாரத்துக்கு 4 நாள் 5 நாளுக்கு ஒரு முறை நீர் பாசனம் செய்தால் போதும். அப்போ வந்து மண்ணினுடைய தன்மையை வந்து அதிகரிப்பதற்கும் அங்கக சத்துக்களுடைய அளவு அதிகரிப்பதற்கும் இந்த பசுந்தாள் உரம் வந்து ரொம்ப முக்கிய பங்காற்றுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர் உரங்கள், இது ரொம்ப முக்கியமானது. நுண்ணுயிர்கள் நம்ம வந்து மக்க வைப்பதற்கு நுண்ணுயிர்களை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி நுண்ணுயிர் உரங்கள் வந்து பயன்பாடு வந்து ரொம்ப முக்கியமானது இந்த அங்கக வேளாண்மையில். இந்த நுண்ணுயிர் உரங்களை வந்து நம்ம வந்து தலைச்சத்துக்காக நுண்ணுயிர் உரங்கள் இருக்குது, அப்புறம் வந்து மணிச்சத்துக்காக நுண்ணுயிர் உரங்கள் இருக்குது, அப்புறம் வந்து சாம்பல் சத்துக்காக நுண்ணுயிர் உரங்கள் இருக்குது. இப்போ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா தாமிரபரணி பாசன பகுதிகளில் நெல் சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகள் வந்து இந்த உயிர் உரங்களை வந்து 3 முறையாக பயன்படுத்தணும், இல்லை மானாவார விவசாயிகளாக இருந்தாலும் சரி 3 வகையாக நம்ம பயன்படுத்தணும். அப்புறம் வந்து விதை நேர்த்தின்னு சொல்கிறோம். இந்த விதை நேர்த்தியில் பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு வகை தாவரங்களுக்கு ரைசோபியமும், அப்புறம் வந்து தானியங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசோஸ்பைலமும் பாஸ்போபாக்டீரியா. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், விதையோடு கலந்து விதைக்கும் பொழுது பயிர்களுக்கு தேவையான தலைச்சத்து மற்றும் மணிச்சத்தும் வந்து

0: காற்றில் இருக்கக்கூடியது வந்து பயிர்களுக்கு வேர்களில் கிரகித்து கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த உயிர் உரங்களுக்கு உண்டு. இந்த பயன்பாடுகளை வந்து விவசாயிகள் வந்து பயன்படுத்தி இந்த அங்கக வேளாண்மை நம்ம முன்னெடுத்தோம் அப்படின்னா அதிகப்படியான லாபத்தை வந்து நம்ம பெறலாம்.
1: இதுவரை அங்கக வேளாண்மையில் மண் வளத்தை அதிகரிப்பதற்கான தொழில்நுட்பங்கள் குறித்து வாகைக்குளம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ஏ. முருகன் அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டீர்கள்.

0: தொடர்ந்து பனையில் இருந்து கிடைக்கும் பொருட்களில் மதிப்பு கூட்டுதலும் சந்தைப்படுத்துதலும் குறித்து கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் ஐ மணிவண்ணன் அவர்களின் நேர்முகம் கேட்கலாம்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: தமிழ்நாட்டின் மாநில மரம் கற்பகத்தரு அப்படின்னு அழைக்கப்படுற பனைமர சாகுபடியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம தோப்பா வளர்க்கணும்னா அதற்கு தண்ணி ஊற்ற வேண்டும், உர மேலாண்மை, கள மேலாண்மை, அப்புறம் பார்த்தீங்கன்னா அறுவடை, இப்படி பல்வேறு வகையில் நாம் வந்து அந்த மரங்களையோ செடிகளையோ கவனிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். ஆனால் மனிதர்களோட கவனிப்பு குறைவாக தேவைப்படுற ஒரு மரம் அப்படின்னாக்க அது வந்து பனை மரம் தான். ஆனாலும் கூட அதனோட எல்லா பாகங்களும் மனிதர்களோட வாழ்க்கையில் பின்னி பிணைந்து பயனுள்ளதாக இருக்குது. தென்னை மரங்களையோ இல்லை பிற மரங்களையோ நட்டால் அதன் மூலம் பிற்காலத்தில் வந்து விவசாயிகளுக்கு உறுதியாக வருமானம் கிடைக்கு அப்படின்னு சொல்லலாம். பனை மரங்களை நட்டால் பிற்காலத்தில் ஒரு விவசாயிக்கு வருமானம் அதன் மூலம் பெற முடியுமா? அதற்குண்டான சூழல் இன்றைய காலகட்டத்தில் நிலவுதா? அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
2: கட்டாயமாக அதனால தான் அரசாங்கம் இதை வந்து ஒரு எதிர்கால பயிராக கருதி பனை சார்ந்த விவசாயிகளை வந்து ஊக்குவிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா உதாரணத்துக்கு பதநீர் எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்து தொழில்நுட்பங்கள்

0: நிறைய கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். பதனி அப்படின்னாலே வந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் சளிச்சு போயிடும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த பதனியரை வந்து 1 மாதம் வரைக்கும் அதனுடைய வைப்பு திறனை அதிகப்படுத்துறதுக்கான தொழில்நுட்பங்கள் வந்து பிள்ளிகுளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கண்டுபிடிச்சிருக்கு. ஒரு ரெஃப்ரிஜிரேட்டட் கண்டிஷன்ஸில் ரெஃப்ரிஜிரேட்டரில் வந்து ஒரு மாதம் வரைக்கும் வந்து நீங்கள் கெடாமல் வந்து வச்சுக்கலாம். இதுக்கு அடிப்படை காரணம் வந்து என்ன அப்படின்னா, பதனியர் வந்து நம்ம மரத்துலேருந்து சேகரித்த உடனே அது கெட்டு போகிறதுக்கான காரணம் வந்து அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள். இந்த நுண்ணுயிர்களை நம்ம வடிகட்டிட்டோம் அப்படின்னா என்னாகும், நமக்கு வந்து கெட்டு போவதற்கான வாய்ப்புகள் இல்லை. சல்லடை மாதிரி நம்ம வந்து ஒரு 4 கட்டங்களில் இதை வந்து வடிகட்டிட்டோம். வடி கட்டினதுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய அந்த பதநீரானது வந்து ஒரு தெளிந்த பதநீராக, சுவையில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாத ஒரு பதநீராக, அதே போல் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்தும் அவ்வண்ணமே உள்ளது போல பதநீராக வந்து நுகர்வோர் கொடுக்க முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு வாய்ப்பு வந்து விவசாயிகளுக்கு இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்லை. ஏன்னா பனைமரத்தை பொறுத்தவரை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் வந்து இது வந்து காய்க்குது, பதநீர் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஆனால் தொழில்நுட்பங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்குது, முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. மதிப்பூட்டம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து மிக அதிகமான அளவில் வந்து பேசப்படுது. ஒரு காலகட்டங்களில் பனங்கிழங்கை மட்டும்தான் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அந்த பனங்கிழங்கு வந்து 1 நாள் வச்சு சாப்பிட்னா, 2 நாள் வச்சா, 3வது நாள்ல அது வந்து நீர்த்து போயிடும். இன்றைக்கி பனங்கிழங்கை மாவாக அரைத்து அதை வந்து நல்லா டைட் பேக்டாக கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் முன்னேற்றத்தை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இதுக்கு அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை வந்து 9% அதிலேருந்து 11% வரைக்கும் வந்து குறைச்சி அதை வந்து காற்று உட்புகாத வண்ணமாக நல்லா நீட்டாக பேக் பண்ணி சந்தைப்படுத்துகிற மூலமாக வந்து 6 மாதங்களுக்கு பாதுகாத்து வச்சுக்கலாம் ஒரு நார்மலான ஒரு ரூம் டெம்பரேச்சரில். இந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவோ மாற்றங்கள் வந்து இந்த பண விவசாயத்திலே வந்து வந்துச்சு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். இதனால தான் வந்து விவசாயிகளை வந்து முன்னேற்றுவதற்கான ஒரு கற்ப விருட்சமாக வந்து கருதி இதை வந்து விவசாயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வேண்டி கொள்கிறோம். தென்னை மரத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தென்னை மரம் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பேணி பாதுகாக்கணும். பனைமரத்தை நம்ம அந்த அளவுக்கு நம்ம வந்து மேலாண்மை செய்யணுங்கிறது வந்து ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா இது ஒரு கடின பயிர், பூச்சியினுடைய தாக்கமும் நோயினுடைய தாக்கமும் இருக்குது இல்லைன்னு சொல்லலை, கூண் ஒன்று கூட அதை வந்து தாக்கும், ஆனால் மிக குறைவாக தான் வந்து தாக்கும். ஆக நமக்கு வந்து அந்த ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லும் போது வந்து ரிஸ்க் வந்து ரொம்ப வந்து குறைவு. கட்டாயமாக வந்து இது ஒரு நல்ல ஒரு எதிர்காலமான ஒரு பயிர். ஈவன் எனக்கு அனுபவத்தில் வந்து 50 ஏக்கர் போட்ட விவசாயிகளே வந்து நான் பார்த்துருக்கேன், ஒழுங்குமுறைப்படுத்த பண்ணையமாக நம்ம 5 மீட்டருக்கு இடைவெளியில் நட்டிருக்காங்க 50 ஏக்கருக்கெலாம். ஸோ இதை வச்சே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு இது வந்து எதிர்கால ஒரு பயிராக வந்து மாறிக்கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
1: பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருளும் அன்றாட வாழ்வில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. பனங்கிழங்கு, பதநீர், மதிப்பு கூட்டலை பற்றி சொன்னீங்க. நொங்கோ இல்லை நொங்குக்கு அப்புறமா கிடைக்கக்கூடிய பனம் பழத்திலிருந்து பனம் பழ ஜூஸ் நல்ல ஊட்டச்சத்து மிக்கதுன்னு சொல்கிறாங்க. இவைகளை எடுக்கிறதுக்கோ இல்லை விற்பனை செய்கிறதுக்கோ ஏதாவது வழிமுறைகள் இருக்குதா, அல்லது மதிப்பு கூட்டப்படுறதுக்கோ ஏதாவது வாய்ப்புகள் உள்ளதா, அந்த விவரத்தை சொல்லுங்களா சார்.
0: அதாவது வந்து இப்போ நொங்கு இருக்குது, அதில் வந்து எல்லா விதமான சத்துக்களுமே வந்து இருக்குது. வைட்டமின் B1, B2, B6 இந்த மாதிரியான எத்தனையோ சத்துக்கள் வந்து அதில் வந்து நிறைஞ்சிருக்குது. முக்கியமாக ரிபோஃப்ளவின், நியாசின் இந்த மாதிரியான வைட்டமின்ஸ் வந்து அதில் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு மதிப்பூட்ட ஒரு பொருளாக வந்து நம்ம மாற்றும்போது கூடுதலாக வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இது என்ன அப்படின்னா, அதிக நாட்கள் வந்து வச்சு சாப்பிடும். உதாரணத்துக்கு நொங்கு வந்து நொங்கு ஜாமா நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி அதை வந்து உற்பத்தி செய்யலாம், இது ஒரு மதிப்பூட்டம். அதேபோல் பனைத்தேன் இதிலேருந்து எடுக்கிறாங்க, அது வந்து கூடுதலான ஒரு மருத்துவ குணம் உள்ளது பனைத்தேன். இது வந்து கருப்பட்டிக்கு முந்தின பருவத்தில் நம்ம செய்யக்கூடியது. அதே போல் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பனம் பழத்துலேருந்து எடுக்கக்கூடிய சாறு, அதை வந்து ஸ்குவாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்குவாஷில் வந்து மிக முக்கியமான சவாலாக இருக்கக்கூடியது வந்து சாரில் இருக்கக்கூடிய அந்த கசப்புத்தன்மை, ஃப்ளவர்லின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கசப்புத்தன்மை எல்லா உணவு சார்ந்த பொருட்கள்லையும் இருக்கும், அது வந்து அந்த பழச்சாரில் வந்து மிக அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ளவர்லினை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து அகற்றி விட வேண்டும். அதுக்கான தொழில்நுட்பங்களும் இருக்குது, அதில் வந்து ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி அதை வந்து ஒரு பானமாக பண்ணலாம். பாம் கோலா வந்து இதில் வந்து தயாரிக்கலாம். அதை தவிர்த்து வந்து கல்கண்டு இன்றைக்கி வந்து அதிகமாக மக்களால் விரும்பப்படக்கூடியது, அதிகமான மருத்துவ குணம் உள்ளது. இதை தவிர்த்து எக்ஸ்போர்ட்டு பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து உயர்ந்திருக்கிறோம். குறிப்பாக வந்து ஆஸ்திரேலியா, மிடில் ஈஸ்ட்டு இந்த மாதிரியான நாடுகளுக்கு வந்து நம்ம வந்து ஜாகரி பவுடர் வந்து உற்பத்தி செஞ்சு பண்ணுறோம். பட் இதுக்கு வந்து அந்த பேக்கிங் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தொழில்நுட்பங்களை கண்டறிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா இதில் வந்து பல மடங்கு உயர்வு கிடைக்கும் பொருளாதார ரீதியாக அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் வந்து இல்லை.
1: பனை மரங்களில் பதனி இறக்குபவர் இன்றைக்கு சாயங்காலம் பதனி இறக்குறார் அப்படின்னாக்க, மறுநாள் காலை

0: தான் மறுபடியும் பனையில ஏறுவார். 12 மணி நேர இடைவெளியில் அந்த பதனி வந்து அப்படியே களையத்துல பிடிச்சோம் அப்படின்னாக்க அது கல்லா மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. கல்லா மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சுண்ணாம்பு வந்து அதுல தடவப்படுது. அப்படி இருக்கையில நமக்கு வந்து பதநீரை பதநீராக எடுக்கவோ அல்லது அதை மதிப்பு கூட்டதாக மாத்தவோ ஏதாவது தொழில்நுட்பங்கள் இருக்குதா? அன்றாட விவசாயிகளுக்கு பயனுள்ளது மாதிரி எந்த வகையில இன்னைக்கு தொழில்நுட்பம் அவங்களுக்கு உதவி செய்யுது, அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
1: வந்து இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, சுண்ணாம்பு வந்து வைக்கிறதுல வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. அதிகமான சுண்ணாம்பு வந்து சில நேரத்தில் வந்து தடவிடுவாங்க பார்த்துக்கோங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பதநீரினுடைய அளவு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ அதில் வந்து அந்த பதநீரினுடைய தரம் வந்து கெட்டுப்போம். சில நேரங்களில் வந்து குறைவான சுண்ணாம்பு வச்சு பதநீர் அளவு வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற போது வந்து அதிலே வந்து என்னது அந்த நுண்ணுயிரினுடைய தாக்கம் வந்து உடனடியாக வந்து கெட்டுப்போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம், ஹைஸ்கூல் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம். அதில் வந்து ஒரு கூல் என்வாரன்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணி அந்த பாக்ஸில் இன்வைட் பண்ணி அதில் வந்து அந்த பதநீரை சேகரிக்கும். இதில் வந்து சுண்ணாம்பு நம்ம கலக்கிறது கிடையாது. ரொம்ப அதிகமான சில்னஸ் இருக்கும்போது என்னாகும், அந்த மைக்ரோப்ஸ் வந்து அதில் வந்து வளர்ச்சி உராது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து இந்த ஹைஸ்கூல் பாக்ஸ் மூலமாக வந்து இப்போ சேகரிச்சிட்ருக்கோம். இப்போ வந்து இதனுடைய எஃபிஷியன்சி அந்த உபயோகத்திறன் வந்து எந்த அளவுக்கு இருப்பு அப்படிங்கிறத வந்து ஆய்வு நிலையில் தான் வந்து உட்படுத்தியிருக்கோம் பார்த்துக்கோங்க. இதில் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு வந்து நாங்கள் வந்து நம்புகிறோம். குறிப்பாக வந்து இது வந்து எப்படி அந்த கூல் என்வாரன்மெண்ட்டை வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே க்ரியேட் பண்ணுறோம்னா, ஐஸ் இருக்கு இல்லையா, ஐஸ் வந்து சில்டு ஐஸு அது வந்து நொறுக்கி அதை வந்து ஒரு பாலி கவரில் வச்சு அந்த பதநீர் வந்து சேகரிக்கிறது மூலமாக வந்து பதநீர் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதுதான் வந்து இப்போதைக்கு வந்து விவசாயிகளுக்கு உள்ள ஒரு தொழில்நுட்பமாக வந்து நாங்கள் கொடுப்போம்.
0: பதநீர் எடுக்கும்போது பதநீர் எடுப்பவர்கள் பாலையை வந்து அப்படியே நசுக்கி விடுவாங்க, அதாவது வந்து காய்களாக மாறாமல் அதை வந்து நசுக்கி விடுவாங்க. அந்த நசுக்கி விடுறதுக்கும் முறையாக ஒரு வழிகாட்டுதல். அதே மாதிரி பாலையை வந்து சீவுறதுலையும் ரொம்ப கடினமாக சீவ மாட்டாங்க, அதாவது சீவுற சமயத்திலையும் சீவப்பட்ட துண்டு காற்றிலே மிதந்து போய் விழணும், கீழே நேர விழாத அளவுக்கு சீவணும் அப்படிம்பாங்க. அதாவது சிறுக சிறுக சிறுக சீவுனா அதிக நாட்கள் பாலையிலிருந்து பதநீர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலையை வந்து அப்படியே உயிர் போட அதிக நாட்கள் வைத்திருப்பதற்கு ஏதாவது உங்க நிலையத்திலிருந்து ஏதாவது ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்களா, அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
1: ஒரு மரத்துல இருந்து பதநீரை எடுக்க வந்து பல்வேறு வகைகள் உள்ளன. எனினும் இவ்வகைகள் வந்து மரத்தினுடைய பாலினத்தை சார்ந்தது, பூங்கொத்தின் வயதை சார்ந்தே வந்து அமையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஆண் பனையில் வந்து 2 வாரங்கள் முதிர்ச்சியடைந்த இளம் பூங்கொத்துகளில் உள்ள மேல் தோலினை அகற்றி 3 நாட்களுக்கு உலர்த்த வேண்டும். அது வந்து ஒரு முறை. ஸோ சீவிய பின்பு பதநீரை பூங்கொத்தில் சேகரிக்க களையத்தினை வந்து கட்ட வேண்டும். இம்முறையே அரிபனை என்று நம்ம வந்து சொல்லுவோம். இம்முறை வந்து 1 அல்லது 1.5 மாதங்களுக்கு கையாளலாம். வலுபனை என்ற முறையில் வந்து ஆண் பனையில் உள்ள 1 மாதம் முதிர்ச்சியடைந்த காம்பில்லாத பூக்கள் கொண்ட பூங்கொத்துகளை தேர்வு செய்து அதனை வந்து அழுத்தம் கொடுக்கணும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, அந்த பாலையிலேருந்து அதிகமான பதநீரை எடுக்கணும்னாலும் குறிப்பிட்ட அந்த பதநீரை சேகரிக்கக்கூடிய தொழிலாளியினுடைய திறனை பொறுத்து தான் வந்து இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அவங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு வந்து அந்த முனையை வந்து சீவணும். அந்த தடிமமே வந்து இதில் வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் வந்து இருக்கக்கூடாது. அதுக்கு சரியான ஒரு அளவில் சரியான பருவத்தில் செலக்ட் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா வந்து அதிகமான மகசூல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதேபோல் அழுத்தம் கொடுத்த பின்பு வந்து இரும்பு கம்பியினை கொண்டு வந்து தட்டணும். 3 முதல் 6 பூங்கொத்துகளை பனையினுடைய ஓலையினை கொண்டு கட்டி களையத்தில் இணைக்கணும். இதெல்லாம் வந்து பாரம்பரியமான முறை தான். ஆனால் இதை வந்து முறையாக செய்யணும் அப்படிங்கிறத வந்து நான் அழுத்தம் திருத்தமாக வந்து சொல்கிறேன். இவ்வாறு செய்த பின்பு தான் வந்து நம்ம வந்து பதநீரை செய்யணும். இதே போல் வந்து பெண் பனையில் வந்து தட்டுப்பாலை என்ற முறை வந்து கையாளப்படுகின்றது. பூங்கொத்துகளில் உள்ள அந்த தண்டு பகுதியினுடைய பழங்கள் தோன்றும் இடங்களில் பிரத்யேகமாக பயன்படுத்தப்படும் இரும்பு கம்பியினை கொண்டு தட்ட வேண்டும். அப்படி தட்டி வந்தோம் அப்படின்னா வந்து இதன் பின்பு அப்பகுதியில் உள்ள அந்த திசுகள் வந்து மென்மையடைந்து பதநீர் வந்து கசிய தொடங்கும். இந்த தட்டுறோம் இல்லையா, இதில் வந்து நீங்கள் எவ்வளோ அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிற வேகமாகவும் தட்டிடக்கூடாது. லேசாக தட்டினாலும் வந்து அதில் வந்து நமக்கு வந்து அந்த ஓட்டம் வந்து இருக்காது. அதனால தான் நான் சொன்னேன், இது வந்து அந்த குறிப்பிட்ட பனையறியினுடைய திறனை பொறுத்து இருக்குது. அந்த திறன் வந்து சிறப்பாக அமையக்கூடிய பட்சத்தில் வந்து அதிக காலமும் வந்து நம்ம பதநீர் எடுக்கலாம். பொதுவாக வந்து 95 நாட்கள் கூட வந்து நம்ம வந்து எடுக்கலாம். ஒரு சில மரங்களில் 298லேருந்து 300 லிட்டர் வரைக்கும் வந்து மகசூல் வந்து கிடைக்கும். சில மரங்களில் நம்ம முறையாக செய்யக்கூடிய பட்சத்தில் வந்து 300 லிட்டர் வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும் பார்த்துங்க. அதான் வந்து இதனுடைய சிறப்பம்சம்.
0: பனை மரத்திலிருந்து பதனி, நொங்கு, பனம், கல்கண்டு, கருப்பட்டி எவ்வளவோ கிடைக்குது. இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களையோ இல்லை நேரடியாக கிடைக்கிற பொருட்களையோ மொத்தமாக மாவட்ட

0: ரேட்டுகளில் வாங்கி விவசாயிகளுக்கு நல்ல லாபகரமான அவங்களுக்கு பயனுள்ளதாக வகையில விற்பனை செய்யவோ இல்ல சந்தைப்படுத்தவோ ஏதாவது அமைப்புகளோ இல்ல அரசு நிறுவனங்களோ ஏதாவது முயற்சி எடுத்திருக்காங்களா, அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
1: இது வந்து ஒரு குழுவாக இருந்து செயல்பட்டா வந்து இன்னும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்ப நிறைய எஸ்பிஓஸ் எல்லாம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. குழுவினுடைய இன்டெகிரிட்டி அப்படிங்கறது வந்து இதுல வந்து ரொம்ப முக்கியம். ஒருங்கிணைந்து செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தா அது வந்து அந்த பண மரத்துல இருந்து பதநீர் சேகரிக்கல இருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து கடைசியில சந்தைப்படுத்துற வரைக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அதற்குரிய ஒரு நபர் ஐடென்டிஃபை பண்ணி அந்த எஃபிஓல வந்து செஞ்சாங்க அப்படின்னா இந்த தொழில் வந்து பன்மடங்காக வீரியம் அடைவதற்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக முக்கியமான ஒரு சாராம்சமாக நான் வந்து சொல்வேன். ஏன்னா இதுல வந்து மார்க்கெட்டிங் அப்படிங்கறது வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சந்தைப்படுத்துதல் அப்படிங்கறத நம்ம விவசாயிகளுக்கு எங்க இதை சந்தைப்படுத்தணும், எந்த இடத்துக்கு இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும், எந்த நேரத்துல சேர்க்கணும், எவ்வாறாக சேர்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து கருப்பட்டியை வந்து நம்ம வந்து இன்னமும் சிரட்டையில போட்டுதான் நம்ம வந்து காய்ச்சிட்டு இருக்கணும். இது வந்து இந்தோனேஷியா இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து அச்சு வச்சிருக்காங்க. அந்த அச்சுகள் வந்து பல்வேறு வடிவம் கொண்டதாக இருக்கும். இந்த வடிவத்தை வந்து மேலை நாடுகள்ல வந்து அதிகமாக விரும்புறாங்க. கருப்பட்டி அப்படின்னா அதுக்கு வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்குது, அந்த ரத்தத்தோட கலந்து போகக்கூடிய அது வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால வந்து இதற்கான ஒரு ஈர்ப்பு சீனியர் காட்டிலும் பன்மடங்கு வந்து கருப்பட்டிக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனா அந்த வெளிப்புற தோற்றம் இது வந்து இதுக்கு வந்து தடையா இருக்குது. ஆக இந்த வெளிப்புற தோற்றத்தை வந்து நம்ம எப்படி மாற்றி அமைக்கணும் அப்படின்னு மாற்றி யோசிச்சா கட்டாயமாக வந்து இதை வந்து சந்தைப்படுத்துறது வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயமா இருக்கும். இதை எஃபிஓல வந்து அதுக்குன்னு ஒரு சில நபர்களை வந்து நல்லா பயிற்சி கொடுத்து அவங்கள வந்து அவனமே வந்து தயாரிக்க வச்சோம் அப்படின்னா சந்தைப்படுத்துறதுல இருந்து ஏற்றுமதி கொண்டு செல்ற வரைக்கான ஒரு முன்னேற்றம் வந்து அமையும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்து. இது நாங்களாம் வந்து அந்த எஃபிஓக்கு வந்து நாங்களும் வந்து பனை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து நிறைய பயிற்சிகள் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்கோம். விரைவில் வந்து இந்த தொழில்நுட்பங்கள் வந்து அனைத்து விவசாயிகளையும் போய் சேரும் அப்படிங்கறதுல நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன்.
0: பனை தோப்பு வச்சிருக்கிறவங்க இப்போ பதனியா இருக்கட்டும், பதனியிலிருந்து கருப்பட்டி எப்படி தயாரிக்கிறது, பதனியிலிருந்து பனங்கல்கண்டு எப்படி தயாரிக்கிறது, பனை ஏறுவது எப்படி, முறையாக பதனியை பெறுவதற்கு பாலைகளை எடுக்குவது எப்படி, இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருந்தாதான் நாம வந்து பனைமரத்திலிருந்து முறையான அதோட பலன்களை அனுபவிக்க முடியும். அந்த வகையில இவை எல்லாவற்றிற்கும் உங்க நிலையத்துல பயிற்சி கொடுக்குறீங்களா, அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
1: அதாவது பனை சாகுபடி முறைகள்ல இருந்து இதை வந்து எவ்வாறாக வந்து பராமரிக்கிறது, என்னென்ன மானியங்கள் வந்து அரசாங்கத்துல வந்து கொடுக்கப்படுது, மெஷின்ஸ் என்னென்ன மெக்கானிக்கல் டிவைசஸ் வந்து இதில் வந்து இருக்குது, அதே போல் பதநீர் எடுப்பது எப்படி, என்னென்ன உணவெளி பொருட்கள் வந்து இதிலேருந்து தயாரிக்கலாம். ஆக அந்த ஏ டு இசட் ஃபார்முலா வந்து இந்த பனைமரத்தை பொறுத்தவரை வந்து நம்ம பனை ஆராய்ச்சி நிலையம், கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் முழுமையான முறையில் வந்து விவசாயிகளுக்கு வந்து பயிற்சிகளாக வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். விவசாயிகள் வந்து பயிற்சி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை வந்து தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் வந்து 98 650 29 870.
0: கற்பகத்தரு நமது முன்னோர்களுக்கு கடவுளாக காட்சியளித்த மரம் இன்று அதனுடைய தன்மையை சற்று இழந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் அது கொடுக்கக்கூடிய பலன்களோ அளப்பரியது. அந்த வகையில பனை மர சாகுபடி எப்படி அந்த பனை மரத்திலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிப்பது, சந்தைப்படுத்துவது, இப்படி நீங்க சொன்ன தகவல்கள் பொதுமக்களுக்கு பயனுள்ள விழிப்புணர்வு தகவல்களாக இருக்கும் நம்புறோம். நன்றிங்க சார்.
1: விவசாய பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றினை நவிழ்கின்றேன்.
2: இதுவரை பனையில் இருந்து கிடைக்கும் பொருட்களில் மதிப்பு கூட்டுதலும் சந்தைப்படுத்துதலும் குறித்து கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் M.I. மணிவண்ணன் அவர்களின் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே. காளிமுத்து.
3: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
4: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
3: இல்லையானே.
4: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
3: அட அண்ணே, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
4: நீ கில்லாடி தான் போ.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: சார், விதை வாங்க பணம் தேவை.

0: என்ன செய்யறது?
1: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
0: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
1: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: இதுவரை இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கிய ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூரில் தனியார் கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். 2014 பிறகு உயர்கல்வித்துறை பெரிய அளவில் வளர்ச்சி கண்டிருப்பதாக கூறிய அவர் அது தொடர்பான விவரங்களை விரிவாக எடுத்துரைத்தார். உயர்கல்வித்துறையில் மகளிரின் பங்களிப்பு தற்போது 42% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆராய்ச்சியின் பலன்கள் சமூகத்திற்கு பயனளிக்கும் போதுதான் அதன் உயரிய இலக்கு எட்டப்பட்டதாக கருத முடியும் என்றும் அவர் கூறினார். எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், குவாண்டம் தொழில்நுட்பம், செமிகண்டக்டர் ஆராய்ச்சி, ரோபோட்டிக்ஸ் மற்றும் உயிரி தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவிட் பாதிப்பு காலத்தில் நம் நாட்டில் தயாரிக்கப்பட்ட தடுப்பு மருந்துகள் 100+ நாடுகளுக்கு விநியோகிக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக மாணவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டிற்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் மாணவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அவமரியாதை செய்த காங்கிரஸ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். ராஜஸ்தானின் சித்தோர்கரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், சுதந்திர தினத்தன்று காங்கிரஸ் தலைமையகத்தில் இசைக்கப்பட்ட வந்தே மாதரம் பாடலை பாதியிலேயே நிறுத்த அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியாகாந்தி அறிவுறுத்தியதாக தெரிவித்தார். தில்லி செங்கோட்டையில் முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். இதேபோல் நாடு முழுவதும் சுதந்திர தின நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு திமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சம்பவத்தில் கர்நாடக அரசுக்கு எதிராக தனது கண்டனத்தை தாவேக அரசு பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு பெற்றுத் தருவதோடு அரசு வேலையும் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தாவேக அரசை திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளதோடு இதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அறிக்கை ஒன்றில் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகாவின் சாம்ராஜ் நகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் மான் வேட்டையாடியதாக பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் அப்பகுதியைச் சேர்ந்த 3 தமிழர்களை வனத்துறை சுட்டுக் கொண்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை கர்நாடக அரசிடமிருந்து பெற்றுத்தர உரிய நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு தமிழக அரசு தனது கண்டனத்தை கர்நாடக அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு கர்நாடக அரசு உரிய நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்று கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இப்பிரச்சினையில் தொடர்புடைய வனத்துறையினரை பணிநீக்கம் செய்து கைது செய்ய வேண்டும் என்றும் கோரியுள்ளார். இந்த சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர்,

இந்த துப்பாக்கிச் சூடு குறித்து கர்நாடக அரசிடம் உரிய விளக்கத்தை தாவேக அரசு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்து உண்மையை வெளிக்கொண்டுவர உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் தாவேக அரசை கேட்டுக்கொண்டுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. வரும் 23 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் ஹரியோம், சூரஜ், ஆதித்யா, அக்ஷயா ராணா உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 460 ரன் எடுத்துள்ளது. காலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தேவ்தத் படிக்கல் அபாரமாக ஆடி 167 ரன் குவித்தார். குல்தீப் யாதவ் 12 ரன்னுடனும் பிரசித் கிருஷ்ணா 1 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். இன்றைய ஆட்டம் மழையினால் தாமதமாக தொடங்கியது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 1500 மீட்டர் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். துருக்கி ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அட்விகா நாயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கிகா லியண்டா பூனச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா சீனா இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாயமும் அடுத்த வீடாகி போகும், சிந்தையில் விந்தைகள் செய்து சிறகடிக்கும் இது இளமை துளிரும் காலம். எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் இப்போ கேட்க போகிறோம். இது இளங்காற்று. இன்றைக்கு நாம் நம்முடைய இளம் காற்று நிகழ்ச்சியில் வாராந்திர நடப்பு நிகழ்வுகள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அது எல்லாத்துக்கு முன்னாடியுமே எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுமா, எப்போவுமே சிறகடித்து பறக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணுமா, அந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றதுக்குல அதில் இருக்கவே கூடாதான். ஏன் அப்படின்னா, அந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது வந்து நமக்கு நாமே வைத்து கொள்ளக்கூடிய ஸ்லோ பாய்சன் அப்படின்னு ஆய்வாளர்களும் வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம எப்போ அதில் இருந்து பழகிறோமோ அப்போ வெளியே போய் நம்ம வந்து சர்வை பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து யோசிப்போமா, மனசு வந்து பக்குவப்படாது, அதுக்கு பயப்படும். எப்போ அந்த ஜோன் வந்து நமக்கு உடையுதோ அப்போ வந்து நம்ம வந்து கைவிடப்பட்ட மாதிரியான ஒரு உணர்வு வந்து நமக்கு ஏற்படும். அதனால் எப்போவுமே நாம் வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோனில் வந்து இருக்கவே கூடாது, அதிலேருந்து அதை உடச்சிக்கிட்டு நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பரீட்சைக்கு படிக்கும்போதும் அப்படி தான், எனக்கு இது தான் வரும், இதுக்கு மேலே வராது அப்படின்ற அந்த உணர்வுகளை தாண்டி நாம் வந்து படிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கான வெற்றியை நாம் எளிதாக அடைஞ்சிடலாம். நிறைய தகவல்களோடு இன்றைக்கி நாம் நம்முடைய இளம் காற்று நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்துட்ருக்கோம். இப்போ உங்களுக்காக பாடல் ஒன்று வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

0: எப்போல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப சோகமாக நீங்கள் வந்து இல்லைனா வந்து நம்மளால் முடியாது அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வந்து ஏற்படுதோ, அப்போல்லாம் கடகடகடன்னு ஓடுங்க, திருக்குறள் புக்கை எடுத்து 619வது குறளை படிங்க. ஏன்னா அவ்வளோ நல்ல விஷயங்களை நமக்காக வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்படி என்ன 619 அப்படின்னு தானே கேட்குறீங்க. எப்போல்லாம் நீங்கள் சோர்வாக உணர்றீங்களோ, எப்போல்லாம் ஒரு வேலையை பண்ணுறீங்களோ, அப்போல்லாம் அதில் வந்து தொய்வு ஏற்படுகிறதோ, எனக்கு இது முடியாது அப்படின்ற உணர்வு ஏற்படுகிறதோ, அப்போல்லாம் போய் நமக்கு இதில் லக்கு இல்லையோ அப்படின்னு எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ, அப்பெல்லாம் போய் இந்த 619 மறக்காம படிச்சிருங்க. ஓகேங்களா?
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTECH, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: 35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பி டெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: இளம் காற்று கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. தமிழ்நாட்டினுடைய மின்னணு மற்றும் செமிகண்டக்டர் துறையை மேம்படுத்துவதற்காக திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மணலூர், அதுக்கப்புறமா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைப்பாக்கம், இந்த ரெண்டு இடங்களில் புதிய மின்னணு உற்பத்தி மண்டலங்களை அமைக்க மத்திய அரசு வந்து ஆதரவு வழங்கியுள்ளதான். இந்த திட்டங்கள் வந்து மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்தின் நேரடி கண்காணிப்பின் கீழே செயல்பட இருக்கிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸ்காட்லாந்தினுடைய கிளாஸ்கோ நகரில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் 2026 புகழ்பெற்ற காமன்வெல்த் என்விரான்மெண்ட் அண்ட் கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவார்டு நம்முடைய சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது. எதுக்காக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு வந்து இந்த அவார்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, நகர்ப்புற போக்குவரத்து அமைப்பில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அதுக்கப்புறமா பசுமை ஆற்றல் பயன்பாடு, அதுக்கப்புறமா நிலையான நகர்ப்புற மேம்பாடு ஆகியவற்றில் சிறந்து விளங்கியதற்காக சென்னை மெட்ரோ நிறுவனத்துக்கு வந்து இந்த விருது வந்து வழங்கியிருக்கிறாங்களாம். நாம் கூட இன்னமும் சும்மா யோசித்தோம்ல, மெட்ரோ அப்படின்றது வந்து சும்மா ஃபாஸ்ட்டாக போயிட்டு வர்றதுக்கு ட்ரெயின் சேவை வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க, கூட்ட நெரிசல் வந்து கம்மி பண்ணுறதுக்கு அப்படி, ஆனால் அதுக்கு உள்ளார என்னெல்லாம் யோசிச்சுருக்காங்க பார்த்தீங்களா, வேறு லெவலில். எஸ், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக அசுரன் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

நேரம் 8:20 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இளம் காற்று. வீக்லி ரவுண்ட் அப்ல அடுத்தது அமெரிக்காவினுடைய சென்ட் லூயிஸ் நகரில் நடைபெற்ற 2026 சென்ட் லூயிஸ் ராபிட் அண்ட் பிளிஸ் செஸ் சர்வதேச தொடரில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளம் கிராண்ட் மாஸ்டர் ஆர் பிரஜானந்தா இருக்காங்க இல்லையா, அவங்க சாம்பியன் பட்டம் என்று வரலாற்று சாதனை வந்து படைச்சிருக்கிறாங்க. நாட்டில் அழுத்தப்பட்ட உயிரி எரிவாயு அதாவது கம்ப்ரஸ்டு பயோகேஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய உற்பத்தியை 10 மடங்கு அதிகரிக்கிறதுக்கும் கழிவுகளை உயிரி ஆற்றலாக மாற்றுறதுக்கும் 23,731 கோடி மதிப்பிலான தேசிய கோபர்தன் திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. இந்த திட்டம் கிட்டத்தட்ட 2026-27 இருந்து 2035-36 வரையிலான 10 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் கீழே புதிய உயிரி எரிவாயு ஆலைகளுக்கு 2 கோடி வரைக்கும் முதலீட்டு நிதியுதவி வந்து வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக தசரா திரைப்படத்தில் இருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டுருச்சிங்க.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி டெக் AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: இளம் காற்று வீக்லி ரவுண்ட் அப் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட புதிய வரி விதிப்பு திருத்த மசோதாவின் போது பணம் செலுத்துதல் மற்றும் தீர்வு முறைகள் சட்டம் 2007 திருத்தங்கள் செய்யப்பட்டாலும் கூட பொதுமக்களினுடைய தினசரி UPI பரிவர்த்தனைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு எந்த விதமான கட்டணமும் விதிக்கப்பட மாட்டாது அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. வணிக ரீதியிலான பெரிய பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே இந்த கட்டண விதிப்பு வந்து பரிசீலிக்கப்படும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடிய அரசு விரைவு பேருந்து பயணிகளுக்கு குறைந்த விலையில் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்காக தமிழ்நாடு அரசு பயணி குடிநீர் திட்டம் அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை தொடங்கியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் கீழே 1 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பாட்டில் வந்து 10 ரூபாய் விலையில் பயணிகளுக்கு வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இதனை மாநில விரைவு போக்குவரத்து கழகம் செயல்படுத்துது. அதோடு கூட மாண்புமிகு போக்குவரத்துத்துறை அமைச்சர் R. விஜய் தமிழன் பார்த்திபன் இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 2013 தொடங்கப்பட்டு 2021 நிறுத்தப்பட்ட அம்மா குடிநீர் திட்டம் இருக்கு இல்லையா, அதனுடைய தொடர்ச்சியாக இந்த புதிய திட்டம் வந்து கருதப்படுகிறது. ஆல்ரைட், நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக கோப்ரா திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

இளம் காற்று வீக்லி ரவுண்டப் கேட்டுட்ருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 மக்களவையில் 135 ஆண்டுகள் பழமையான வங்கி புத்தக சான்றியல் சட்டம் 1891 இருக்கு இல்லையா, அதை நீக்கிட்டு அதற்கு மாறாக புதிய வங்கி புத்தக சான்றியல் மசோதா 2026 நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது என்ன அப்படின்னா, டிஜிட்டல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப வங்கிகளினுடைய அந்த கிளவுட் ரெக்கார்ட்ஸு, அதுக்கப்புறமா எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸு, அதுக்கப்புறமா இ சிக்னேச்சர்ஸ், இது எல்லாத்தையுமே நீதிமன்ற வழக்குகளில் முறையான சான்றுகளாக ஏற்றுக்கொள்ள சட்டப்பூர்வ அங்கீகாரம் வழங்குவதே இந்த மசோதாவினுடைய முக்கிய நோக்கம். அதோடு கூட இதன் மூலமாக வங்கி அதிகாரிகள் வந்து தங்களுடைய பெரிய லெட்ஜர் புத்தகங்களோட நீதிமன்றங்களில் நேரில் ஆஜராகக்கூடிய தேவை வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரைட், இப்போ உங்களுக்காக அடுத்த பாடல் டான் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

0: 45 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: இளம் காற்று வீக்லி ரவுண்டப் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. இந்தியாவினுடைய கடல்சார் நிர்வாகத்தை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்குவதற்காக தயாரிக்கப்பட்ட இ சமுத்ரா அப்படின்ற ஒரு புதிய ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தளத்தை மத்திய துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சர்பானந்த சோனாவால் இருக்காங்க இல்லையா, அவங்க மும்பையில் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. 2016 இந்திய விமானப்படையில் இணைந்த நாட்டின் முதல் பெண் போர் விமானிகளில் ஒருவரான பாவனா காந்த் இருக்காங்க இல்லையா, அவங்க வான்வெளி போர் தந்திர பயிற்சி பிரிவில் நாட்டின் முதலாவது பெண் ஃபைட்டர் காம்பேட் லீடராக புதிய சாதனை வந்து படைச்சிருக்கிறாங்களாம். ஆல்ரைட், இப்போ நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக டிக்கி லோனா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

நேரம் 8:40 கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 இளம் காற்று. மத்திய அரசினுடைய கடலோர அலையாத்தி காடுகள் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதார மேம்பாட்டு திட்டமான மிஷ்தி இருக்கு இல்லையா, இந்த திட்டத்தை சிறந்த முறையில் செயல்படுத்திய மாநிலங்களினுடைய பட்டியலில் ஆந்திர பிரதேசம் 2வது இடத்தை பிடிச்சிருக்குதான். இந்த திட்டம் 2023 மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்தியா மற்றும் மலேசிய வான்படைகளுக்கு இடையேயான 2026 உதாரா சக்தி அப்படின்ற இருதரப்பு கூட்டு இராணுவ பயிற்சி வந்து மலேசியாவினுடைய சுபாங் விமானப்படை தளத்தில் வந்து ஆகஸ்ட் 10-14 வந்து நடைபெற்றது. இந்த பயிற்சி வந்து இரு நாடுகளினுடைய வான்வெளி போர்த்திறன் மற்றும் பாதுகாப்பு உத்திகளை பகிர்ந்து கொள்ள உதவும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆல் ரைட், நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக டாக்டர் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: இளம் காற்று வீக்லி ரவுண்ட் அப் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6. சர்வதேச அளவில் நீர் வளங்களை பாதுகாத்தல், அதுக்கப்புறமா நிலையான நீர் மேலாண்மை பங்களிப்புகளுக்காக வழங்கப்படக்கூடிய 2026 புகழ்பெற்ற ஸ்டாக்ஹோம் நீர் பரிசு இருக்கு இல்லையா, அந்த பரிசு பேராசிரியர் காவே மதனி அவங்களுக்கு வந்து வழங்கப்பட இருக்கிறது. இது வந்து சர்வதேச அளவில் நீரின் நோபல் பரிசு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இறந்ததுக்கு அப்புறமா உடல் உறுப்புகளை தானம் செய்வதற்கான முக்கியத்துவத்தை வலியுறுத்தவும் இது குறித்த விழிப்புணர்வை உலக அளவில் ஏற்படுத்துறதுக்கும் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 13 அன்னைக்கு உலக உடல் உறுப்பு தான தினம் வந்து கடைபிடிக்கப்படுகிறது. ஆல் ரைட், இப்போ நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக அடுத்த பாடல் எனிமி திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: இளம் காற்று வீக்லி ரவுண்ட் அப் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 நவீன இந்திய வரலாற்றினுடைய தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்தியாவினுடைய மிக மூத்த வரலாற்றறிஞர் பேராசிரியர் சுமித் சர்க்கார் இருக்காங்க இல்லையா, அவங்க தன்னுடைய 87வது வயதில் காலமாயிட்டாங்க. டெல்லி பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியராக இவங்க பணியாற்றின இவங்க தி ஸ்வதேசி மொமெண்ட் இன் பெங்கால், அதுக்கப்புறமா மாடர்ன் இந்தியா ரைட்டிங் சோஷியல் ஹிஸ்ட்ரி அப்படின்ற இந்த புத்தகங்களை, புகழ்பெற்ற நூல்களை இவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க. மத்திய பயோடெக்னாலஜி துறையினுடைய ஏற்பாட்டில் 14 மத்திய அமைச்சகங்களை ஒருங்கிணைத்து 100க்கும் மேற்பட்ட உள்நாட்டு விண்வெளி மற்றும் காலநிலை தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய விக்யான்டெக் 2026 மாநாடு புதுடெல்லியில் நடைபெற்றிருக்கு. இந்த மாநாட்டில் டெக் காம்பெண்டியம் அப்படின்ற தொழில்நுட்ப வழிகாட்டி நூல் வந்து வெளியிடப்பட்டதான். ஆல்ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக தாராள பிரபு திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டிருச்சிங்க.

இளம் காற்று வீக்லி ரவுண்ட் அப் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. அப்போ என்னங்க வழக்கமாக சொல்கிறது தான், எந்த விஷயத்துக்காகவும் வருத்தப்படாதீங்க, எப்போவும் சந்தோஷமாக இருங்க, தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருங்க, வெற்றி எப்போவுமே நம்ம பக்கம்தான், சரிங்களா? ஆல் ரைட், இன்றைக்கி ரொம்ப நாம் நம்முடைய நிகழ்ச்சியில் எனர்ஜெட்டிக்கான பாடல்கள் கேட்டோம். அப்படியே இந்த எனர்ஜியை அப்படியே உள்ளுங்களை வச்சு தொடர்ந்து பயணப்பட்டுக்கிட்டே இருங்க, இந்த வாரம் சூப்பராக உங்களுக்கு போகும். ஓகேவா, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக ஈஸ்வரன் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்க கேட்டு ரசிங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உறக்கம் தேடும் விழிகளுக்கு உதிரி பூக்களின் வாசமாய் இது
2: எஃப்எம் ரெயின்போ 102.6 இடைவிடா இசை மழை.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசி கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பி டெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பி டெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: மீண்டும் மீண்டும் வேண்டும் வேண்டும் என கேட்க தூண்டும் இது
2: எஃப்எம் ரெயின்போ 102.6 இடைவிடா இசை மற்றும்

0: நேர்களை நிறைவு பெற்றது இடைவிடா இசைமலை. நேரம் 9:30.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கருவிழிகளை காலச்சக்கரங்கள் ஆக்கி இதயத்திற்கு இறக்கைகள் பூட்டி பறக்க துடிக்கும் நேரம் இது. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இது இலக்கிய சாரல். இந்த உலகத்துல நமக்கு மிகச்சிறந்த நண்பனும் மிக கொடுமையான எதிரியும் யார் அப்படின்னா அது நம்முடைய நாக்கு தான். நரம்பு இல்லாத நாக்கு என்ன வேணா பேசும் அப்படின்னு கிராமங்கள்ல சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அது பழமொழிக்கு வேணா இருக்கலாம், ஆனா நிஜத்துல அப்படி கூடாது. எங்கு எதை எப்படி சொல்ல வேண்டுமோ அங்கு அதை அப்படி சொல்லவில்லை அப்படின்னா இந்த நாக்கு நம்மை நம்முடைய உற்றார்களுக்கே எதிரியாய் நம்மளை மாற்றிவிடும். அதனால நாவடக்கம் அப்படின்றது அவசியம். தமிழ் இலக்கியங்கள் நாவடக்கத்தினுடைய அவசியத்தை விளக்கக்கூடிய மிக முக்கியமான பாடல்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில. ஸ்டே டியூன் பண்ணுங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

0: தவிது இதயத்தை.
1: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா.
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
1: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசை மலைனா அப்படித்தான் இருக்கும்.
1: என்ன இசை மலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலை தானே.
1: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.
5: மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நெல்ல சிந்தனா அள்ளிடலாம், ஆனா சொல்ல சிந்தனா அள்ள முடியாது இல்லையா? அதனால பேசுறதுக்கு முன்னால யோசிச்சு நிதானிச்சு இனிய சொற்களை பேசணும் அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. யாகாவார் ஆயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு அப்படின்னு. ஒருவர் எதை காக்க தவறினாலும் கூட தன்னுடைய நாக்க மட்டும் தவறாமல் அடக்கி கொள்ள வேண்டும், அதை காக்க வேண்டும். அவ்வாறு காக்க தவறினால் தவறான சொற்களை பேசி அந்த சொற்குற்றத்தால் துன்பப்படுவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு. ஒருவரை நெருப்பினால் கூட சுட்ட காயம் வெளியில தழும்பாக இருந்தாலும் கூட உள்ளார ஆறிரும். ஆனா ஒருத்தரை நம்முடைய நாவினால் தீய சொற்களை கூறி மனதை புண்படுத்தணும் அப்படின்னா அந்த வடு மனசுல எப்பவும் ஆறவே ஆறாது, அது அப்படியே ஆறாத ரணமாக நிற்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

கத விஷயங்களை தேவையில்லாத இடத்துல நம்ம பேசக்கூடாது. நாவடக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குதலை பருவத்தே கோலவால் உற்றான் மதமகன் என்றுரைக்க வேண்டாம், முதற்கண் தவளையே தன் வாயால் கெடும் அப்படின்னு நாலடியார் சொல்லுது. அதாவது மழை காலத்துல தவளையானது சத்தம் இல்லாம அமைதியா இருந்துச்சு அப்படின்னா தப்பிச்சுக்கும், ஆனா அது தேவையில்லாம கத்துறதால பாம்பு அதை கண்டுபிடித்து விழுங்கிவிடும். அதே போல மனிதனும் தன்னுடைய நாவடக்கம் இல்லாமல் தேவையின்றி பேசினான் அப்படின்னா அவனே தனக்கு அழிவை தேடிக் கொள்வான். அமைதியாக இருப்பதே அறிவின் அடையாளம் அப்படின்னு நாலடியார் சொல்லுது. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: 35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: இலக்கிய சாரல் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ். ஒரு மனிதன் எப்ப தன்னுடைய கட்டுப்பாட்டை இழப்பான் அப்படின்னா, ஒன்னு அவன் மிகுந்த கோபத்துல இருக்கும் போது இழப்பான், இரண்டாவது அவன் வந்து ரொம்ப சந்தோஷத்துல இருக்கும் போது இழப்பான். மிகுந்த கோபத்தில் இருக்கும் போது கொடுமையான வார்த்தைகளை உதிர்ப்பான், மிகுந்த சந்தோஷத்துல இருக்கும் போது அதீதமான வாக்குறுதிகளையும் சத்தியங்களையும் கூறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதை கடைபிடிக்காமல் அல்லது நடைமுறைப்படுத்தப்படாமல் செல்லும் போது அவனினுடைய நிலை இன்னும் கீழே செல்வதற்கான வாய்ப்பு உள்ளது. அதனால எந்த நிலையிலும் நாவை சமநிலையில உபயோகப்படுத்த நம்ம பழகிக்கணும் அப்படின்னு பழமொழி 400 சொல்லுது. தம்ப ஓப்ப தம் கண் விடுத்துரைக்கும் நெஞ்சத்தார் அல்லாரும் நேர்படுவர் நெஞ்சத்து ஓப்பிலார் ஆயினும் நல்வார்த்தை கூறி பகைவரும் நட்டாராய் நிற்குவ நாவினால் அக்கதன் கொல்யாம் எனல் அப்படின்னு பழமொழி 400 சொல்லுது. அதாவது மனசுல அன்போ மகிழ்ச்சியோ இல்லாத சூழலிலும் கூட ஒருவன் தன்னுடைய நாவை கட்டுப்படுத்தி நல்ல சொற்களை பேசினால் அவனுடைய பகைவரும் நண்பர்களாக மாறிவிடுவர். நாக்கு நல்லதை செய்யவும் வல்லது, கெட்டதை செய்யவும் வல்லது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

சமுதாயத்தில் அனைவராலும் மதிப்போடு நடத்தப்படுவதற்கும் சமுதாயத்தில் ஒரு நல்ல உயரத்தில் வைத்து போற்றப்படுவதற்கும் நாவடக்கம் மிகவும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சிறுபஞ்சம் மூலம் சொல்லுது. பல்லார் முனிய பயனில் சொல், சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும் அப்படின்னு. அறிஞர்கள் பலர் கூடியிருக்கக்கூடிய சபையில நாவடக்கம் இல்லாமல் பலனில்லாத வீண் சொற்களை பேசுபவன அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இகழ்ந்து பேசுவார்களாம். அவமதிப்பை தேடி தருவது நாவடக்கமின்மையே அப்படின்னும். அதோடு கூட ஔவையாரினுடைய கொன்றை வேந்தன், அதுக்கப்புறமா ஆத்திச்சூடி பாடல்கள் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாவடக்கத்தினுடைய அருமையையும் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்து சொல்றாரு. பழிப்பன பகரேல் அப்படின்னு ஆத்திச்சூடியில சொல்றாரு. அடுத்தவர் பழிக்கும்படியான தீய சொற்களை பேசாதீங்க அப்படின்னும். அழகுரு நாவிற்கு அடக்கம் உடைமை அப்படின்னு நீதிநெறி விளக்கத்துல சொல்லியிருக்காரு. அழகு வாய்ந்த நாக்கிற்கு மிகச்சிறந்த ஆபரணம் எது அப்படின்னா அது நாவடக்கம் தான் அப்படின்னு. நாவடக்கம் அப்படின்றது வெறும் மௌனம் மட்டும் கிடையாது, தகுந்த இடத்துல தகுந்த சொற்களை பயன்படுத்துவதே ஆகும் அப்படின்னு இந்த பாடல்கள் நமக்கு உணர்த்துது. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கனிதரும் சுவையாய் கவிதை பூக்களாய் உங்கள் இதயங்களை இசையால் நனைக்க வரும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6-இன் சுகமான ராகங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் உங்கள் மனசுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 256-111-32 மற்றும் 256-111-33 என்ற எண்களில் வெளியூர் நேரில் இருந்தீங்க அப்படின்னா 0462 அப்படின்ற இந்த நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் லக்கி காலர் யார் இங்கிருந்துன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
2: வணக்கம். இரவு வணக்கம்.
1: இனி இரவு வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: என்ன
1: படத்துல என்ன பாடல் கேட்கலாம்?
2: வசந்த ராகம் படத்துல இருந்து நான் உள்ளதை சொல்லட்டுமா உண்மையை சொல்லட்டுமா அந்த பாட்டு.
1: இனிய பாடல் தான் கேட்கலாமா?
2: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் உங்கள் மனசுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 256-111-32 மற்றும் 256-111-33 என்ற எண்களில் வெளியூர் நேரில் இருந்தீங்க அப்படின்னா 0462 அப்படின்ற இந்த நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறதுன்னு பார்த்துடலாமா? வணக்கம்.
1: என்ன
0: படத்துல என்ன பாடல் கேட்கலாம்?
1: கவிதை பாடல்கள் வந்து கண்ணே என் கண்மணி அந்த பாட்டு சார்.
0: எதனால பிடிக்கும் உங்களுக்கு இந்த பாடல்?
1: அந்த பாட்டு வந்து நான் நடுத்தரது பாட்டு இல்லையா?
0: அதனால.
1: ஆமா, அதனால எனக்கு பிடிக்கும்.
0: ஓகேம்மா, நன்றி. உங்களுக்கான பாடல் வருது, கேட்கலாமா?
1: நன்றி சார், கேட்கலாம்.
0: நன்றி நன்றி. இந்த மாதிரி நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்க அழைக்கலாம். 0462-256-111-32 மற்றும் 256-111-33 என்ற எண்களில்.
2: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: இரவு இசை கொண்டு நினைக்கும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2561132 மற்றும் 2561133 என்ற எண்களில் வெளியூர் நேரில் இருந்தீங்க அப்படின்னா 0462 அப்படின்ற இந்த நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறதுன்னு பாத்துடலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
2: வாழவந்தாள்புரத்திலிருந்து ரவி டெய்லர் பேசுறேன்.
0: ரவி சார், எப்படி இருக்கிறீங்க?
2: நன்றி.
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறதுன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் பொதுக்குடியில இருந்து கற்பகவள்ளி ஜெயந்தி பேசுகிறேன் சார்.
0: கற்பகவள்ளி அம்மா எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இங்கே எல்லாரும் சூப்பரா இருக்கோம். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம் நாம இன்னைக்கு?
1: எனக்கு வந்து மறுபடியும் படத்துல இருந்து நலம் வாழும் என் வாழ்த்து.
0: எதனால பிடிக்கும் உங்களுக்கு இந்த பாடல்?
1: எனக்கு ரொம்ப அமைதியான பாடல்.
0: அமைதியான பாடல்கள் பிடிக்குமா? என்ன மாதிரி அமைதியான பர்சன் போல இல்லை நீங்களும். ஆமாதான். ஓகே கற்பகவள்ளியம்மா, உங்கள்கிட்ட பேசுனது மகிழ்ச்சி. நன்றி. ஓகேங்களா?
1: நன்றி.
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: 35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பி டெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: சுகமான ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
2: அன்பான கபில் சாருக்கு இனிய இரவு வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
1: முருகன் சார், எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கேன் சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நான் சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
2: நான் கேட்கக்கூடிய அருமையான ஒரு காதல் பாட்டு ராமத்து மின்னல் படத்துல இருந்து, நீ போகும் பாதையில் மனசு போகுதேமான அந்த படம் சார்.
1: முருகன் சார்,
2: சொல்லுங்க சார்.
1: நேரம் 10:25 பார்த்து சூதானமா பண்ணு, ஓகேவா? ஓகே, நன்றி. உங்களுக்கான பாடல் கேட்கலாமா? நன்றி.
3: நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே,

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆடாடா, பாட்டு கேட்கும்போது மனசுக்கு என்ன குழுகுழுன்னு இருந்துச்சு தெரியுமா? இப்போல்லாம் பாடல்களில் கதாநாயகிக்கு தான் கதாநாயகன் உன் பாதம் நோகும், நான் பூவால் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன். ஆனால் இங்கே பாருங்க, பாடலில் கதாநாயகி கதாநாயகனுக்கு சொல்கிறாங்க, கேட்கும்போது குழுகுழுன்னு நல்லா தான் இருந்துச்சு. எஸ் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கேருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
1: ஆ வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: சுகமான இரவு சுகமாக்கி கொண்டிருக்கும் நமது கமல் தேவ ஐயாவுக்கும் அனைவருக்கும் இரவு வணக்கம் சொல்வது வீரவனிலிருந்து கணேசன் என்ற புருஷோத்தமன் ஐயா.
0: கணேசன் சார் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன் ஐயா, நல்லா இருக்கேன். தாங்கள் நலமா?
0: நான் சூப்பரா இருக்கேன். எனக்கு

0: ஒரு டவுட்டு.
1: நிகழ்ச்சிகள்லாம் அருமையா இருக்குயா, நல்ல ரொம்ப உங்க குரல் எல்லாம் கேட்டோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குயா.
0: ஓ மை காட், தேங்க் யூ சோ மச், உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: இசைஞானி இளையராஜா அவர்களின் இந்த அம்மன் கோவில் கீழக்கால் இந்த ஆடி மாசம் நிறைவு விழாவ நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 மூலமா கொண்டாடி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் சார்.
0: அடாடாடா, ஒரு அடுத்த அத்தியாயத்தை நம்ம தொடங்குவோம் இதுல இருந்து, ஓகேவா? நன்றி சார், உங்களுக்கான பாடல் வருது கேட்கலாமா?
1: நன்றி ஐயா.
0: நன்றி, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறதுன்னு பாத்துடலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா சார்?
1: சூப்பரா இருக்கேன். யாருங்க இருந்து பேசுறீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் புதுக்குடல இருந்து மோகன் சரஸ்வதி பேசுறேன் சார்.
1: நான் சாப்பிட்டேன் சரஸ்வதி அம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா?
2: சாப்பிட்டாச்சு சார்.
1: சூப்பர். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
2: எனக்கு ரிஷிகுலம் படத்துல இருந்து 50 ஆசை வரும்
1: அடாடாடன்
2: பாசம் வரும் இந்த பாட்டு வைங்க சார்.
1: இனிமையான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்கலாமா?
2: கேட்கலாம் சார், ரொம்ப நன்றி.

0: நான் செல்ல நான் செல்ல சுகம் தான் அம்மா.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
2: நேரம் 10:40 கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறது பாத்திரலாம். வணக்கம்.
3: பள்ளி கிடந்த அது

0: பாய்சன், அதுவே பிரியாணியில கோழி கிடந்தாது.
1: சொல்லுங்க நீங்களே.
0: நிகழ்ச்சியை அருமையாக வழங்கிக் கொண்டிருக்கும் எங்களது அன்பான அறிவிப்பாளர் கபில் தேவ் சார் அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய ராத்திரி வணக்கம்.
1: ராத்திரி வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
0: ராத்திரி வணக்கத்துடன் பேசுவது சிந்து பூந்தலை முருகன் பேசுறேன் சார். எப்படி சார் இருக்கிறீங்க?
1: சூப்பரா இருக்க முருகன் சார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: ஏதோ என்ன படிச்ச ஆண்டவனேன்னு உட்கார்ந்துருக்கேன் சார்.
1: சோ சார், ஏன் இந்த சின்ன வயசுல இவ்வளவு கவலை உங்களுக்கு?
0: சாப்பிட்டீங்களா சார்?
1: சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டா
1: சொல்லுங்க. என்ன படத்துல என்ன பாடல் கேட்கலாம்?
0: எல்லாமே பொண்டாட்டி தான் சார்.
1: ஆஹா, நடக்கட்டும் நடக்கட்டும்.
0: அதுல குத்தமல்லி தோட்டத்துல குண்டு மல்லி வீசுதே என்ற பாடல் சார்.
1: ஓகே, கேட்டலாமா?
0: கேட்கலாம்.
1: நன்றி. உங்களுக்கு என்ன பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுருச்சீங்க.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறது பார்த்துடலாமா? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார். நலமாக இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம் மேடம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: சூப்பராக இருக்கீங்க. புதுக்குடியிருந்து அனுராதா.
0: சந்தோஷம் அனுராதா மேடம். சொல்லுங்கள், என்ன படத்துலேருந்து என்ன பாடல் கேட்கலாம் நம்ம?
1: புதிது படத்துல இருந்து புத்தம் புது ஓலை வரும், இந்த பூவுக்கொரு மாலை வரும், அந்த பாடல்.
0: ஓ மை காட், க்யூட்டான பாடல் கேட்டிருக்கீங்க. கேட்கலாமா?
1: ஆ கேட்கலாம்.
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேரம் 10:52 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேரம் யார் இங்கிருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், மேலப்பாளையத்திலிருந்து காயத்ரி பேசுறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க காயத்ரி?
1: நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கிறீங்களா? சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல்? நான் சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு நாம் இருவர் நமக்கிருவர் படத்துல இருந்து சிறுப்பெண்ணை பார்த்தேன்.
0: இந்த சிறுப்பெண்ணை பார்த்தேன், ஓகே. அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்கலாமா? நன்றி, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுருசிங்க.

0: நேரம் 11 மணி, இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz-இல் சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறதுன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: அன்பான அன்பருக்கு கபில் சார் அவர்களுக்கு இனி இரவு வணக்கம்.
0: இனி இரவு வணக்கம். யாருங்கிருந்து பேசுறீங்க?
1: மதுரை ஜவகர்புரத்துலேருந்து உங்களை
0: சொன்னேன். ஆண்டனி சார் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் கியூட்டா இருக்கேன். அப்படி கியூட்டா என்ன பாடல் கேட்கல?
1: கியூட்டா இருக்கு, நாங்களும் கியூட்டா இருக்கோம். இன்னைக்கு வந்து இமயமலையே பிடித்தது மாதிரி இருக்கு.
0: ஓ மை காட், அது பிடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க, என்ன படத்துல என்ன பாடல் கேட்கல?
1: நன்றியும் கூட.
0: நன்றி நன்றி அன்புக்கு ரொம்ப நன்றி. சொல்லுங்க, என்ன படத்துல என்ன பாடல்?
1: அல்ல மனோ அண்டு
0: நன்றி உங்களுக்காக வந்துட்டே இருக்கு கேட்டிருக்கீங்க.

0: நேரம் 11:10. நீர்களே ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:50 ஆரம்பமாகும். தொடர்ந்து 102.6 MHz நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். மாலை நேர நிகழ்ச்சிகளில் உங்களோடு கலந்திருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் கபில் தேவ்.
1: Good evening and welcome to the Sunday edition of Market Mantra. Today being Sunday, we'll be taking your calls on mutual funds and matters related with them. But do remember that we will not be addressing fund-specific queries. The numbers to call us on are 2331-4444, 2331-0481 and 2371-7106. And those of you who would be calling us from outside Delhi, please prefix

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதலில் சுபதினம் திரைப்படத்திற்காக டாக்டர் சீர்கார் எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்

0: மாட்டுக்கார வேலன் என்ற படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியுள்ள பாடல்.
1: தொட்டுக்கொள்ளவா நெஞ்சில் தொடுத்துக்கொள்ளவா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில் நிகழ்ச்சியில். அமர்க்கலம், விரலுக்கேத்த வீக்கம் மற்றும் ஆனந்த பூங்காற்று ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெறுகின்றன. முதலில் அமர்க்கலம் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம். முதல் பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சுஜாதா.

நேரம் 12:31. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் அடுத்து விரலுக்கேற்ற வீக்கம் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம். தொடரும் பாடலை பாடியிருக்கிறார்கள் மனோ, சித்ரா.

இரவின் மடியில் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை அமர்கலம், விரலுக்கேத்த வீக்கம், ஆனந்த பூங்காற்றி ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில். உத்தரவின்றி உள்ளே வா, வெகுளி பெண், சுடரும் சூறாவளியும் மற்றும் நீரும் நெருப்பும் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெறுகின்றன. முதலில் உத்தரவின்றி உள்ளே வா என்ற படத்திலிருந்து சில பாடல்களை கேட்போம். முதல் பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி. சுசீலா.

நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் அடுத்து வெகுளி பெண் என்ற படத்தில் இருந்து பாடல்களை கேட்போம். தொடரும் பாடலை பாடியிருக்கிறார்கள் கே. சுவர்ணா, எல். ராகவேந்திரா குழுவினர்.

0: இனிய காதல் உருவசியோ நில்லடியோ சொல்லடியோ யாரடினி எல்லாம் பெண்ணிடமோ உன்னிடமோ பாரடினி நீதான் மோகினியோ.
1: அடுத்ததாக ஒலிக்கிறது பி. சுசீலாவின் குரல்.

நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் வெகுளி பெண் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடல் ஒலிக்கிறது டி எம் சவுந்தரராஜனின் குரலில். பாடல் ஒலிக்கும் நேரம் 1:32.

நிகழ்ச்சியில் அடுத்து சுடரும் சூறாவளியும் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம். தொடரும் பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்பிரமணியம் குழுவினர்.

0: நிகழ்ச்சிகள் அடுத்து நீரும் நெருப்பும் என்ற படத்திற்காக எல்ஆர்ஈஸ்வரி, கே வீரமணி, சதன், என் ராவ், ஜே வி ரகுபாலா மற்றும் டி ஏ மதி ஆகியோர் பாடியுள்ள பாடல்.
1: ஒரு அவியல், ஒரு பொரியல், ஒரு மசியல்,
2: ஒரு துவையல்,
1: ஒரு துவையல், ஒரு அவியல், ஒரு

0: வளையத்தட்ட சொல்லுவதா?
1: இல்லாட்டி பத்னி.
2: ஒன்னாந்தரமாய் கொச்சு கள்ளி, மலையாளத்தில் ஒன்னு ஆயிக்கோட்டെ. இப்ப அப்போனனும் எந்தെങ്കിലും ഒന്ന് കൊട.
1: പാടാം. എല്ലാം എന്റെ പപ്പു അണ്ണനല്ലേ. ഞാൻ കേരളം മാരിയും ആവേൻ.

மதன புங்காவனத்தில் மறுவும் நுழை, என்ற மனசின் கிளிவாதில் கூறக்குள்ளே.

0: హైదరాబాదు హల్వా ఒంటికి సలవా.
1: శహబాష్, నీకు అన్నీ తెలుసే.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியின் முதலில் அமரகாவியம் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். டி எம் சௌந்தரராஜன் குரலில் ஒலிக்கும் முதல் பாடல்

0: அமரகாவியம் திரைப்படத்தின் நிறைவான பாடல் எஸ் ஜானகி எஸ் பி பாலசுப்ரமணியம் எல்லாரீஸ்வரி குரல்களில் ஒலிக்கிறது.
1: Let's join together. The game of love.

எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். மலேசிய வாசுதேவன் குரலில் ஒலிக்கும் முதல் பாடல்

0: சைலன்ஸ்.
1: எஃப்எம் கோல்டு வழங்கிய நெஞ்சம் மறப்பதிலே நிகழ்ச்சி கேட்டீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் இனிய ராகம் நிகழ்ச்சியில் பண்டிட் ஜெஸ்ராஜ் அவர்களின் பாட்டு கேட்கலாம்.

0: play a key role in deciding which side finishes on top of Pool D. A win for either side would strengthen its position in Pool D. And that is the end of this news bulletin.
1: நேரம் 4:10.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் குடிசதனப்பள்ளி ஜிபி திம்மராயப்பா அவர்களின் நாகஸ்வரிசை கேட்கலாம். வெள்ளூர் எஸ்எம்எம் முருகன் அவர்கள் தவில். முதலில் வாசுதேவ இணையத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, கல்யாணி ராகம், ஆதிதாளம்.

பொங்கும் மங்கரம் நிகழ்ச்சியில் குடிசாதனப்பள்ளி ஜிபி திம்மராயப்பா அவர்களின் நாகஸ்வரிசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வெல்லூர் SMM முருகன் அவர்கள் தவில். அடுத்து சுதாமயி சுதாநிதி என தொடங்கும் ஹரிகேச நல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம் அமிர்தவர்ஷினி ராகம் ரூபகதாளம்

0: இதுவரை பொங்கும் மங்கரம் நிகழ்ச்சியில் குடிசாதனப்பள்ளி ஜிபி திம்மராயப்பா அவர்களின் நாகசு வரிசை கேட்டீர்கள். வேலூர் எஸ்எம்எம் முருகன் அவர்கள் தவில் தொடர்வது செய்தி அறிக்கைகள் டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே முகேஷ் குமார் பல். भारत नई दिल्ली में ब्रिक्स देशों के पर्यावरण मंत्रियों की 12वीं बैठक की मेज़बानी करेगा। आज इस सिलसिले में पर्यावरण कार्य समूह और जलवायु परिवर्तन तथा सतत विकास संबंधी संपर्क समूह के अधिकारियों

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதலில் நந்தனார் திரைப்படத்திற்காக எம் எம் தண்டபாணி தேசிகர் குரலில் ஒலிக்கும் பாடல்.